திறந்தே இருக்கும் செவியில் கவலை மறந்தே இருக்க பறந்து வருகிறது. காற்றலையில் மிதந்து வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

அதிகாலை பொழுதின் அமைதியில் இறைவனை துதிக்கும் இசையோடு உங்கள் இல்லங்களில் ஒலித்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

இசைமலர்கள் தூவி இறைநாமம் பாடி அன்பின் அலைகளில் மனதை நனைத்து அருளின் ஒளியில் ஆன்மாவை மலரச் செய்யும் இனிய பக்தி பயணமாய் இது கோடை பண்பலையின் அருள் மாலை.

பண்பலை 100.5 இதுவரை இறைவனை இசை பாக்கலால் துதித்தது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி குலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா குலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3

2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் அமெரிக்கா இன்று தொடங்குகிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: இப்போ மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: இனிய வணக்கம் நேர்களே. பூத்திருக்கிறது புதிய நாள், மீண்டும் கிடைத்திருக்கிறது நம் முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்பு. திறமையில் முயற்சியில் கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1198.

விருப்பமான காதலரிடமிருந்து இனிய சொல் ஒன்றை கூட பெறாமல் உயிர் வாழ்கிற மகளிரைப் போல கொடுமைக்குள்ளானவர் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 1198 அதிகாரம் தனிப்படர்.

0: விருப்பமான காதலரிடமிருந்து இனிய சொல் ஒன்றை கூட பெறாமல் உயிர் வாழ்கிற மகளிரைப் போல கொடுமைக்குள்ளானவர் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 1198, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: இசைச்சோலை நம் பிரிய கோடி பன்மலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கும் வசந்த விடியலில் 6:25 ஆலய உலா, 6:30 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சென்னை ரைஸ் கீச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளின் நேரம், 7:00 சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி விமன்ஸ் இன்னவாசின் இன்று அன்று, 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் தேனி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது, 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி வழங்கும் வானவில், 10:00 பன்மலை வானவில் இந்தியாவில், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்

வழங்கும் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி வழங்கும் கல்லூரி கலாட்டா. இன்று திண்டுக்கல் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையாக வர இருக்கிறது. நண்பகல் 12 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தல்குண்டு வழங்கும் இனிய வாழ்க்கை. 12:25 ஜிம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி டாக்டர் எஸ் விமலா அவர்கள். பகல் 1 தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:10 நாளொரு பலகாரம். 2 டோல்தமாக்கா தோல். பிற்பகல் 3 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி வழங்கும் உயிரெழுத்து. இன்று தேனி மாவட்டம் கோட்டைக்களம் சகாதேவன் அவர்களின் தெருவில் பாடல்கள் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 கதம மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் சொல்லுக்குள் சொல் மற்றும் கங்கக்கப்போ. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது. 11:00 இணைந்திடுங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும். நள்ளிரவு 12 வரை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: மணி மணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்கையம்மன் திருக்கோயில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன்.

இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்திலிருந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்கைகள் அப்படின்னு சொல்கிற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர், இப்போ பொதுவாக வந்து துர்கை அம்மன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வட மாநிலங்கள் தான் நம்மளோட புகழ் நிறையா இருக்குது. இந்த தாராபுரம் பகுதியில் மூலஸ்தானத்தில் துர்கை அம்மன் வீட்டு இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா ஒன்றா சிவாலயங்களில் சிவதுர்கையா அம்பாள் இருப்பாள், இல்லைனா வைணவ ஸ்தலங்களில் பெருமாள் கூட விஷ்ணு துர்கையாக இருப்பாள். இங்கே மட்டும்தான் சாந்த துர்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம அழைச்சி சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவதுர்கைகள் வீற்றிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலதுர்க்கை, ஸ்தலதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூழினி துர்க்கை, பிரம்ம துர்க்கை, வனதுர்க்கை, மகாதுர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது போக வந்து இந்த ஆலயத்திலேருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க.

0: தேவி.
1: அது போக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அது போக காலபைரவர், காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபைரவர் அப்படிங்கிற பேரில் இங்கே எழுந்திருக்கிறார். விஜயம்னாவே வெற்றி. கோயிலில் வந்து கொடிமரம் உண்டு, கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் 2 வகையான உற்சவங்கள், ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம்னு சொல்லுவோம். அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகையும் சொல்ல போனால் நவராத்திரி. நவராத்திரி வந்து நமக்கு தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையிலிருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா கொழு, நவராத்திரி வந்து கொழுதான சிறப்பு. அந்த கொழு படிகள் அமைச்சு தெய்வத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த கொழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி 10 நாட்கள் விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த குழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரகங்களை நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில், ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்றைக்கி விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க, அவங்க நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்தறிவிப்போம். முறையாக அந்த எழுத்து பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு முயற்சியாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் தரிசித்து அம்மாவோட பேரில் பெரும்படி மனதார வாழ்த்துகிறோம்.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம். ஆழைய உலா

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
0: வழங்கிய வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
5: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி,
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: சத்யா ஏஜென்சிஸ்,
7: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் வசந்த விடியல்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
7: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
7: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
11: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
12: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இசை வசந்தம் கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். இன்னைக்கு பூந்தளிர் நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குட்டி தங்கம் வந்திருக்காங்க, அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: தம்பியோட பேர் என்ன?
1: ஜெய்டன்.
0: ஜெய்டன், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: கொடைக்கானல்.
0: கொடைக்கானல்ல எந்த பகுதியில இருக்கீங்க?
1: காமராஜன் சாலை.
0: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, நானு, அக்கா.
0: இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: ஹெல்தி ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்டும்.
0: நீங்க என்ன ஃபுட் சாப்பிடுவீங்க?
1: ஹெல்தி ஃபுட்.
0: ஹெல்தி ஃபுட்னா என்னமா? உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு. சரி சொல்லுங்க கேட்கலாம்.
1: குட் மார்னிங் எவ்ரிவன், ஐ அம் ஜெய்டன், ஐ அம் ஸ்டடிங் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். டுடே ஐ அம் கோயிங் டு ஸ்பீக் அபௌட் ஹெல்தி ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட். ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் அஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹெல்தி. இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி டு ஸ்டடி அண்ட் ப்ளே. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் ஆர் ஹெல்தி ஃபுட்ஸ். மில்க் அண்ட் எக்ஸ் ஹெல்ப் அஸ் க்ரோ. வி ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட் எவ்ரி டே. ஜங்க் ஃபுட் ஹேஸ் டூ மச் சுகர்ஸ், சால்ட் அண்ட் ஆயில். வி ஷுட் நாட் ஈட் ஜங்க் ஃபுட் எவ்ரி டே.
0: அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. எண்ணெய் கலந்த உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு பழங்கள்லாம் பிடிக்குமா? என்ன பழம் விரும்பி சாப்பிடுவீங்க?
1: ஆரஞ்சு.
0: நீர்ச்சத்து உள்ள பழம்.

0: ஆமாம்,
1: நீங்கள் அழகான கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. குட்டி தம்பியாக இருக்கீங்கல்ல, படித்து வளர்ந்ததுக்கப்புறம் என்னவாக போகிறீங்க?
0: போலீஸ்.
1: காவல்துறை அதிகாரியாக கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
2: கோடை பண்பலின் 100.5 இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
2: சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீக்கு ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
8: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
7: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
8: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
7: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
10: தீபாவளினா வெறும் பட்டாசு.

0: பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
5: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: செய்யும் பணிகளில் கவனமும் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நம் பக்கத்தில்தான். விடைபெறுகிறது வசந்த விடியல். இனி ஆரம்பமாகிறது சுகமான காலையில்.

குட் மார்னிங். கசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழி மக்களால் அதிகம் பாடக்கூடிய ஒரு இசை தொகுப்பை கத்துக்கிறது பாடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதற்கு கடினமான பயிற்சியும் தொடர்ந்து முயற்சியும் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம பாட முடியும், கத்துக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல இசை நுணுக்கங்கள் அடங்கியிருக்கு. 1999 வருஷம் இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த கசல் போட்டியில கலந்துகிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணு முதல் பரிசை வாங்குறாங்க. யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க அவங்க வேலையை பார்க்கலாம், தெரியாதவங்க தொடர்ந்து ரேடியோ கேளுங்க, இல்லைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சுகமான காலை நிகழ்ச்சியை முழுவதும் கேளுங்க. யாரு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களோடையும் குட்டி குட்டி தகவல்களோடையும் உங்களோடு இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்ட போபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: Viking Bunions and Briefs.
3: மணி 8 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கிறோம் கோடை பந்தலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. சரிப்பா, நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு வந்து பரிசு வாங்குச்சு, யார் அதுன்னு தெரியுமா அப்பெல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களா? வேற யாரும் இல்லைங்க, முதன் முதலாய் அப்படின்னு ஒரு அழகான பாடல் முதல் முதலாய் போட்ட பார்த்தீங்களா, அந்த பாட்டு பாடின ஸ்ரீ மதுமிதா தாங்க அவங்க. ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே மியூசிக்கை முறையாக கற்றுக்கிட்டு தன்னுடைய 12வது வயசில் இந்த மாதிரி கசல் போட்டியில் வின் பண்ணுறாங்க. இவங்க வின் பண்ண செய்தி அந்த நேரத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற நம்ம மியூசிக் டைரக்டர் ஹரிஷ் ஜெயராஜோட காதுக்கு எட்டுதுங்க. அப்புறம் என்ன, வாங்கப்பா ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெல்லிசா, ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க, என்னப்பா ரொம்ப சின்ன பிள்ளை குரல் மாதிரி இருக்கே, இந்த பொண்ணை வந்து நீங்கள் காதல் பாடலாம் பாட விடுறீங்களே, நல்லா ஹிட் ஆகுமா அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளோட இசையமைப்பாளர் வந்து காதலே வாங்கிக்கிறாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. முதல் பாடலே பயங்கர வெற்றி. அதே மாதிரி அடுத்த பாடலும் பாடுறாங்கங்க. இவங்களுடைய குரல் வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்கனால அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகிகளுக்கு இலகுவாக அமைது. அந்த மாதிரி தான் இப்போ அடுத்த பாட்டு வருது, கேளுங்களேன் எப்படி இருக்குன்னு.

0: எவ்வளவோ முயற்சி பண்றேங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஏறி இறங்காத அலுவலக வாசல்கள் இல்ல, படிக்காத படிப்பு இல்ல, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? சரி, பூக்கட்டியாவது நம்ம ஏதாவது பொழப்பு தளப்பு நடத்தலாம் அப்படின்னா நமக்கு பூ வேற கட்ட வராதே. அப்படிலாம் நீங்க நினைச்சு கவலைப்பட கூடாது. உங்களுக்காக தான் ஒரு தகவல் எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு வாங்க.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயற்கை மல்லிகைப்பூ முல்லைப்பூ தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 7:16.
3: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: Viking, Bunions and Briefs.
6: இப்படியே வந்து ஹீரோயின்களுக்கு பாடினாலும் இருக்கு அப்படின்றதுனாலே நிறைய வாய்ப்புகள் வராம இருந்திருக்கு. ஆனாலும் மனம் தளராம நிறைய இசையமைப்பாளர்கள்ட்ட

0: இந்த கோரஸ் பாடகியா வந்து அறிமுகமாயிருக்காங்க. யாரு? நம்ம ஸ்ரீ மதுமிதா. அப்படி தாங்க, நந்தா படத்துல வந்து ஒரு கோரஸ் போர்ஷனுக்காக போனப்போ இயக்குனர் பாலா அவங்க வந்து இந்த பொண்ணோட குரலை கேட்டுட்டு, இந்த படத்துல வர கதாநாயகியோட குரலும் இவங்களோட குரலும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால இந்த பொண்ணை கோரஸ் பாடல இருந்து அப்படி தனியா தூக்கி இந்த பொண்ணுக்கு கதாநாயகி குரலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தாங்க இந்த பாட்டு. இந்த பாட்டுலாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க கேட்கலாமா? 7:18 கொடி பந்தலை 100.5 இதோட சுகமான காலை நிகழ்ச்சியில
1: அந்த குரலை கேளுங்களேன்.

0: ச்சே, என்ன ஒரு வாய்ஸ் இல்லைங்க, அப்படியே பாட்டும் பதமும் கேட்டு வாங்க. அடுத்தவங்க பாடின பாட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பாட்டு.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
3: 7:25 கேட்டு இருக்கோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. இந்த பாட்டை கேளுங்களேன், அப்படியே அவங்களோட குரலே வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. கேட்கலாம் வாங்க கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

காலையில அழகான பாடல்களா கேட்டுட்டு இருக்கோம் கூடி பண்பலையோட சுகமான காலை நிகழ்ச்சியில. என்னுடைய தோழி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அந்த கையில பாத்தீங்கன்னா விரல்கள்ல மூன்று விரல்கள்ல அந்த ஆமை மாதிரி வந்து மோதிரம் போட்டிருந்தாங்க. முதல் முறையா கேட்டப்ப இல்லைங்க என்னுடைய கணவர் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது முறையா கேட்டப்போ ஏன்னா அதே மாதிரி இன்னொரு ஆமை மோதிரம் அப்படின்னு கேட்டப்ப இதுவும் என் கணவர் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த முறையும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மோதிரங்க, என்னப்பா இப்படி ஒரு மூணு ஆமை மோதிரம் போட்டிருக்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்னு சொன்னாங்கங்க. என்ன தெரியுமா? அதாவது நான் ரொம்ப சமைக்கிறதுல ரொம்ப தாமதமாக சமைக்கிறேனாப்பா, அதனால இந்த ஆமை மோதிரத்தை வாங்கி எனக்கு கையில் போட்டு விட்டு நீ சமைக்கிறப்பெல்லாம் அந்த ஆமையை பார்த்து ஐயோ அந்த ஆமை மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் வேகமாக சமைக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு வந்து ஒரு உத்வேகத்துக்காக வாங்கி கொடுத்தாரு. ஆனாலும் நீ சமைக்கிறியா அப்படின்னு கேட்டால்

நிச்சயமா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியலப்பா, நான் காலையில எவ்வளவு சீக்கிரமா அலாரம் வச்சு எந்திரிச்சாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பினாலும் சரி, எனக்கு லேட்டா தான் ஆகுது, எப்படி என்னன்னே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிதானா, எப்பவுமே நான் லேட்டு தாங்க எந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உங்கள் கோடை பன்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில எப்பவுமே நான் லேட்டு இந்தந்த விஷயத்துல அப்படின்னு எந்தெந்த விஷயத்த சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க காவலா இருக்கிறேன் நான் தான். அப்புறம் இந்த 7:33 ஆயிடுச்சுங்க.

கொடுத்தாலும் சூப்பராக பாடுறாங்கப்பா அப்படின்னு எல்லா இசையமைப்பாளர்களும் இவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாங்க நம்ம யுவன் கூப்பிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்கிறாரு. இந்த பாட்டுமே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு? பாடல் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாடல் கேட்கலாமா?

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: Viking, Bunions and Briefs.
3: எல்லாருக்குமே அவங்கவுங்க காதல் சிறப்பு தாங்க. அதை நான் சொன்னா எப்படி பாட்டாவே பாடுறாங்க. விஜய் யேசுதாசுடன் ஸ்ரீமதமிதா வாங்க கேட்கலாம் 7:34 நிமிடத்துல.

0: பாடகர் பாடகையாக இருந்தால் மட்டும்தான் பாடுவீங்களா, நாங்களும் பாடுவாங்களே அப்படின்னு இங்கே ஒருத்தங்க பாட வந்திருக்காங்க. யார், வாங்க கேட்டு வந்துடலாம்.
1: கோடை பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
0: ஏன்மண்ணா, நேற்று இரவு உங்கள் அறையில் தாளாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததே, குட்டி இளவரசர்களுக்காக பாடிக்கொண்டிருந்தீர்களோ?
1: இல்லை அமைச்சரே, அவர்களெல்லாம் நான் பாடுகிறேன் என்று சொன்ன உடனேயே தூங்கிவிட்டார்கள்.
0: அப்படியானால் நீங்கள் யாருக்கு தாளாட்டு பாடிக்கொண்டிருந்தீர்கள்? ஓஹோ.
1: அமைச்சரே அமைச்சரே, நீங்கள் நினைப்பது போலெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தான் தூக்கம் வரவில்லை. எனக்கு நானே தாளாட்டு பாடி என்னை தூங்க வைத்துக் கொண்டிருந்தேன் அமைச்சரே.
0: என்ன, இவருக்கு இவரே தாளாட்டு பாடிக்கொண்டிருந்தாரா? இவர் அப்படியே குழந்தை, தாளாட்டு கேட்காமல் இவருக்கு தூக்கம் வராது.
1: என்ன அமைச்சரே?
0: ஒன்றுமில்லை மண்ணா, உங்களுக்கு குழந்தை மனசு என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏன் மண்ணா, உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லையே.
1: என்ன செய்வது அமைச்சரே, இந்த நாட்டு மக்களை எல்லாம் எப்படி முன்னேற்றுவது என்று நினைத்து நினைத்து அந்த கவலையில் எனக்கு இரவில் தூக்கமே வரமாட்டேன் என்கிறது.
0: மண்ணா மன்னா, காலையிலேயே நீங்கள் சொல்லும் இந்த பொய்யை கேட்டு இந்த கட்டிடமே இடிந்து விழுந்தாலும் விழுந்து விடும் மண்ணா. ஆனால் ஒன்று மண்ணா, மதியம் நிறைய நேரம் தூங்கிவிட்டால் இரவில் தூக்கம் வராது என்று கூட சொல்லுவார்கள்.
1: நானா தூங்குகிறேன், தானாக வருகிறது. நான் என்ன செய்யட்டும்?
0: சரிமண்ணா, இந்த மதிய உணவிற்கு பிறகு பலரும் இந்த ஒரு மயக்க நிலைக்கு சென்று விடுகிறோமே, அது ஏன் என்று ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
1: அமைச்சரே, உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு என்பார்களே, கேள்விப்பட்டதில்லையா நீங்கள்? ஆனால் ஓய்வாக இருக்கும் போது மதிய நேரத்தில் தூக்கம் வந்தால் பிரச்சனை இல்லை, தூங்கிவிடலாம். ஏதாவது வேலை நிமித்தமாகவோ அல்லது அலுவலகத்தில் இருக்கும் போதோ தூக்கம் வந்தால் தான் நிலைமை சிக்கலாகிவிடும். அமைச்சரே, மதிய உணவுக்கு பிறகு நம்முடைய உடலின் சர்க்கரை அளவு திடீரென்று உயர்ந்து பின் தடால் என்று குறைகிறது. இதற்கு மாவு சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் துரித உணவுகளை நாம் உட்கொள்ளும் பழக்கம் வைத்திருப்பதுதான் காரணம் என்கிறார்கள். இதை தவிர்க்க தானிய வகைகளை உணவாக சாப்பிடலாம். கூடவே காலை மற்றும் மதிய உணவுக்கு இடைப்பட்ட நேரங்களில் பயிர் வகைகள், பழங்கள், முந்திரி, பாதாம் போன்றவற்றை உட்கொள்ளுவதன் மூலமாக சர்க்கரையினுடைய அளவை நாம் சமநிலையிலேயே வைத்திருக்க முடியும் அமைச்சரே.
0: ஓ அப்படியாமண்ணா.
1: அது மட்டுமில்லை அமைச்சரே, மகிழ்ச்சியின் ஹார்மோன் என்று அழைக்கப்படக்கூடிய எண்டார்பின் ஹார்மோனினுடைய அளவு உடலில் குறைந்தால் இயற்கையாகவே சோர்வு ஏற்படும். இதை தவிர்க்க தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் அமராமல் சிறு சிறு இடைவேளைகளில் நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யலாம்.
0: ஓ, இது போன்ற செயல்களால் மதிய நேர தூக்கத்தை தவிர்க்கலாமா அண்ணா?
1: ஆமாம் அமைச்சரே. அதே போல குளிர்சாதன வசதியுடைய அலுவலக வேலையானது தண்ணீர் தாகத்தை குறைத்து விடுகிறது. இதனால் உடலில் வறட்சி ஏற்பட்டு சோர்வு உண்டாகிறது. இதை தவிர்க்க அடிக்கடி தண்ணீர் குடித்து சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக வேலையை செய்யலாம். மேலும் உணவுக்கு பின் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய இனிப்பு பண்டங்கள், குளிர்பானங்கள் இவைகளால் வளர்சிதை மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய டயாபெட்டிஸ், பிபி, ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன்

0: இது போன்ற நிலைகளை மேலும் பாதிக்கும் என்பதனால் இது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள்.
1: சரிமன்னா, தவிர்ப்பதை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, எதை எடுத்துக்கொண்டால் தூக்கத்தை தவிர்க்கலாம் என்று சொல்லுங்கள்.
0: அதையும் சொல்லுகிறேன் அமைச்சரே. விட்டமின் சி நிறைந்த கொய்யா, ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய் இது போன்ற பழங்களை உட்கொள்வதனால் கொழுப்பை ஆற்றலாக மாற்றி சோர்வை நீக்கலாம். உணவில் சரிபாதி நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், கால் பகுதி புரதம், கால் பகுதி தானியம் இப்படி எடுத்துக் கொள்வதை பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான தூக்கம், அளவான உடற்பயிற்சி, சரிவிகித உணவு பழக்கம், உணவை மென்று உண்ணுதல் போன்றவை நம்முடைய மதிய தூக்கத்தை போக்கி சுறுசுறுப்பாக வேலையை செய்ய வழிவகுக்கும் அமைச்சரே.
1: சிறப்பாக சொன்னீர் மன்னா. நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்கும் போது எனக்கு கூடுதல் ஆச்சரியமாக இருந்தது மன்னா.
0: அமைச்சரே, ஆச்சரியம் சரி, அது என்ன கூடுதல் ஆச்சரியம்?
1: இல்லை, கும்பகர்ணனுக்கே சவால் விடும் நீங்கள் தூக்கத்தை எப்படி தவிர்ப்பது என்பது பற்றி சொன்னீர்கள் பார்த்தீர்களா? அதைத்தான் மன்னா கூடுதல் ஆச்சரியம் என்று சொன்னேன்.
2: என்ன? நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
5: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 7:45.
7: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: இனி கோட்டை களம் சகாதேவன் அப்படின்ற நம் அன்பு நேயரோட தெரிவில தாங்க இன்னைக்கு 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வலுமற காத்திருக்கு, தவறாம கேளுங்க. இந்த பாடல் கொடுத்தாலும் 10 நிமிடத்தில் பாடக்கூடிய நம்ம மதுமிதாக்கு இந்த பாடல் ரொம்பவே சவாலாக இருந்துச்சாங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கழிச்சு தான் இந்த பாடல் வந்து சரியான ஒரு நேரத்தில் பாடக்கூடிய சூழலுக்கு வந்துச்சான். இந்த படத்துடைய கதைக்களம் அப்படி, அதாவது வந்து ஹீரோ வந்து பிடிக்கும் ஆனாலும் பிடிக்கல, சொல்லணும் ஆனாலும் சொல்லல, இது எப்படி வந்து பாடலை வெளிப்படுத்தணும் அவங்களுக்கு அப்படின்னு தெரியலையாங்க. அது எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சான். என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றதை விட கேட்டலாமா? வாங்க

0: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: Viking, Bunions and Briefs.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: அக்டோபர் 12
2: கர்ம வீரர் காமராஜரின் கனவில் உதித்த திட்டம்
3: பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம்
2: திட்டம் திட்டமாக இல்லாமல்
3: திறம்பட செயல்படுத்தியவர்
2: இலவசம் உணவு மட்டுமல்ல
3: கல்வியும் தான் இவரது முயற்சியில்
4: எதற்கும் படிப்பு தேவை அதோடு உழைப்பு தேவை படிப்பு தேவை
2: பெருகியது படிப்பறிவு
3: கற்றோருக்கு என்ன வேலை தருவது
2: தந்தார் வேலை
3: திறக்க செய்தார் ஓர் ஆசிரியர் பள்ளி
2: 1951
3: பொது கல்வி இயக்குனர்
2: கூடுதலாக முதல் பொது நூலக இயக்குனர்
3: பெருமை கிடைத்தது தமிழகத்தில் 400 மேல் நூலக உருவாக்குனர்
2: மைய நூலகங்களுக்கு சொந்த கட்டிடம்
3: சொத்து வரியோடு நூலக வரி திட்டம்
2: இவர் யோசனையில் உருவான திட்டம்
3: அடுத்து
2: சென்னை பல்கலைக்கழக

0: கழகத்தின் துணை வேந்தர்,
1: மாலை நேர கல்லூரியை உருவாக்கிய கலை வேந்தர்,
0: பெரியவர்களுக்காக நூல்கள் 30,
1: சிறுவர்களுக்காக நூல்கள் 13,
0: பெரியார் பற்றிய நூலும் மற்றொன்று,
1: சுயசரிதை மொத்தம் பாகம் 3,
0: இவரின் படைப்புகள்,
1: இவருக்கு பத்மஸ்ரீ.
0: இவர் பெயரில் உத்திரமேரூரில் அரசு உயர்நிலை பள்ளி.
1: நெய்த்து சுந்தர வடிவேலுவின் பிறந்த தினம் இன்று.
0: தமிழில் மட்டுமல்ல அகராதி,
1: மலையாளத்திலும் அகராதி தர முடிந்தது.
0: 1943
1: இவர் வீட்டு நூலகத்தில் புத்தகங்கள் இருந்தது.
0: தவிர
1: ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் மொழி ஓலை சுவடிகளும் இருந்தது.
0: இயற்றல் 21,
1: பதிப்பித்தல் 38
0: எண்ணிய நூல்கள்.
1: பாரதி,
0: வாவேசு நட்போடு இருந்தவர்கள்.
1: 20 நூற்றாண்டின் முதன்மை தமிழ் ஆராய்ச்சியாளர்,
0: ஆய்வு கட்டுரையாளர்,
1: திறனாய்வாளர்,
0: மொழி வரலாற்று ஆராய்ச்சியாளர்,
1: மொழி பெயர்ப்பாளர்,
0: கதை கவிதைகள் புனைபவர் என பன்முகங்களை கொண்டவர்.
1: வழிக்குரைஞராக 10 ஆண்டுகள் பணி.
0: பதிப்பாசிரியராக தமிழுக்கு தொண்டுகள் தான் இனி.
1: பழந்தமிழ் இலக்கியங்களை தொகுத்ததில் முன்னோடி தமிழ் தாத்தா உ.வே.சா.
0: பின் வந்தவர் பேரப்பிள்ளை சா. வையாபுரி பிள்ளை.
1: 1891
0: தமிழறிஞர் பதிப்பாளர் சா. வையாபுரி பிள்ளையின் பிறந்த தினம் இன்று.
1: 1785
0: தமிழ்நாட்டின் முதல் செய்தி பத்திரிகையான மெட்ராஸ் கூரியர் வார இதழை ரிச்சர்ட் ஜான்சன் வெளியிட்ட தினம் இன்று.
1: 1918
0: இந்திய தொழிலதிபர் கே.கே. பிர்லாவின் பிறந்த தினம் இன்று.
1: 1993
0: இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட தினம் இன்று.
1: 1999
0: உலகின் மக்கள் தொகை 6 பில்லியனை எட்டிய தினம் இன்று. இந்தியருக்கேற்ற பொது உடைமை தத்துவத்தை கொண்டு வந்தவர்,
1: பிரஜா சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர்,
0: பெர்லின் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம்,
1: பங்கேற்றதோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம்,
0: பொது வாழ்க்கையே போதும்,
1: வேண்டவே வேண்டாம் திருமணம்
0: என வாழ்ந்தவர்.
1: 1967
0: ராம் மனோகர் லோகியாவின் நினைவு தினம் இன்று.
2: உடல் இயக்கம் எலும்புகளையும், உடலின் இயக்கம் எலும்புகளையும் தசைகளையும் சார்ந்தே அமையும். அந்த தசைகளுக்கு உறுதுணையாய் இருப்பவை எலும்புகள்.
3: 2 எலும்புகள் இணையும் இடத்தை மூட்டு என்கிறோம்.
2: அந்த மூட்டுகளில் ஏற்படும் வலி, விரைப்பு ஒருவித அலர்ஜியாகும்.
3: மூட்டுவாத நோய்,
2: தசை கூட்டு நோய்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து
3: விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கடைபிடிக்கப்படுகிறது
2: ஆண்டுதோறும் இதே நாளில்
3: உலக மூட்டு அலர்ஜி நாள்.
2: இன்று ஆண்டு
3: 1996
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் You are perfect partner.

பாட்டெல்லாம் கேட்டு சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமாவே இல்லைங்க, பாட்டு கேட்கணும் போலயே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பனா தொடர்ந்து கோடை பண்பலை கேட்டுட்டே இருங்க, இரவு 12 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: மாவட்ட நேயர்களை வரவேற்று மனதூடராக முன்பாக செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: இன்னைக்கு மனதோடு ராகம் யாருக்கு அப்படின்னு சொல்லுவோம், வைகை அணை, சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணை, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி, சுருளி நீர்வீழ்ச்சி, மேகமலை, குரங்கணி, இப்படி பார்த்து ரசித்து மகிழ பல சுற்றுலா தலங்களை பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இயற்கை விரும்பிகளின் பூமி தேனி மாவட்ட நேயர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்றைக்கி மனதோடு ராகம். இன்றைக்கி மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பேசிடலாம், ஒரு பாடல் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி வாய்ப்பு வந்து தேனி மாவட்ட நேயர்களுக்காக தாங்க. தேனி மாவட்ட அறிமுக நேயர்களுக்கான எண் சொல்கிறோம், 2424224. தேனி மாவட்ட மகளிருக்காக 2424429. வழக்கமாக பேசுகிற நேயர்கள் 2424426 பேசலாம். கொடைக்கானலோட முன்னிணைப்பு என்ன 0-45-42 சேர்த்துக்கங்க. இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்கு நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க, பேசிடலாம்.
4: தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் மேடம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கீங்க மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க, கோடை பண்பலைக்கு நிறைய பரிச்சயமானவர் தான், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
4: வாசி திரைப்படத்திலிருந்து ஒரு தல காதல தந்த அந்த பாடல்.
0: சரி பாடல் தரோங்க, சொல்லுங்க. எத்தனை முறை கோடை பண்பலையில பேசியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா நீங்க? சிலர் சொல்றாங்களே நாங்க நிறைய முயற்சி செய்யறோம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு. எப்படி உங்களுக்கு இணைப்பு அப்படி கிடைச்சிருது சொல்லுங்க. அந்த பழக்கப்பட்டது வந்து முயற்சி பண்றதுனால கிடைச்சிருது. தொடர் முயற்சி வெற்றி. சரிங்க, உங்க கூட பேசினது மகிழ்ச்சி. இப்ப பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: பெரிய மனிதர் புத்தர், அவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, பி எ குட் பர்சன், நீ சிறந்த நல்ல மனுஷனா இரு. பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட் அப்படின்னார். அருமையான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை சூத்திரத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுங்க, நிம்மதியான மனுஷனா இந்த உலகத்தில் வாழலாம். இந்த இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்னத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்? நம்ம லைஃப்லேயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா, நல்லவனாக இருக்கிறது கஷ்டமே கிடையாது, அதை ஒவ்வொருத்தனுக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள், பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். நல்லவனாக இரு, அதை நிரூபிப்பதற்கு நேரத்தை வீணாக்காதே. இந்த ஒரு வார்த்தை சூத்திரம் மாதிரி அப்படியே உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, யூ கேன் டூ ஒண்டர்ஸ் ஒண்டர்ஸ். நாம் இன்னொருத்தருக்கு நம்மளை நிரூபித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்நாள் முழுக்க ஸ்ட்ரகிள் போராட்டம், மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கும்படியாக இருக்கணும். நம்ம அறிவாளியாகவே கூட இருப்போம், நான் அறிவாளின்னு ஒத்துக்கோ, நான் அறிவா ஏன் ஒத்துக்கணும்? நம்ம அறிவாளின்னு ஒத்துக்கிற அளவு அவனுக்கு அறிவு இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம திறமைசாலிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இல்லை, என்ன பண்ணுறது? இல்லை, அவன் எதிர்பார்க்குற திறமை வேறு, நம்மக்கிட்ட இருக்கிற திறமை வேறு, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான், மீன் வாங்கிறதுக்காக மீன் சந்தைக்கு போகிறான். ஆக்சுவலாக அவன் மீன் பிடிக்கிறவன், மீன் பிடிச்சிட்டு வந்து சந்தையில் விற்கிறவன். அவன் மீன் வாங்கிறதுக்கு சந்தைக்கு போகிறான். அந்த சந்தையில் இருந்தவன்கிட்ட சொன்னான், இந்த மீன் நல்லாயிருக்கு, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஒரு 3 மீனை எடுத்து காமிச்சு, இது என்ன விலை, எனக்கு என்ன விலைக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்டான். அவன் ஏதோ ஒரு விலை சொன்னான். இவன் பிடிச்சிக்கிட்டே வர்றவன், ஆனால் அதுக்கு என்ன விலையெல்லாம் இவனுக்கு தெரியும். நீ கூட கொஞ்சம் விலை கேட்குற, ஆனால் பரவாயில்ல, நான் இந்த மீனை வாங்கிக்கிறேன், ஆனால் நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணும். என்ன? நான் இந்த மீனை என் கையால் எடுத்து என் பைக்குள்ளே போட மாட்டேன். நீ என்ன பண்ணுற, இந்த மீனை கொஞ்சம் தள்ளி நின்றுக்க, எடுத்துக்க, எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்படி தூக்கி போடு. தூக்கி போட்டால் நான் என் கையில் அப்படியே பிடிச்சிருவேன், அந்த மீனை வந்து நான் என் கையில் பிடிப்பேன். இப்படி ஒவ்வொரு மீனாக நீ தூக்கி போடணும், நான் என் கையில் பிடிப்பேன், பிடிச்சி நான் அந்த என் பையில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கறியாம. அந்த கடைக்காரன் சிரித்தான், இது என்ன அது பைத்தியம் மாதிரி பேசுகிற, வந்தால் மீன் பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போக வேண்டியதானே, நான் தூக்கி போடணுமா, நீ கேட்ச் பிடிப்பியா, அதை எடுத்துகிட்டு போ, ஏன்னா விளையாடுறதுக்கான இடமா, எதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நீ பேசுகிறேன்னு. உனக்கு தெரியாது, நான் இப்போ வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்பா, என்ன கேட்பா தெரியுமா, இந்த மீன் உனக்கு

0: உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்பான். நீ மீன் பிடிக்கிறதுக்கு போனியே, நீ பிடிச்சியா, நீ ஓன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பான். என் திறமையெல்லாம் அவளுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது, என்னவோ மதிக்க மாட்டான். வேற எவனோ பிடிச்சி கொடுத்த மீனை நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினைப்பான். நிஜமாகவே எனக்கு இன்றைக்கி மீன் பிடிக்க முடியல. ஆனால் இப்போ நான் போன உடனே என்கிட்ட முதல் கேள்வி கேட்பான், என்ன எனக்கு திறமை இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்க இந்த மீன் நீ பிடிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா, உங்க கையால் பிடிச்சியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பா. இது ரெண்டுக்கும் எனக்கு பொய் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ நீ தூக்கி போட்டு நான் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, மீன் பிடிச்சியான்னு கேட்டா, நீ பிடிச்சியான்னு கேட்டா ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா, உன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பா ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா. நான் பொய் சொன்னதா கடவுள் நினைக்க மாட்டார், இன்னும் நான் உண்மைதான் சொல்லியிருக்கேன், நான் பிடிச்சேன் என் கையால் பிடிச்சேன், அதுவும் சரியாக போடும். என் பொண்டாட்டி கேள்விக்கு நான் பதில் சொன்ன மாதிரி ஆகிடும். எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னா, தெம்பும் திராணியும் திறமையும் உள்ளமும் மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துறதுல என்ன நன்மை இருக்கு சார்? பிறருக்கு நம்ம சரியான முன்னுதாரணமா இருக்கணும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் இன் நேரம் காலை 8:15.
3: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
5: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
9: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
11: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: இது உங்கள் கோடி பண்பலை 100.5. இன்றைக்கி மனதோடு ராகம் தேனி மாவட்ட நேர்களோடு வந்துட்டுருக்குங்க, பேசிகிட்ருக்கோம். இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் வந்திருக்காங்க, பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
12: வணக்கம் மேம்.
2: யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள்.
12: மயூரி பேசுகிறேன்.
2: மயூரி, எப்படி இருக்கிறீங்க?
12: நல்லா இருக்கு மேம். நீங்கள்
2: நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கோம். சரிங்க, சொல்லுங்கள், என்ன பாட்டு கேட்போம்?
12: மேகமலை.
2: இல்ல, தேயிலை எஸ்டேட் இருக்குல்ல? சரிங்க சரிங்க. அங்க வந்து தேயிலை தோட்டங்கள் அதிகமா இருக்கு. சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் எப்படி காலநிலை இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சரிங்க. சரி, அப்ப மயூரிக்காக பாடல் கொடுத்துடலாமா? வழி நடுக காட்டு மல்லி. இப்ப உங்களுக்காக காட்டு மல்லி பூக்க போகுது கோடை பண்பலையில, கேளுங்க. நன்றி.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15%.

0: சதவிகிதம் தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: கோடை பன்மலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் 8:24. இது உங்க கோடை பண்பலையில நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க மனதோடு ராகம். இன்னைக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. சரிங்க, இப்ப அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மேடம், நான் தேனி மாவட்டம் தாலுகா அம்மாவட்டில இருந்து கோபி பேசுறேங்க. மேடம்,
3: ஐயா நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேங்க மேடம்.
3: சரிங்க, என்ன பாட்டு கேப்போம் சொல்லுங்க.
4: கருப்புல இருந்து சூர்யா நடிச்ச படத்துல கருப்பனே வார்மையான பாட்டு வேணும்.
3: சரிங்க, பாடல் தரோம். சரி சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா கோடை பண்பலையில?
4: பேசிருக்கேன் மேடம், பேசிருக்கேன் மேடம்.
3: சரிங்க, என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் ஐயாக்கு?
4: அந்த மனதோடு ராகம் நல்லா பிடிக்கும் மேடம்.
3: இப்ப நீங்க பேசுறதுனால சொல்லிட்டீங்களா? டக்குன்னு கேட்டாங்க, எதையோ சொல்லிருவோன்ட்டு. அப்படிலாம் இல்ல. சரிங்க, கோபி ஐயாக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்களா? சரி, உங்களுக்கு ரொம்ப நெருக்க மனதிற்கு நெருக்கமான ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா இவரை தான் கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு நீங்க யாரு சொல்வீங்க?
4: அப்படி கூப்பிட்டு சொல்றாங்க, அக்கா பையன் இருக்கான். அக்கா பையன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் நான் பழகுவேன். ஃப்ரெண்ட் மாதிரி.
3: மாமா மருமக. சரி.
4: ஆமா ஆமா, மருமக அக்கா பையன்.
3: சரி.
4: அவங்க கிட்ட தான் எல்லாம் தான் சொல்லுவேன் மேடம்.
3: சரிங்க, அவர் பேரு?
4: அவர் பேரு முருகவேல் மேடம்.
3: சரிங்க, கோடை பண்பலையில பேச போறேன்னு சொன்னீங்களா?
4: சொன்னாரு.
3: சரிங்க, இப்ப உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க. நன்றிங்கய்யா.

0: கலைப்பண்பலை 105 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கொடைப்பண்மலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
3: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்று தூரிகையின் இசை ஓவியம் கோடை பன்மலையின் 1.5 மனதோடு ராகம் இன்னைக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக. நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மொத அழைப்புலயே எனக்கு கிடைச்சிருச்சு.
1: அப்ப இன்னைக்கு நீங்க அறிமுக நேயர்?
2: ஆமாங்க.
1: சரி,
2: இன்னைக்குதான் முதல் தடவையா ட்ரை பண்ணேன், முதல் அழைப்புலயே கிடைச்சிருச்சு.
1: பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டக்காரவங்கன்னு.
2: என்ன
1: பாட்டு தரலாம் சொல்லுங்க?
2: படத்துல இருந்து கல்யாணம் இருந்து பாடல் போடும்.
1: சரி, அந்த படம் பாத்தீங்களா? திரைப்படம்
2: இல்ல, இன்னும் பாக்கல, ஆனா பாடல் வந்து நல்லா இருந்து.
1: இப்படி அடிக்கடி இந்த தியேட்டர்களுக்கு போய் திரையரங்குகளுக்கு போய் அப்படி திரைப்படம் பாக்குற பழக்கம் இருக்குங்களா?
2: படம் பாப்போம், ஏதாவது நல்ல படங்களா கருத்துள்ள படங்களா இருந்தா போய் பாப்போம்.
1: சரிங்க சரிங்க, குடும்பத்தோட போவீங்க?
2: குடும்பத்தோட போவோம்.
1: சரிங்க, உங்க கூட பேசினது மகிழ்ச்சி ஜெயபாரதி. இப்ப உங்களுக்காக டோரத்தி படத்துல இருந்து பாடல் தரும், கேளுங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் 8:37, கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வர இருக்கு வானவில் தலைப்பு, எப்பவுமே நாங்கள் கொஞ்சம் லேட்டு. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, வேலை செய்கிறதுலேருந்து, அல்லாட்டி அலுவலகத்துக்கு போகிறதுலேருந்து, நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாத்துலேயுமே தாமதம். அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி தலைப்பு வந்து அந்த எல்லாத்துலேயும் லேட்டாக தாமதமாக இருக்காங்கள்ல, அவங்களுக்காக தான் தலைப்பு, எப்பவுமே நாங்கள் கொஞ்சம் லேட்டு. என்ன விஷயத்தில் சொல்லவாங்க கோடை பண்பலைக்கு. இப்போ மனதோடு ராகம் தேனி மாவட்டத்தில் பேச காத்துட்ருக்க, அடுத்த நேரம் சந்திக்க போகுது. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கங்க. யார் பேசுகிறீங்க?
4: தேனி மாவட்டம் ஆண்டிவிட்டி வட்டம் ஸ்ரீ அணக்காரப்பட்டி கிராமத்துலேருந்து ஆனந்த் பேசுகிறேன் மேடம்.
3: ஆனந்த், எப்படி இருக்கிறீங்க?
4: என்ன
3: பாட்டு கேக்கலாம் ஆனந்துக்காக? அதனால நதியாக்காக கேட்டிருக்கீங்க.
4: கண்டிப்பா
3: அது மறுக்க முடியாது.
4: நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே சிங்கப்பெண்.
3: ஆமா,

0: நம்ம தலைவரே சிங்கப்பூர் அதிரடிப்படி ஆரம்பிச்சார்ல.
1: ம், சரிங்க. சரி மகிழ்ச்சி ஆனந்த், இப்போ உங்களுக்காக நதியாக்காக நீங்கள் கேட்ட பாடல் வருது சிங்கப்பெண், கேளுங்க. நன்றி. சிங்கப்ப

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்லு.
1: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:45.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு.
2: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: பிரிய கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பேச காத்துட்டு இருக்க அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: தேனி மாவட்டம் பாலசுப்ரமணியம்.
3: என்ன பேருங்க? பாலசுப்ரமணியமா?
4: பாலகிருஷ்ணாபுரம் மேடம்.
3: பாலகிருஷ்ணாபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க?
4: ராஜேஷ் மேடம்.
3: ராஜேஷ், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கும் மேடம். நல்லா இருக்கும்
3: மேடம். நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? மறந்து ஜெயிலர் படத்துல இருந்து.
4: மேடம் ஒரு
3: இல்லை, நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குது. ஒன்று நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க.
4: இல்லை மேடம், நான் வந்து கீழே வேலை பார்க்குறேன் மேடம்.
3: அப்படிங்களா? சரிங்க சரி. அவங்களுக்காக பாடல் கேட்குறீங்களா?
4: ஆமாம் மேடம்.
3: ம், சரி, பாடல் கொடுக்கலாம். ம், சரிங்க, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, கேளுங்க.
5: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டிவிட்டு குளிச்சுவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமா நான் மகன், இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா, 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்கடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா. மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா, ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான்.

0: மகன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான், அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவன்கிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா அவனுக்கு $10 பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானு. அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன். நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ளை
1: அப்படின்னானான். சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருளை ஜெயிக்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இனி செய்தி சுருக்கம்.
2: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நவராத்திரி விழா குழு நேற்று தொடங்கியது. ரஷ்யா உக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
1: விளங்கும் வானவில்.
5: ஒரு நிமிஷத்துல என்ன வேணா நடக்கும். சொடக்கு போடுற நொடியில சட்டுன்னு மாறுற வாழ்க்கை இது. ஒரு நிமிஷம் தாயா இப்படின்றதுக்குள்ள எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் லேட்டா போயிட்டேன், பஸ் போயிச்சு தெரியுமா. நல்ல வேளை 10 நிமிஷம் கழிச்சு போனேன், இல்லைனா இன்னைக்கு பெரிய பிரச்சனைல சிக்கிருப்பேன். இப்படி நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் காலத்தின் கட்டாயத்துல தாங்க எங்கிட்டு இருக்கு. எப்பப்பப்பா சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே சும்மா கன் மாதிரி வந்து நிப்பாரு. பங்க்சுவாலிட்டியில இவர அடிச்சுக்க ஆளே இல்லப்பா. 5 நிமிஷத்துல 500 திருக்குறள் சொல்லுவாங்களாம் தெரியுமா. நாங்க போய் ஒரு 2 நிமிஷம் தாங்க இருக்கோம். சட்டுப்பட்டு என்னத்தையும் வதக்கி தாளிச்சு ஒரு சட்னி செஞ்சு தந்தாங்க பாருங்க. ஐயோ, சான்ஸே இல்ல, வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஸ்லாகிச்சு கொண்டாடுறோம். அதுவே அந்த 1 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா எப்ப பாரு லேட்டு தானா. அப்படி என்னதான் செய்றீங்களோ தெரியல, எதை சொன்னாலும் எப்ப சொன்னாலும் எவ்வளோ திட்டினாலும் உரைக்கவே உரைக்காதுல அப்படின்னு திட்டி தீக்கிறோம். நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், அலாரம் வச்சு எந்திரிச்சு பாக்குறேன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் சரியா செய்யணும்னு பிளான் பண்ணி செய்யறேன். என்னென்னமோ செஞ்சாலுமே சுத்தமா முடியலப்பா. நான் எப்பவுமே இதுல கொஞ்சம் லேட்டு தாங்க, கொஞ்சம் தாமதமா தான் செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில நாங்க எப்பவுமே லேட்டு தாங்க அப்படின்ற தலைப்புல உறவுகள் அழைக்கலாம் கொடைக்கானலின் முன் இணைப்பான 0-45-42 இணைத்து அறிமுகங்கள் 24-24-24 என்ற எண்ணிலும், மகளிர் அனைவரும் வரலாம் 24-24-26 என்ற எண்ணிலும், அனைத்து உறவுகளும் வரலாம் 24-24-29-290-330-33 அப்படின்ற எண்கள்ல உங்க கூட பேச காத்திருக்கிறேன் நான் சுகன்யா. மாத்தாண்டபோ பத்தி உற்சாகமான காலை வணக்கம் இருக்கிறேன்.

0: இப்படிலாம் இந்த பாடலில் வர மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் கொஞ்சம் எப்பவுமே லேட்டு தாங்க அப்படின்னு எந்த விஷயத்தில் அப்படின்னு இன்றைக்கி கேட்டிருக்கோம். வானவல் நிகழ்ச்சியில் இணைப்பில் வர நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வானவல் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தை பகிரக்கூடிய ஒரு நேயரை முத்தான நேயராக தேர்ந்தெடுக்க காத்திருக்குதுங்க. கொடை பண்பலை 100.5. யார் முத்தான நேயராக சிறந்த கருத்தை தெரிவிக்கிறீங்களோ அவங்க வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்ற தகவலோடு இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசி இளங்கோ.
0: சொல்லுங்க ஐயா.
1: நான் எப்பவும் லேட்டு தான், ஆனா நீங்க முதல் நேரா
0: வந்துட்டேன். அடடா, சிறப்பு சிறப்பு. எப்பவுமே லேட்டு தான்.
1: சினிமா இருக்குது.
0: எதுல லேட்டு?
1: நான் வந்து எந்திரிக்கதே ஃபர்ஸ்ட் லேட்டுமா. ஃபர்ஸ்ட் தொடக்கமே லேட்டு தானே.
0: அப்படிங்களா?
1: ஆமா, 6:30 கூட ஆயிரும். எங்க வீட்டுக்காரமா காய் வாங்கிட்டு வாங்க முதல் நாள் நைட்டே சொல்லுவா. அப்படி காலையில நேரமா போய் கீரை வாங்கிட்டுங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு கூட அப்படிதான் சொன்னாங்க. எந்திரிச்சது 7:00 காலையிலே ஒரு பாட்டு. எங்க நேரமா போய் கீரை வாங்கிட்டு வா, நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க இன்னும் தூங்கிட்டு
0: இருக்கிறீங்களேன்னு
1: அப்படின்னு அதுல லேட்டு. அதே மாதிரி ட்ரெயின்ல எங்க பொண்ணு புக் பண்ணி கொடுத்துருவா. அப்படிமா ட்ரெயின்ல இத்தனை மணிக்கு வாங்கன்னு புக் பண்ணி ட்ரெயின்ல கூட நான் வந்து ஒரு 2-3 நாள் தவறு விட்டுறதுலான் இருக்கு.
0: விஜயமங்கலத்துல
1: கூப்பிட்டு 5 மணிக்கு வென்றாவது நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, பரிசு தரோம் பொன்னாடை போத்தரோம். அது கூட 5 மணிக்கு

0: நாங்க போறப்ப மணி 5:30. அப்ப கூட ஒரு சிலர் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, போனது மைக் கொடுத்து பேசிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், என்ன பேசுறதுங்க, நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க, எனக்கு என்ன பேசினே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை கொஞ்சம் அனுபவத்தினால பேசி முடிச்சுட்டேன். இதை விட என்னன்னா, நம்ம தென்கட்சிக்கார் சொன்னதுதான் என்னன்னா, ரயில் எப்பயுமே வந்து 8:50 வர வேண்டிய ரயில் அன்னைக்கு 8:30 வருதான் அறிவிப்பு வருது. எப்பயும் வர வேண்டிய ரயில் 8:50 வர வேண்டிய 8:30 வருது. அங்க இருக்கிறீங்களா ஆச்சரியப்பட்டாங்களா என்ன அப்படின்னா, நேற்று வர வேண்டிய ரயில் தாமதமாக வருகிறது.
1: சிறப்பு சிறப்புங்க ஐயா, நன்றிங்க, அருமையா சொன்னீங்க. அதாவது என்ன காரணம்னு கேட்டா ஒரு வார்த்தையில சொல்றாரு, அசால்ட்டு தான், வேற என்ன, போய்க்கலாம் எதுவா அப்படின்னு தான், அதை மாத்தவே முடியல அப்படின்னு முதல் நேரம் வந்து அழகா பகிர்ந்துகிட்டீங்க. சுரம்பட்டி வல்லசு எழுங்கோ ஐயா, பிணைப்புல யாருங்க, வாங்க வணக்கம்.
2: எங்கள் அன்பு தோழி சுகன்யா மேடம் எடுத்துக்கிங்க, காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம். நலமா மேடம்?
1: நலமா இருக்கிறேன் குணசேகரன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்,
1: மகிழ்ச்சி. சொல்லுங்க, தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆமா மேடம், எப்பயுமே சாப்பாடு விஷயத்துல எப்பயுமே லேட் தான் மேடம்.
1: லேட்டா சாப்பிடுவீங்களா இல்ல?
2: ஆமா மேடம்.
1: ஏன் அப்படி
2: லேட்டா தான் சாப்பிடுவேன் மேடம், கால்நடைகள் இருக்கறனால மேடம். காலையில வீட்டுக்கார அம்மா செவிலியர் மேடம், அவ ஆரோக்கியத்துக்கு போயிடுவாங்க.
1: சரிங்க.
2: குழந்தைகளை குளிப்பாட்டி சோறு ஊட்டி எல்லா வேலையும் முடிச்சு போய் பசைத்து விட்டு வந்து திரும்ப கால்நடைக்கு தீவனம் பார்த்துட்டு திரும்ப தோட்டத்துல தான் போய் சாப்பிடணும் மேடம். அதனால 11 மணி 11:30 ஆயிரும் மேடம். கால்நடைகளை பட்டினி போட்டு நாம சாப்பிட்டா அது நல்லா இருக்காது மேடம்.
1: காலை சாப்பாடு
2: நிப்பிட்டு நாம சாப்பிடணும் மேடம்.
1: சரிங்க. ஒரு சில நேரம் அந்த தாமதமாக சாப்பிடறனால கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? கெட்டு போறதுக்குள்ள அதுவே வந்து தாமதம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நன்றி குணசேகரன் ஐயா, வாங்க வணக்கம். 9:11 ஆயிருச்சுங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
3: காலை வணக்கம்மா சுகன்யா அம்மாவுக்கு.
1: காலை வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: உள்ளக்காப்பாளைய சித்ரா மாணிக்கத்தங்கா.
1: சொல்லுங்க சித்ரா மாணிக்கம்.
3: எப்படிடா காலையே என்ன எந்திரிக்கிறதே லேட் தான். 6:30 ஆயிருப்பா எந்திரிக்கிறதுக்கு.
1: சரிங்க.
3: எந்திரிச்சு காபி வச்சு குடிக்கும் போது பல் வலிச்சு எல்லாம் குடிக்கும் போது மணி 6:30. அப்பவே கண்டிச்சார் ஒரு போனி சுத்தி வச்சுட்டு செய்யறதுக்கு. 7:30 சமைச்சானா 9:00 சமைச்சு முடிச்சிருவேன்.
1: அடேங்கப்பா, 7:30 9:30 வரை
3: லேட். அப்ப சாப்பிட்டு அப்புறம் ட்ரை பண்ண ரேடியோவுக்கு ட்ரை பண்ணா 9:30 ஆகும், 10 நாள் ஆயிரும், புடியிற வரைக்கும் புடிச்சுட்டே
1: இருப்பேன்.
3: அது கிடைக்கினாலே பரவாயில்ல, புடிச்சு பார்த்துட்டு ஒரு வழியா பண்ணி செய்யுது.
1: அதாவது
3: சாப்பாடு போய் போய் குளிச்சுட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு சாப்பிடும் போது மணி 10:30.
1: சிறப்புங்க சிறப்புங்க, அருமை. அதாவது 6:30 எந்திரிச்சு 7:30 to 9:30 வரைக்கும் நான் சமைச்சாலும் லேட்டானாலும் நான் இணைப்பை தொடர்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். லேட்டாக எந்திரிக்கிறது தாங்க எப்பவுமே லேட்டு அப்படின்னு சித்ரா மாணிக்கமா அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இணைப்பில் வர சகோதரியராக சந்திக்கிறதுக்கு முன்பாக கூடை பண்பலை 100.5

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
10: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
9: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
10: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
9: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
11: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
12: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல.

0: அம்மா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி. நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி. நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: 9:15 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்காக தந்திருக்கும் தலைப்பு, நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் லேட்டு தான் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சில பேர் வந்து லேட்டாக சாப்பிடுவாங்க, லேட்டாக சமைப்பாங்க, லேட்டாக தூங்குவாங்க, லேட்டாக கூட பேசுவாங்கிறத தாண்டி ஒரு சில பேர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்லோவாக சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு விஷயம் சொல்ல வர்றதை வந்து அப்படியே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறத காட்டிலையும் அப்படியே நிறுத்தி நிதானமாக பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஆர்வம் நமக்கு குறைஞ்சுதான் போகும். இல்லைப்பா, அவங்க ரொம்ப நிறுத்தி பேசுவாங்க அப்படின்னு ஏன் அப்படின்றத நம்ம பின்னாடி சொல்லலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 9:16 வாங்க பேசலாம்.
1: அக்கா வணக்கம். சார்
0: வணக்கம். சகோதரி பெயர் சொல்லுங்க.
1: வாங்கலேருந்து ராஜேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜேஸ்வரி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, நீங்க எப்பயுமே இதுல கொஞ்சம் லேட்.
1: அக்கா பெண்ணா பிறந்தாட்டாவே எல்லாமே லேட்டா தான் வருது.
0: அப்படிங்களா? என்ன போய் வித்தியாசமா இருக்கு? உங்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டீங்க ஒரு வழியா. இனிமேல் வந்து கிளம்பேல யாரும் ராஜேஸ்வரி அம்மாட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் ஒரு தகவலை சொல்லிட்டீங்க இணைப்பு மூலமா ஏற்படுத்தி. நன்றிங்கம்மா. இப்ப இணைப்பில் யாருங்க? 9:17 வாங்க.
2: காலை வணக்கத்தோடு பேரம்பேபடியாளர் தண்டபாணிமா.
0: சொல்லுங்க ஐயா.
2: தாமதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு எல்லாருக்குமே. சாதாரண குடிமகன் வந்து மிக முக்கிய விஐபி வரைக்கும் தாமதங்கிறத தவிர்க்க முடியாத ஆயி போகுது. அந்த தாமதத்தை வந்து ஏற்படுத்திக்க கூடாது. தாமதம் நிகழ்றது வேற, நாம வேணும்னா கொஞ்சம் லேட்டா போலாம், அப்பதான் கௌரவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாமதத்தை உண்டு பண்ணிக்க கூடாது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாத்து மெதுவா போயிட்டு சீக்கிரமாவா இன்னொரு விஷயம் இருக்கு. இறந்து போனவங்க கூட லேட்டுன்னு தான் போடுறாங்க. இந்த மாதிரி இந்த லேட் அப்படிங்கறத நம்ம நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதனை உடனே வந்து அதை பிரதிபலிக்கிற மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பொறுமையா இருந்து அதை லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்லி அந்த தாமதத்தை தவிர்க்கணும்னு நான் பாக்குறேன்.
0: சிறப்புங்கய்யா, லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதாவது தாமதம் அப்படின்றது இயற்கையா நிகழக்கூடியது ஒண்ணுதான், ஆனா அதை ஏற்படுத்த தான் நம்ம கூடாது. மெதுவா போயிட்டு சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலயே எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு தண்டபாணி ஐயா சிறப்பா சொல்லிட்டீங்க. இப்ப இணைப்பில் யாருங்க? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கரூர் 80 அடிச்சாலை இருந்து நாசர் பேசுறேங்க மேடம்.
0: நாசர் சொல்லுங்க.

0: மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: கடை ஆளுகெல்லாம் திடீர்னு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துருவாங்க. அப்புறம் நாங்க நினைப்போம், சரி ஆளுகதான் வந்துட்டாங்களா, அவங்க எல்லாம் வேலையெல்லாம் செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம லேட்டா போவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல பையன் போயிட்டாக்கா டீச்சர் கேட்பாரு, ஏன்டா லேட்டு, நான் சார் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: அந்த மாதிரி இப்ப நான் கடைக்கு போனா அவங்க ஆளுகெல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்க, ஏனே இவ்வளவு லேட்டா
0: வந்துட்டீங்கன்னா.
1: அவ்வளவுதான்
0: இப்பவுமே அப்படிதானுங்களா?
1: ஆமாங்க மேடம்,
0: அது தவிர்க்க முடியல.
2: நீங்க நான் நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப அழகா எங்களோட உணர்வுகளை நீங்க காலையில 7 மணி நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா பேசுறீங்க. எப்பயுமே
0: நல்லா இருக்கீங்க. நன்றிங்க புஷ்பலதாமா. மகிழ்ச்சி சொல்லுங்க.
2: நான் வந்து லேட்டா கிளாஸ் வந்து நாங்க வந்து கடை வச்சிருக்கேன்
0: மேடம்.
2: அதுக்கு வந்து சரக்கு வாங்கலாம் போனோம், ஒரு 12 மேல போவேன். இது வந்து கிராமம்ங்கறதால இந்த பஸ் தான் மேடம் அடிக்கடி விட்டுவேன் நானு.
0: என்னத்த விட்டுவீங்க? பஸ்ஸா? சரி சரி.
2: பன்னெண்டரைக்கு வண்டி அப்படின்னா வீட்லயே 12:30 தான் போவேன். போகும்போதே பாதி இடவே போயிட்டு இருக்கே போகும் பாத்துக்கங்க. எனக்கு ரொம்ப வயித்தறிச்சலா இருக்கும், ஐயோ பஸ் போயிருச்சே
0: ஓடி போய் ஏற முடியாது.
2: அங்க ஒரு கடை இருக்கும் பஸ் ஸ்டாப் கிட்ட, அவங்க சொல்லுவாங்க இப்பதான் 2 பஸ் போச்சு அப்படின்னு.
0: நம்மள வேற ஒசு பேத்தி விடுவாங்க.
2: நான் சொல்லுவேன் மேடம், நாளைக்கு தான் 12 மேல வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் பாருங்கம்மா, வந்துருவேன்னு சொல்லுவேன். ஆனாலும் இந்த வீட்டுக்கிட்ட கடை இருக்கிறதுனால யாராச்சும் ஒருத்த வருவாங்க வைப்பாங்க, ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கிறேன் வைக்கிறேன்னு தினமுமே நாளை முதல்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போயி அங்க போய் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் காத்திருந்து போறது பஸ்ல திருப்பி. இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு
0: நினைப்பேன் மேடம். அதாவது வந்து தாமதத்தை ஏற்படுத்திக்க கூடாதுன்னு சொன்னாங்க.
2: டக்குன்னு நம்மளும் அடைச்சிட்டு கிளம்பிட்டா வரமாட்டாங்கல்ல.
0: அதான் அந்த கிளம்பறதுக்கு தோண மாட்டேங்குது.
2: ஒரு நாள் பஸ்ல ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம், பஸ் ஏறுறது கூட்டம் இருந்தா ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு பாக்குறது, அப்படி இல்ல அப்படின்னா பர்ஃபெக்டா நம்ம நிக்கிறோம் பாருங்க, சௌகரியமா அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி அனுபவம் ஏற்பட்டிருக்கு பஸ்ல.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நாளை முதல் நீங்க வந்து சீக்கிரமா பஸ் பிடிப்பீங்க அப்படின்னு நம்பலாம். சரிங்களா, நன்றிங்க புஷ்பலாதாமா. இப்ப இணைப்பில் யாரு வந்திருக்கீங்க வாங்க. கேட்கறதுக்கு முன்பாக கோடை பண்பலை 100.5
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
0: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நிமிடம் கோடைப்பான்மலை 100.5 வானவல் நிகழ்ச்சி. எப்பவுமே நான் கொஞ்சம் தாமதம் தாங்க இந்த விஷயங்கள்ல அப்படின்னு எதை அப்படின்னு கேட்டோம். ரொம்ப சிறப்பா அருமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க இணைப்புல நேயர்கள். இப்ப யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
4: சகோதரிக்கு வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
4: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், சகோதரி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் சொல்லுங்க ஐயா.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி
3: மகிழ்ச்சி சொல்லுங்க ஐயா.
4: இன்னைக்கு அருமையான பேச்சு கொடுத்துருக்கீங்க. என்ன பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, தாமதம் லேட்டுன்னு சொன்னா காலையில 11 மணிக்கு சாப்பிடுவேன், மதியம் 3 மணிக்கு,
3: சரி
4: இரவு 10 மணிக்கு. நம்ம நண்பர்கள் கேட்பாங்க, எப்ப இப்படி லேட் ஆயிட்டு சாப்பிடுறேன், உடம்பு கெட்டு போயிடாதா வயசான காலத்துல அப்படிம்பாங்க. கைத்தறி நெசவு பண்றது மேல பாத்தீங்கன்னா 10:30 வரைக்கும் எனக்கு வேலை இருக்குங்க. அதை முடிச்சு கொடுத்துட்டா தான் நம்ம போய் குளிச்சுட்டு ஃப்ரீயா சாப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இல்லைன்னா கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. அது இந்த ஒரு பிட்ட ஒண்ணு ஓட்டி கொடுத்துட்டு போங்க, ஓட்டி கொடுத்துட்டு போங்கன்னு உட்கார வச்சிருவாங்க. இந்த சூழ்நிலையினால நண்பர் வீட்டுல இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, 9 மணிக்கே சாப்பிட்டாரு நண்பா அப்படின்னா சாப்பிட்டாச்சுங்கன்றது. ஒவ்வொரு தடவை சொல்லி நம்ம பாட்டு வாங்குறத விட நம்ம பொய்ய சொன்னாலும் பரவாயில்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கே சாப்பிட்டாச்சு நண்பா அப்படின்ற.
3: சரிங்க, ஆனாலும் இந்த 11:30 மணிக்கு சாப்பிடுறது அப்படின்றது ஆரோக்கியமற்ற செயல் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா?
4: நினைச்சிருக்கிறேங்க சகோதரி. ஆனா என்னோட
3: முடியல
4: காரணமாக என்னால வந்து எதையுமே நம்ம ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காலையில வேலை முடிச்சுட்டா ரிலாக்ஸா சாப்பிடறதுக்கு ஒரு டைம் ஒத்து
3: வருதுங்க. அருமை அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. சூழல் காரணம் என்னுடைய வேலை, எனக்கு வந்து அது செய்யணும், சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சாலும் என்னுடைய வேலை பழு காரணமாக நான் அப்படி இருக்கிறேன். அப்படிலாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஐயா அழகா பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வாங்க.
5: அம்மா வணக்கம். நாமக்கல் முதலைப்பட்டி பீமன்.
3: பீமன் ஐயா சொல்லுங்க.
5: அம்மா என்னுடைய தொழிலே கொஞ்சம் லேட்டா செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சலூன் கடை
3: வச்சிருக்கேன்,
5: பொறுமையா செஞ்சாதான் அழகா இருக்கும்.
3: ஆமாங்க ஆமாங்க.
5: எனக்கு பின்னா அதுக்கு பின்னாடி வர ரெண்டாவது கஸ்டமர் உட்கார்ந்து இருக்கிறவங்க கேப்பாங்க, லேட் ஆகுமானா லேட் ஆகும்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட. ஏன்னா 10 நிமிஷத்துல முடியறது கூட 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லுவேன். இவங்களுக்கு அழகுபடுத்துறதுக்கு நான் பொறுமையா செஞ்சு மறுபடியும் அவங்க எந்திரிச்ச வாட்டி கூட அவங்களுடைய அழகுல எதிரியாவது குறை இருந்ததுன்னா மறுபடியும் அழகுபடுத்தி தான் அனுப்புவேன்.
3: சரிங்க, உங்களுடைய வேலையே வந்து லேட்டா செய்யற வேலைதான் அப்படின்னு வந்து பகிர்ந்துகிட்டீங்க பீமனையா, நன்றிங்க. இணைப்பில் யாரு? வாங்க வணக்கம். 9:27 இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
6: வணக்கம் சகோதரி, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீரங்காடி ரங்கனம்மா.
3: சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
6: ஆ வணக்கம் அம்மா. நான் வந்து தேனீர் கடை இப்ப வந்து ஒரு 3 வருஷமா தேனீர் கடை எடுத்துட்டு பலகாரம் வண்டி வச்சிருக்கிறேன்.
3: சரிங்க.
6: என் வீட்டுக்காரமா வந்து என் வீட்டுல இருந்து பலகார கடைக்கு போறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், சைக்கிள்ல தான் போயிட்டு
3: இருக்கேன்.
6: இந்த இடையில 9:30 to 10 PM நான் வண்டி கிட்ட போயாங்கன்னா என் மனைவி வந்து சீக்கிரம் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய ஆர்வம் வானொலியில் பேசி ஆகணுமேங்கிறதுக்கோசம் இந்த 1.5 மணி நேரத்தை நான் சைக்கிள்ல போறதுல இந்த 1.5 மணி நேரத்தை அப்படியே நடந்து போய்கிட்டே நம்மளுடைய வானொலியில பேசணுங்கிற ஆர்வத்துல லேட் பண்ணிக்கிட்டே போய் வண்டிட்டு போவேன். அவங்க தினந்தோறும் இந்த மாதிரி லேட்டா
3: வரீங்களேன்னு
6: ஒரு சண்டை போடுவாங்கம்மா.
3: சரி, ஆனாலும்
6: வானொலி ஆர்வத்தினால நம்மளுக்கு இந்த மாதிரி லேட் ஆகும்மா.
3: திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, வானொலி கேட்கறது அவ்வளவு மகிழ்ச்சின்னு சொல்றீங்களா?
6: அவங்க என்ன பாட்டு போனாலும் சரி தனம் அவங்க ஏசிட்டே இருந்தாலும்

0: சரி, இந்த வானொலி ஆர்வம் அந்த மாதிரி எங்களை என்ன லேட் பண்ணி அந்த இடத்துக்கு போக வச்சதுமா?
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. பாருங்க, ஒரு நிகழ்ச்சிக்காக நான் லேட்டா போய் மனைவி கிட்ட வந்து திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து பகிர்ந்துகிட்டீங்க. சேலத்துல இருந்து ரங்கனையா, நன்றிங்க. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம் முன்பாக.
2: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
1: வழங்கிய வானவில்.
5: கோடைக்கான் விலை 5 ரூபாயில்
6: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: சத்யா ஏஜென்சிஸ்,
8: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
1: வழங்கும் வானவில்.

0: நண்பர்களில் சில பேர் வந்து எங்கேயாவது சாப்பிட போகணும், கடையில் போய் டீ குடிக்க போகணும் அப்படின்னு சொன்னாலே அதில் யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க, நான் வரலப்பா, நான் வந்தால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்ற, நீ வேகமாக சாப்பிடுவா அப்படின்னு வந்து கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க, அப்படியே பந்தி ஓடிட்டே இருக்கும், நிறையா பேர் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அவங்க பேசாட்டுக்கு நிறுத்தி நிதானமாக தான் சாப்பிடுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனாலும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் தான் இப்போ நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறோம். நான் எப்போவுமே கொஞ்சம் தாமதம் தான் இந்த விஷயத்தில் அப்படின்னு எதை இப்போ சொல்ல வந்திருக்கிறீங்க? இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கணன் பேசுறீங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்கம்மா,
0: மகிழ்ச்சி. சொல்லுங்க.
1: அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சிட்டு வந்து 8 மணிக்கு சிட்டுமா.
0: சரிங்க.
1: 7:30 உள்ள இருந்தா நம்ம தறிய வந்து கொஞ்சம் கவனிச்சு ஓட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காமன் நேரத்துல தான் தப்பே அவங்க முதல் சுட்டுருக்காங்க, அந்த தப்பே செய்வாங்க, ஏன்னா அவசரமா போகணுன்றக்காக.
0: சரி.
1: அந்த தவறுகள் நடக்கும், அது நம்ம ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா அந்த வேலையை நம்ம அதை சரி செஞ்சு நம்ம தறிய நம்ம 8 மணிலிருந்து நம்ம தறிய ரன் பண்ணும் போது நல்லா ஓட ஆரம்பிச்சிடும்.
0: ஆனா
1: ரெகுலராகவே நம்ம பஞ்சிங் வைக்கும் போது பஞ்சிங் டயத்தை பாத்தீங்கன்னா 8:05 இருக்கும்மா.
0: சரிங்க. ஏன் இப்படி?
1: ஏன்னா வீட்டுல இருந்து இங்கிருந்து எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சா நம்ம வீட்டு வேலையில கொஞ்சம் முடிச்சுட்டு கிளம்பி நடந்துதான் போவேன். கொஞ்சம் வெளில கிளம்பி போனா சீக்கிரம் போயிடலாம்.
0: ஆனாலும் வீட்டு வேலைகள்.
1: ஆமா, எனக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு லிஃப்ட் குடுத்து வெள்ளன போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 கிலோ உள்ள போயிட்டேன்னு
0: வச்சுக்கோங்க, அன்னைக்கு சரியா வந்துரும்.
1: அன்னைக்கு சூப்பர்வைசர் வந்து வானத்தை பாப்பாரு, இது மழகுல வருதா அப்படின்னு.
0: மழகெல்லாம் வருதா? நான் என்னங்க செய்யறது, என்னோட சூழல் அப்படி, வீட்டுல எல்லா வேலையும் பாத்துட்டு வரணும்ல அப்படின்னு அழகா பகிர்ந்துகிட்டீங்க மாயக்கண்ணன் ஐயா, நன்றிங்க. இணைப்பில் யாரு? வாங்க, வணக்கம். 9:33 பேசலாம்.
2: வணக்கம் அம்மா, திருச்சி சமயபுரத்துல இருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா. இந்த நிகழ்ச்சி போலவே சூப்பரா அழகா இருக்கிறேன்.
0: சூப்பரா இருங்க, சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க எதுல கொஞ்சம் தாமதம்?
2: நான் வந்து மாவு மில் வச்சிருக்கிறேம்மா.
0: சரிங்க.
2: இப்ப மாவு அரைக்க வருவாங்க, 2 பேர் 3 பேர் ஒன்னா வருவாங்க. அப்ப வரும்போது நான் சொல்லுவேன், இவங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டு தர, ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னா எனக்கு முன்னாடி போட்டு கொடுங்க, முன்னாடி போட்டு கொடுங்க அப்படிப்பாங்க. ஏமா, உங்களை மாதிரிதானே அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க

0: கேப்ப சீனி ரவா இதெல்லாம் கொண்டு வருவாங்க தீபாவளி சமயத்துல. ஆனா அவங்க வரும்போதே கேப்பாங்க என்ன அப்படின்னா, நீ என்ன போட்டீங்க அப்படிமா, நீ என்ன கொண்டு வந்தியா அதை கொடுமா. கடைசியில அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேப்பை அரைச்சு கொடுங்க மத்ததெல்லாம் அரைச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அதனால நான் நிதானமா பொறுமையா செஞ்சு கொடுப்பேன், நல்லா இருக்கணும் அப்படி. பண்டிகை சமயத்துல எந்த நேரத்துல இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன்.
1: சரிங்க, மகிழ்ச்சி. அதாவது மித்தவங்க வந்து அவசரப்படுத்தினாலும் என்னுடைய வேலைதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்கள வந்து வாடிக்கையாளர்களை சம்பாதிக்காம தரம் முக்கியம் அப்படின்றதுக்காக எதை முதல்ல அரைக்கணுமோ அதை அரைச்சிட்டு ரொம்ப தாமதமானாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து நான் என்னுடைய வேலையை வந்து நான் சிறப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க. திருச்சியிலேருந்து குமாரையா, நன்றிங்க. 9:35 ஆயிடுச்சுங்க வானவல் நிகழ்ச்சியில். நான் எப்போவுமே கொஞ்சம் லேட் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தை பகரக்கூடிய முத்தான நேயர் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து கோடைப்பன்மலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.

0: நிகழ்ச்சியில் நான் எப்போவுமே கொஞ்சம் லேட் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தை பகரக்கூடிய முத்தான நேயரை ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து கோடைப்பன்மலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: சொல்லுங்க சுதாகர் ஐயா.
1: நான் பவரும் சரி ஓடிட்டு இருக்கேன் மேடம்.
0: என்னங்க?
2: கருத்தை பகிர்ந்திருக்கிறீங்க
0: சுதாகர் ஐயா, நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாரு, வாங்க. வணக்கம். 9:36 பேசலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? பரிமளாமா? உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரியா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க.
3: ஹலோ.
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க.
3: அதாவது நான்
0: நிஜமாவா? நன்றிங்க. அதாவது நாங்க எப்பவுமே கொஞ்சம் தாமதம் தான் அப்படின்னு வானவில் நிகழ்ச்சியில தலைப்பு கொடுத்தாலும் தாமதமா போனனால என்ன விளைவு வந்துச்சு, அதனால அந்த தாமதத்தை தவிர்த்துருவேன் அப்படின்னு ஒரு சிறப்பான கருத்தை பகிர்ந்திருக்கிறீங்க பரிமளா. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம் முன்பாக.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: இணைப்பில் வரும் அன்பு உறவு வாங்க வணக்கம் பேசலாம். கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில
8: வணக்கம். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நான் முருகேசன்.
7: சொல்லுங்க முருகேசனையா.
8: எப்பயுமே ஊருக்கு போறதுக்கு மட்டும் லேட் ஆயிருதுப்பா.
7: ஊருக்கு போறதுக்கா?
8: ஆமா, எல்லாம் பேக்கிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம். சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருவாங்க, வந்தது சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் லேட் பண்ணிருவேன்.
7: ஏங்க?
8: என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 7 மணிக்கு கடை திறந்துருவேன்.
7: சரிங்கய்யா.
8: பலசர கடை வச்சிருக்கோம். 11 மணில இருந்து 1-3 மணி வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் சுமாராத்தே இருக்கும். நாங்க பிளான் போடுறது வந்து 12 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு தான் பிளான் போடுவோம். ஆனா அந்த 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் வியாபாரம் விற்கும்.
7: வீட்டுல
8: அதுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டா வரவே மாட்டேங்க. அப்படித்தான் லேட் ஆயிருதுப்பா. அதே லேட்
7: ஆயிருது,
8: அவங்க எல்லாம் கரெக்டா ரெடியா இருப்பாங்க, நம்ம போறது லேட் ஆயிருது.
7: அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து வாடிக்கையாளர்களே நம்ம போங்கன்னு சொல்ல முடியாது. கடையை திறந்ததும் போதும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்கன்ற கதையா இருக்கு. சிறப்புங்க, சிறப்புங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க முருகேசனையா. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம்.
9: அன்பான சுவரிக்கு, சுகன்யா சுவரிக்கு இனிய காலை வணக்கம். மதுரை தேவகர்பத்துல இருந்து உங்கள் நண்பன் அனுப்பினீங்கப்பா.
7: சொல்லுங்க.

0: சகோதரரே.
1: நான் மோஸ்ட்லி சகோதரி, இந்த சுபகாரியங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் லேட்டா போவேன். ஏன்னா பட் என்ன ரீசன் ஆகாதே, வாய பிடிங்கி காய போடுறாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல பழம் வாய பிடிங்கி காய என்னடா உன் தங்கச்சி வீட்டுல பேச முடியாமல்
0: அதனால சொந்தக்காரங்களா போனதுக்கு அப்புறம் போறது
1: போறது. ஏன்னா நிறைவு குறைவுலாம் இந்த நடந்த நிகழ்வு சௌரி சொன்னி, நல்ல வேலைடா என் சித்தப்பாரு மைய சொன்னார் ஒரு விசேஷத்துல, நல்ல விட நீ லேட்டா வந்தாட பயங்கர கலாச்சாரம் நம்ம பங்காளிகளுக்கு எல்லாம் சீர் கொண்டு போறது இல்ல, ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட், நல்ல விளாட நீ லேட்டா வந்துடா மதுரையில இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா நான் கண்மூட பாருக்குறேன் சௌரி, ஆனா முக்கியமா நான் பிளஸ் பாயிண்ட் ரிலேஷன்ஷிப்ல இந்த மனத்தாங்கல்கள் வருது. அதனால
0: வித்தியாசமான கருத்துங்க. அதாவது சுபகாரியங்களுக்கு போகிறப்ப தாமதமா தான் போவேன், காரணம் என்னன்னு கேட்டா அப்படி சொல்லிருக்கிறாங்க. நன்றிங்க ஐயா. இணைப்பில் வரும் அடுத்த நேயர் யாருங்க? வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
2: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் பிளங்குளம் அண்ணா செல்வராஜிங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவதுங்கம்மா, நான் என்னுடைய வாழ்க்கையில முன்னாடி ஒரு கல்யாணம் ஒரு 28 வயசுல பண்ணியாச்சு. அதுக்கு பிற்பாடு நான் வாழ்க்கையில என்னுடைய கூடாத நண்பர்களோட சேர்ந்து கொஞ்சம் வாழ்க்கையில சேமிக்க முடியாம போயிட்டேங்கம்மா.
0: சரிங்க ஐயா.
2: அதுக்கு பிற்பாடு என்னுடைய குழந்தை 5 குழந்தையில ஒரு பெண் குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த கூடாத நட்புகளோட விட்டு விலகி சுத்தமா எந்த சோழியுமே இல்லாம வந்ததுக்கு பிற்பாடு எல்லா குழந்தைகளையும் நல்லபடியா கட்டி கொடுக்க முடிஞ்சு, இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல சேமிப்புக்கு கடைசி வரையும் என்னுடைய உழைப்புல என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் சில கடமைகள்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்கம்மா. ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்கு, நெருக்கி செஞ்சுட்டேன், ஒரு பிள்ளைக்கு பாக்கி இருக்கு, அதையும் செஞ்சுட்டு நான் நல்லபடியா போய் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறாங்கம்மா. இப்ப வயசு எனக்கு 70ங்கம்மா.
0: சிறப்புங்க ஐயா, தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருங்க. அதாவது கூடாத நட்புனால சில காலங்களை வந்து நான் தொலைச்சிட்டேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில தாமதமான ஒரு விஷயம். அப்ப வந்து நான் சேமிக்க மறந்துட்டேன், ஆனா இப்ப அதுல இருந்து நான் வெளியில வந்து சேமிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த தேவையில்லாத நட்புகள்கிட்ட வந்து நம்மளுடைய நட்பர் தொடர்பு ஏற்படுத்தி இந்த காலத்தை வந்து வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் உணர்ந்து தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லியிருக்கிறீங்க செல்வராஜையா. நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாருங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: ராஜகுமாரி பழனிச்சாமிங்க, உருதுநாள்ல இருந்து பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ராஜகுமாரிம்மா.
3: அம்மா எனக்கு ரேட்டு, நான் எந்திரிக்கிறது 4 மணிக்கு எந்திரிச்சிருவேனுமா.
0: சரிங்க.
3: எந்திரிச்சு பால் மாடு இருக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு 7:30 போல ஒரு கட்டு பின்னு கொண்டு வந்துருவேன் எல்லாரும்லாம். கொண்டு வந்து போட்டுட்டு உங்களோட பேசுறது எனக்கு கொஞ்சம் ரேட்டுங்கம்மா.
0: எங்களோட பேசுறது கொஞ்சம் லேட்டுன்னு சொல்றீங்க. அதனால வந்து நீங்க சில பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறீங்களா? கேக்குறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு பண்பலையோட இணைஞ்சிருக்கிறதுனால சில பல விஷயங்கள் வந்து தாமதம் ஆகுது, இருந்தாலும் இதை எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு தரப்பினர் வந்து வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சில பேர் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கிறனால இதுலலாம் இருந்து நான் விட்டு வெளியிலேறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் 9:44 இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க. வணக்கம். பேசலாம், பேர் சொல்லுங்க.
4: காத்து மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் கோடை பண்பலையும் அன்பு அறிவிப்பாக சுகன்யா மார்த்தாண்ட பூவதியும் வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொல்லுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க. நீங்க இதுல கொஞ்சம் தாமதம் இல்ல அதிகமாவே தாமதம் அப்படினாலும் சொல்லலாம்.
4: டிரஸ் எல்லாம் துவைக்கிறோம்னு வச்சுங்க, துவைச்சு காய போட்டுட்டு அதை எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு லேட் ஆகும்.
0: அது நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படித்தான் லேட் ஆகும். ஏன் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே அப்படித்தானா?
4: ஆமா, எப்பவும் லேட் ஆகும்.

0: மனைவி எல்லாம் சீக்கிரம் எல்லாம் செஞ்சிருவாங்க. அதாவது காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றதும்பாங்க. அது மாதிரி நேரத்தை வீணாக்காம நேரத்தை வந்து யாரையும் பார்க்க போறேன்னா ரெண்டு நிமிஷம் முன்னாடியே போயிருவேன்.
1: சரிங்கய்யா.
0: அது ஊருக்கு போறேன்னா பஸ்ல போறேன்னு வச்சுங்களேன், 10 மணிக்கு பஸ்னா 9:30 போயிருவேன்.
1: ஆனா அந்த துணி துவைக்கிறது மட்டும் கொஞ்சம் தாமதமா தான் ஆகுது, மடிச்சு வைக்கிறது அதுக்கு மேல தாமதமா ஆகுது. சரிங்க, மகிழ்ச்சி. நன்றிங்க. அதே மாதிரி இதையும் திட்டமிட்டுக்கோங்க. 9 மணிக்கே 10 மணிக்கு பேருந்துனா 9 மணிக்கு போறீங்க அப்படின்னா 8 மணிக்கு துவைக்கணும்னா நீங்க 7 மணில இருந்தே திட்டமிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க வாங்க பாக்குறதுக்கு முன்பாக கோடை பண்பலை 100.5
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: இதுட்ட பாத்திரம் கழுவ சொல்கிறதுக்கு நம்மளே கழுவிடலாம், முணுகா முணுகான்னு கழுவும். இதை காய் நறுக்க சொன்னால் அப்படியே மெதுவாக நறுக்கும் அப்படின்னு வந்து நிறையா பேர் வாங்குகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் அவங்க மெதுவாக செய்கிறாங்க, எதனால் இப்படி தாமதமாகுது அப்படின்னு வந்து இணைப்பில் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 9:47 வாங்க பேசலாம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: அருமையா நிகழ்ச்சியை கொண்டு போறீங்க.
0: நன்றிங்க.
1: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகிழ்ச்சி.
1: நானு பாதுகாப்பு பணியாளரா பணியாற்றுறேன்.
0: சரிங்கய்யா, பேர் சொல்லுங்க.
1: நேரத்துக்கு சாப்பிட முடியாது, லேட்டா லேட்டா தான்
0: சாப்பிடுவேன்.
1: அதனால வந்து நன்மையும் இருக்கு.
0: ஆமா,
1: நல்லா பசித்த பிறகு முன்னோர்கள்.
0: உண்மை உண்மை.
1: அதோட இல்லாம வீட்டுல சாப்பிடும் போது, லேட்டா சாப்பிடும் போது மனைவி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஊட்டி விடணுமா, காலை நேரத்துக்கு சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. நான் லேட்டா தான் சாப்பிடுவேன், பையங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடட்டும், அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுறத நான் பார்த்த பிறகு நான் லேட்டா சாப்பிடுக்கிறேன்னு சொல்லுவேன்.
0: மகிழ்ச்சிங்க. ஐயா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
1: சங்கரேஸ்வரன், தூளக்கரை மேடு, விருதுநகர்ல இருந்துமா.
0: சரிங்க, சங்கமேஸ்வரன். நன்றிங்க, சிறப்பா சொன்னீங்க, அருமையான ஒரு கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, ஆனாலுமே அது நல்லதுதான். பசிச்சு புசிக்கிறப்போ இன்னும் வந்து நல்லா சாப்பிட தோணும் ஆரோக்கியமா. குழந்தைகளோட வீட்டுல இருந்து சாப்பிட்றப்போ அது ஒரு மகிழ்ச்சியே தனிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாரு? வாங்க, வணக்கம்.
2: மேடம் வணக்கம். திண்டுக்கல் பாலகாபுரம் பவுல் தங்கத்துறை மேடம், முன்னாள் நேயர்,
0: என்ன காரணம்? ட்ரெயின் பிடிக்க முடியாம போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ரொம்ப தொலைவுல இருக்குமா?
2: இல்ல மேடம், பக்கத்துல இருக்கு. போகணுங்கிறதுக்குள்ள நம்ம எயிட் பண்ணி போவோம். நம்ம போறப்ப ட்ரெயின் கிளம்பி போயிரு, ரிசர்வ் பண்ணி அதை வந்து அடுத்த வண்டிக்கு டீட்டாட்ட கெஞ்சி கிளறி போன காலம்லாம் உண்டு மேடம். அது ஒரு பெரிய அடிக்கு ஒரு ட்ரெயினுக்கு நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது மேடம்.
0: செட்டே ஆகல அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க.
2: எப்பயுமே எந்த எங்க போகணும்னாலும் ட்ரெயினுக்கு மொத வண்டினா ரெண்டாம் வண்டிக்கு தான் போற மாதிரி இருக்கு மேடம்.
0: இல்லங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ட்ரெயின் போகும், போயிரும், சீக்கிரம் போயிரும் அப்படின்றத தாண்டி
2: நேரா வருவருன்னு டிக்கெட் போட்டு போன வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா,
0: இப்ப என் ட்ரெயின்ல போறீங்களா?
2: ஒரு வண்டியை விட்டு அடுத்த வண்டியில டிடிஆர் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு மேடம்.
0: சரிங்க, ஒரு நாள் உங்களுக்கும் ட்ரெயினுக்கும் செட் ஆகுங்க, நம்புவோங்க, நம்பிக்கையே வாழ்க்கை. இப்ப இணைப்புல யாரு வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம். பேசலாம். நான் கொஞ்சம் இதிலெல்லாம் தாமதம் அப்படின்னு தாங்க கேட்டோம். அழகாக வாழ்க்கையில் நடந்த எளிமையான கருத்தை, அனுபவ கருத்தை தினந்தோறும் நடக்கிறத அருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க.

0: ஹெச்ஒய் கலந்து சில பேர் சொல்றாங்க. இப்ப இணைப்புல யாரு வந்திருக்கீங்க, வாங்க.
1: வணக்கம் அம்மா, வெள்ளி நாளையில காரைக்குடி
0: பேசுறேன். எங்க இருந்தமா?
1: காரைக்குடியில இருந்து பேசுறேம்மா.
0: காரைக்குடியில இருந்து உங்களுடைய பெயர் சொல்லிருங்க.
1: வள்ளி பாலகிருஷ்ணன் மேடம்.
0: வள்ளி, சொல்லுங்க வள்ளி பாலகிருஷ்ணன்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
1: சுகமா இருக்கம்மா.
0: சுகமா இருங்க, சந்தோஷம். சொல்லுங்க வள்ளி பாலகிருஷ்ணன்.
1: அம்மா எப்படிங்களா? எனக்கு முன்னாடி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போக முன்னாடி மணிக்கணக்குல நேரம் ஆகும், கால தாமதம் ஆகும்.
0: சரிங்க.
1: இப்ப ஆசிரியர் வேலைக்கு போனதுல இருந்து நிமிஷ கணக்குலதான் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லேட்டா போறது. கண்ணதாசன் கேட்டாங்களாம், கண்ணதாசன் சொல்லுவாரா, எனக்கு பிடிச்ச மதம் வந்து தாமதம் அப்படிம்பாங்களாம். அத போல நானும் மேம், ஆனா ஒவ்வொரு காரியத்திலயும் மெதுவா செஞ்சாலும் மேம் திருப்தியோட செய்வேன், தெளிவா செய்வேன், அதுல வெற்றியோட திரும்புவேன் மேம் நான்.
0: சிறப்பு சிறப்பு. அதாவது ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க பொதுவா வந்து தாமதமா போறது அப்படின்றத வந்து தவிர்த்துருவாங்க. ஆனாலும் ரொம்ப முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன், இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் லேட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் தெளிவா சிரத்தையோட ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்னு காரைக்குடியிலேருந்து வள்ளி பாலகிருஷ்ணன் அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. இனிப்பில் யாருங்க, 9:51 வானவில் நிகழ்ச்சியில
2: சொந்தக்கார பாடகி சுவன்யாவுக்கு அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்காடு மாவட்டம் கோணாபுரில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ராஜேஸ்வரி அம்மா, கிடையாது பழனியாய் அம்மா.
2: பழனியாய் அம்மா,
0: அதாவது பரமக்குடி ராஜேஸ்வரி அம்மாவும் நீங்களும் ஒரே மாதிரி இருப்பீங்களா? அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க பழனியாய் அம்மா.
2: குரலே வேறப்பா, என்னுடைய பேச்சு என்னுடைய குரலும் வேறதான்.
0: நிச்சயம் நிச்சயம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் குழம்பிட்டேன், சொல்லுங்க அம்மா.
2: அதாவது நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். அதாவது காலதாமதம் காரிய கேடும்பாக நான் நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து வேலை, என்னோட வயசுக்கு நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சு வேலை பார்க்கறது, எல்லா வேலையுமே கரெக்டா அந்த டயத்தோட பாத்துமே. ரெண்டு விஷயம் தான் எனக்கு தாமதம் ஆகும்.
0: என்னதுமா?
2: ஒண்ணு வந்து நான் நைட்டு படுக்கிறது வந்து 10:30 மேல 11 மணி ஆயிரும். ஒண்ணு வந்து இந்த தொலைக்காட்சி நாடகம் அதெல்லாம் பாத்துட்டு படுக்கிறது, அது தவறுன்னு தெரிஞ்சாலும் அதை தவிர்க்க முடியாது. அதுக்காக பறவையில கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன்.
0: சரிங்க,
2: அது உண்மை, அது உண்மையை தான் நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து நான் நம்ம பண்பலையில பேசுறேன் எப்போதும், 9:00 to 9:30 சாப்பிடுவேன். நம்ம பண்பலையில நம்ம வானவில்ல எனக்கு பேசணும்னு மிகப்பெரிய ஆர்வத்தோட நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த பேசுற அன்னைக்கு மட்டும் 9:30 to 10:30 ஆயிரம் நான் சாப்பிடுறது. அது நான் விரும்பி பண்றது. அது
0: விரும்பி பண்றதுனால இதுல சேராது அப்படின்னு சொல்றீங்க?
2: ஆமா, மத்தபடி நான் அந்த காலதாமதம் ஏற்படாம முடிஞ்ச அளவு பாத்துக்குவோம். ஏன்னா வந்து அது நமக்கு கஷ்டம், வேலையா இருந்தாலும் நம்ம கரெக்டா டயத்தோட பாத்துட்டோம்னா அந்த வேலை பதவு இருக்காது.
0: சரிங்க சரிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. தொலைக்காட்சி தொடர்களை பாக்குறது வந்து எனக்கே தெரியுது தவறுன்னு, இருந்தாலும் அது தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. இனிமேலாச்சும் தவிர்க்க வந்து முயற்சி பண்ணலாம் பழனியாயமா. இப்போ 9:53 இணைப்புல யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பாக

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: வணக்கங்க.
1: வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க.
0: கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி தண்டபாணி பேசுங்க மேடம். மேடம், நம்ம வந்து நைட்டு வந்து திட்டமிடல் இருக்கணும் மேடம், சரியான அப்பதான் காலையில எந்திரிச்சோன்னே பாஸ்டா என்ன டிஃபனு என்ன செய்யணும் அப்பதான் சுறுசுறுப்பா இருக்குங்க மேடம். எந்திரிச்சோன்னே செஞ்சோம்னா அது
1: என்னுடைய சூழல் வந்து தாமதப்படுத்திருது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இணைப்புல யாருங்க? வாங்க, வணக்கம்.
2: ஜெயந்தி மேடம், கரூர் மாவட்டம்.
1: ஜெயந்தி கரூர்ல இருந்து சொல்லுங்க. ஜெயந்தி,
2: பசங்களை கிளப்புறதுதாங்க,
1: அது ஒண்ணுமே பண்ண முடியாது, எப்போதுமே அப்படித்தானா?
2: நான் குளிக்கிறேன், ரெண்டு பேர் இருக்காங்க, தம்பி இருக்காங்க.
1: சரிங்க,
2: நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன்,
1: நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து யதார்த்தமா பகிர்ந்துட்டீங்க, நன்றிங்க ஜெயந்தி. இணைப்பில் யாரு? வாங்க, வணக்கம்.
3: இளையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் முற்பகல் வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி.
1: சொல்லுங்க,
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்கய்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
1: மகிழ்ச்சிங்க ஐயா, சொல்லுங்க.
3: அதாவது மேடம், எந்த வேலையும் குறிச்ச டயத்துல போய் செய்யவே முடியல, எல்லா வேலையுமே லேட்டாத்தே போய் செய்யவே நேரிடுது. அதனால இந்த நாங்களே சிராச்ச வேலைக்கு போவோம். என்ன என்ன மேடம், சிராச்ச வேலை காலையில 7 மணிக்கு கிளம்புறதுன்னா 7:30 ஆகிடுவாங்க.
1: சூழல் தான் காரணமாயிடுது அப்படின்னு வந்து ஐயா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்க. நிறைவான நேரம் வந்து நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் லேட் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சவங்க அருமையாக பகிர்ந்தாங்க. அனைத்து நேர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சிறப்பாக சொன்னாலும் எல்லாருடைய கருத்துமே முத்தான கருத்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா யதார்த்தமானது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இனி எதிர்காலத்தில் வந்து இதிலேருந்து நம்மளாம் எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இன்றைக்கி முத்தான நேராக நம்ம வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, சேலத்திலிருந்து வேம்படி தாழம் தண்டபாணி ஐயாவை வந்து முத்தான நேராக வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா தாமதம் அப்படின்றது தவிர்க்க முடியாதது அப்படின்னாலும் அதை நம்ம வந்து ஏற்றுக்க கூடாது, திரும்பி திரும்பி அதிலேயே வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்க, சிறப்பான கருத்தாக இருந்துச்சு. சீக்கிரமே கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றிங்க ஐயா. பொதுவாக லேட்டாக கிளம்புற, லேட்டாக சமைக்கிற, ஸ்லோவாக நடக்கிற, ஸ்லோவாக சாப்பிட்ற, இப்படி ரொம்ப சாதாரணமாக சொல்லிடும். ஆனால் இப்படி இருக்கவங்களெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட ஒரு நிதானம் பொறுமை தெரியுங்க, அப்படியே பதட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெளிவாக செஞ்சு முடிப்பாங்க. இது மற்றவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்தாலும் அவங்க என்னமோ சௌகரியமாக தான் இருப்பாங்க. பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொன்னாலும் அதற்கு காரணம் அவங்களுடைய வேலை, சூழல், ஆர்வம், விருப்பம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதனால் தாமதத்தை தானாக வந்து ஏற்றுக்காமல் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானவில் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபா பற்றி நன்றி வணக்கம் நேர்களே.

0: சிக்கன் விலை 1.5
1: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
2: மணிமணியாய் அரிசி மல்லிகப்பூவாய் சாதம் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி கிளீன் ரைஸ் தான் அது நம்ம சென்னை ரைஸ் தான்
1: சத்யா ஏஜென்சிஸ்
3: உங்கள் சத்யாவில் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மொபைல் கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்
0: வழங்கிய வானவில் வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் முல்லசேரி பிரேம்தாஸ் எம் சரவணன் கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா அழைப்புகள் அரங்கேற்றம் கீதா. இனி உங்கள் கூட பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நவராத்திரியின் இரண்டாவது நாளான இன்று பிரம்மச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோஹியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

கையில் தடியும் கண்ணாடியும், அவர் நடந்திட்ட பாதையே நேர்மையின் நெறியும். வெள்ளையரை எதிர்த்தது வீரத்தால் அல்ல, அவர் வென்றது அன்பால், அகிம்சை சொல்லால். எளிய நடை, உயர்ந்த எண்ணம், அவர் இதயத்தில் இருந்தது தேசத்தின் திண்ணம். உப்பு சத்தியாகிரகம் அறவழி போராட்டம், நம் உணர்வில் ஒளிர்கிறது அவரது வழிகாட்டுதல். சாதி மத பேதமற்ற சமுதாயம் கண்டார், தன் உயிரையும் தந்து நம்மை வாழச் செய்தார். சாதி மத பேதமற்ற சமுதாயம் கண்டார், தன் உயிரையும் தந்து நம்மை வாழச் செய்தார்.

மகாத்மா இன்றே போற்றுகின்றோம் நாளும் அவர் மறையவில்லை, நம் நெஞ்சில் வாழ்கிறார் எப்போதும். அவர் மறையவில்லை, நம் நெஞ்சில் வாழ்கிறார் எப்போதும்.

நம்முடைய கடந்த வார நிகழ்ச்சியில மகாத்மா காந்தியினுடைய புகழ்பெற்ற வரலாற்று பாதைகளை உங்களோட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். தண்டி யாத்திரை, சத்தியாகிரகம் அப்படின்னு காந்தியினுடைய வாழ்க்கையில் பலராலும் அறியப்படாத ஆச்சரியப்படத்தக்க பல தகவல்களை உங்களோட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த வாரமும் மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். காந்தியினுடைய மற்றும் ஒரு முகம், எளிய பரிசோதனைகள், அவருடைய மௌனத்தின் வலிமை, தொழிலாளர் உரிமைக்காக அவர் எடுத்த முதல் விரதம் அப்படின்னு பல புதிய பக்கங்களை அவருடைய வாழ்க்கை பக்கங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வழக்கம் போலவே செவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் தயாராக இருக்கு. வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
9: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
8: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
9: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
8: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
12: டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் கல்லூரி கலாட்டா.
13: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி, திண்டுக்கல், மதுரை. தொடர்புக்கு 8428111252.
12: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
15: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
16: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள்.

ஆண்டு 1930. இடம் தென்னாப்பிரிக்கா. காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக போராடி கொண்டிருந்த காலம் அது. போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர்களின் குடும்பங்கள் எங்கே தங்குவது, அவர்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் அளிப்பது என்ற கேள்வி எழுந்தது. அப்போது காந்தியினுடைய நண்பரான ஹார்மன் காலன்பர்க் என்பவர் ஜோகனஸ்பர்க் அருகில் 1100 ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுத்தார். அங்கு உருவாக்கப்பட்டதுதான் டால்ஸ்டாய் பண்ணை. இது இந்தியர்கள் குடியிருந்த வெறும் குடியிருப்பு பகுதி மட்டுமல்ல, மனித நேயத்தின் மிகப்பெரிய பரிசோதனை கூடம். அங்கே வசித்தவர்கள் அனைவரும் சாதி மதம் இனம் கடந்து ஒன்றாக சமைத்தார்கள், ஒன்றாக உணவு உண்டார்கள், ஒன்றாக உழைத்தார்கள். செருப்பு தைப்பது, மரவேலை செய்வது, ரொட்டி சுடுவது என்று அனைத்தையுமே காந்தி உட்பட அனைவரும் தாங்களே தயார் செய்து கொண்டார்கள். தற்சார்பு வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுத்த இடம் அது என்றே நாம் சொல்லலாம். பணத்தின் மீதான பற்றை குறைத்து சுயசார்போடு வாழ்வது எப்படி என்பதை உலகுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பரிசோதனை கூடம் இந்த டால்ஸ்டாய் பண்ணை என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த டால்ஸ்டாய் பண்ணைக்கு பெயர் காரணம் எப்படி உண்டாகினது தெரியுமா? ரஷ்ய எழுத்தாளரும் தத்துவ ஞானியுமான

லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய த கிங்டம் ஆஃப் காட் ஈஸ் வித்தின் யூ, இறைவனின் பேரரசு உனக்குள் இருக்கிறது என்கிற புத்தகம் காந்தி அவர்களை மிகவும் பாதித்த புத்தகங்களில் ஒன்று. அந்த டால்ஸ்டாயுடைய நினைவாகத்தான் இந்த குடியிருப்பு பகுதிக்கு காந்தி அவர்கள் இந்த பெயரை சூட்டினார். இந்தியர்களுக்கு எதிராக நடந்த இன பாகுபாட்டிற்கு எதிராக நடத்தப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தின் தலைமையகமாகவும் பிறப்பிடமாகவும் இந்த பண்ணை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், பிற்காலத்தில் இந்தியாவில் காந்தி அவர்கள் தொடங்கிய சபர்மதி ஆசிரமம், சேவா கிராமம் இது போன்ற ஆசிரமங்களுக்கெல்லாம் இந்த டால்ஸ்டாய் பண்ணை தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்று சொன்னால் அது

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் கல்லூரி கலாட்டா.
4: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி, திண்டுக்கல், மதுரை. தொடர்புக்கு 8428111252.
3: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.
7: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை பக்கங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

விரதங்களிலேயே சிறந்தது எது என்று சொன்னால் அது மௌன விரதம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மௌன விரதம் என்பது சாத்தியமா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பல மனிதர்களை நாம் பேசி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்ததே அவர்கள் பிரயோகித்த வார்த்தைகளாகத்தான் இருந்திருக்கும். இன்றைக்கு நம்மில் பலருக்கும் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பது குறித்த புரிதல் இல்லாமல் போயிருக்கிறது. பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும், பேசக்கூடாத இடத்தில் பேசுவதும் கூட நமக்கு பாதகமாகத்தான் முடியும். எனவே வாழ்க்கையினுடைய பல தருணங்களில் வெற்றியாளர்களை நாம் உற்று நோக்கினால் அவர்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை பேசியிருப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாகவும் செயல்பாடு அதிகமானதாகவும் இருக்கும். அந்த வகையில் காந்தி அவர்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். காந்தி தன்னுடைய வாழ்நாளில் வாரத்தில் ஒரு நாள் முழுவதும் மௌனம் இருப்பதை தன்னுடைய பழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். 24 மணி நேரமும் முழுமையான மௌனம். அரசியல் தலைவர்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கடிதங்கள் என்று எத்தனையோ வேலைப்பளு இருந்த போதிலும் திங்கட்கிழமை வந்துவிட்டால் காந்திஜி வாயையே திறக்க மாட்டாராம். அன்று யாராவது அவரிடம் பேச வந்தாலோ கேள்வி கேட்டாலோ அவர் ஒரு சிறிய காகித துண்டில் பென்சிலால் எழுதி மட்டுமே பதிலளிப்பாராம். பரபரப்பான சுதந்திர போராட்ட களத்தில் நின்று கொண்டு தன் மனதை ஒருமுகப்படுத்தவும் உள்முகமாக சிந்தித்து தெளிவு பெறவும் அவர் கண்டுபிடித்த எளிய வழிதான் இந்த மௌன விரதம். வார்த்தைகளை குறைத்து செயலில் வேகம் காட்டிய அவரது அந்த அமைதியான தருணம் நமக்கு சொல்லும் பாடம் மிகப்பெரியது இல்லையா? எனவே நாம் சொல்வதை விட செய்வதைத்தான் இந்த உலகம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. மாபெரும் தலைவர்கள் எல்லா நேரமும் பேசிக் கொண்டிருப்பதில்லை, தேவையான போது மட்டும்தான் தன் வாயை திறக்கிறார்கள். இந்த பழக்கம் நமக்குள்ளும் இருந்துவிட்டால் மகிழ்ச்சிதான் இல்லையா?

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் கல்லூரி கலாட்டா.
4: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி, திண்டுக்கல், மதுரை. தொடர்புக்கு 8428111252.
3: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
6: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள் இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை பக்கங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது அங்கு இனவெறிக்கு எதிராக முன்னெடுத்த பல்வேறு போராட்டங்கள் குறித்து நாம் நம்முடைய பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய காந்தி இந்தியாவில் முன்னெடுத்த முதல் உண்ணாவிரத போராட்டம் எது தெரியுமா? அகமதாபாத்தில் ஆலை தொழிலாளர்கள் போராட்டம். அது 1918 நடைபெற்றது. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டம் என்று வரலாற்று பக்கங்களில் அது குறிப்பிடப்படுகிறது. அப்போது இருந்த காலகட்டத்தில் முதல் உலகப் போரின் தாக்கம் காரணமாக விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. ஆலை தொழிலாளர்களும் அதை காரணம் காட்டி தங்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டார்கள். ஆனால் உழைப்பை சுருண்டி கொண்டிருந்த ஆலை உரிமையாளர்களோ அதை மறுத்துவிட்டார்கள். தொழிலாளர்கள் வன்முறையில் இறங்கக்கூடாது என்பதற்காகவும், அதே சமயம் அவர்களின் நியாயமான கோரிக்கை நிற வேண்டும் என்பதற்காகவும் காந்தி அவர்கள் அப்போது களத்தில் இறங்கினார். அதுதான் காந்தியடிகள் இந்தியாவில் மேற்கொண்ட முதல் உண்ணாவிரத போராட்டம். அன்றைய போராட்டத்தில் முதலாளிகளுக்கு எதிராக தன்னுடைய முதல் உண்ணாவிரத ஆயுதத்தை காந்தியடிகள் இந்தியாவில் கையில் எடுத்தார். காந்தியின் இந்த அமைதியான அறவழி போராட்டம் முதலாளிகளுடைய மனதை மாற்றியது. தொழிலாளர்களுக்கு உரிய ஊதிய உயர்வை நீதிமன்றத்தின் வழியாக அல்ல, ஒரு சுமூகமான ஒப்பந்தத்தின் மூலமாகவே பெற்றுத்தந்தது. இப்படியாக காந்தியடிகள் அகமதாபாத்தில் முன்னெடுத்த இந்த உண்ணாவிரத போராட்டம் இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் காந்தி என்கிற இளைஞரை பற்றிய புகழை பரப்பியது. இதற்கு முன்பாக சம்பரானில் நடைபெற்ற போராட்டத்தை விடவும் இந்த போராட்டம் இந்தியாவில் காந்தியினுடைய புகழை பெரும் பகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்தது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है
3: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
2: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
3: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
2: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स சமாதான் தீதி.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் கல்லூரி கலாட்டா.
8: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252.
7: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
10: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
10: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் கல்லூரி கலாட்டா.
8: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252.
7: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
12: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை பக்கங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தி அவர்கள், காந்தி, கஸ்தூரிபா காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களும் புனேவில் இருக்கக்கூடிய அகாகான் மாளிகையில் சிறை வைக்கப்படுகிறார்கள். வயது முதிர்வு, உடல் நலம் இன்மை காரணமாக கஸ்தூர்பா காந்தி சிறையிலேயே படுத்த படுக்கையாக இருக்கிறார். தன் வாழ்நாள் முழுவதும் காந்தியினுடைய நிழலாகவும், அவருடைய பல்வேறு போராட்டங்களில் ஒரு தேசபக்தி மிகுந்த ஒரு தியாகியாகவும் அவருடைய மனைவி இருந்திருக்கிறார். அப்படி சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் கஸ்தூர்பா காந்தியினுடைய உயிர் பெறுகிறது. தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை பகிர்ந்து கொண்ட அந்த பாவையை இழந்துவிட்டு காந்தி தவித்த அந்த தருணம் மிக கொடியது. வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உறவு என்று சொன்னால் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை துணையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை இழந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நரகத்திலும் நரகமானது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் காந்தி அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தார். அந்த துயரமான கணத்திலும் தன்னுடைய தேசப்பற்றை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. சிறைச்சாலை வளாகத்திலேயே கஸ்தூர்பா காந்தியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டது. தன் தனிப்பட்ட சோகத்தை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்த அந்த தருணம் வரலாற்றில் மறக்க முடியாத அத்தியாயம் என்றே நாம் சொல்ல வேண்டும். இப்போது சொல்லுங்கள், நாம் எடுத்துக்கொண்ட லட்சிய பாதையில் நாம் சந்திக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை பார்த்து நாம் பின்வாங்குவது எவ்வளவு கோழைத்தனம்! தன் உயிரான வாழ்க்கை துணையை இழந்துவிட்ட போதிலும் இந்த தேசத்திற்காக தன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து பின்வாங்காமல் நின்ற மகாத்மா காந்தி உண்மையிலேயே மகாத்மா தான், இல்லையா?

நம்மில் பலரும் லட்சிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற போது ஏற்படுகிற ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை காரணம் காட்டி மனம் உழைந்து போய் நம்முடைய லட்சிய பாதையிலிருந்து பின்வாங்கிய அனுபவம் உண்டு. பலருக்கு நடந்து கொண்டும் கூட இருக்கலாம். ஆனால் உலக வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது உலக தலைவர்கள் அனைவரும் தாங்கள் எந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டார்களோ அந்த லட்சியத்திற்காகவே இறுதி வரைக்கும், தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்குமே போராடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். காந்தியினுடைய வரலாற்று பக்கங்களிலும் அப்படித்தான் ஒரு பக்கம் இருக்கிறது. காந்தியினுடைய வரலாற்று பக்கங்களில் சோகமும் ஆழமான ஆன்மீக வலிமையும் நிறைந்த தருணம் அது என்றே நாம் சொல்லலாம். 1944 ஆண்டு

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை பக்கங்களை நாம் புரட்டி கொண்டிருக்கிறோம்.

காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பலமுறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். நாம் கேள்விப்பட்டிருப்போம், சிறைச்சாலையில் இருந்தபோது காந்தி அவர்கள் பல்வேறு பத்திரிகை பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். ஆம், அவருக்குள் இருந்த எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இது போன்ற பல்வேறு பரிணாமங்கள் வெளிப்பட்ட இடம் சிறைச்சாலைதான். 1922 அகமதாபாத் சிறையில் காந்தியடிகள் சிறை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த போது அங்கே அவர் சும்மாக இருக்கவில்லை. சிறைச்சாலையை ஒரு நூலகமாகவும் ஆராய்ச்சி மையமாகவும் மாற்றினார். அந்த சிறைவாசத்தின் போது குஜராத்தி, ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாசித்தார். குறிப்பாக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளரான ஜான் ரஸ்கின் அவர்கள் எழுதிய அன்டூ திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை காந்தி அவர்கள் குஜராத்தி மொழியில் சர்வோதயா என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தார். சர்வோதயா என்றால் அனைவரின் நலன் என்று பொருள். எளிய மக்களுக்கான பொருளாதார சிந்தனையை உருவாக்கிய நூல் அது. இன்றைக்கும் இணைய பக்கங்களில் இருக்கிறது. வாய்ப்பும் நேரமும் இருந்தால் நீங்களும் கூட படிக்கலாம். அன்டூ திஸ் லாஸ்ட் ஆங்கில புத்தகம் இது. அதோடு நிற்காமல் காந்தி அவர்கள் யங் இந்தியா, நவஜீவன் போன்ற தன்னுடைய பத்திரிகைகளுக்கு சிறையில் இருந்தபடியே தினமும் கட்டுரைகளை எழுதி அனுப்பினார். தன் எழுத்தின் மூலமாகவே லட்சக்கணக்கான மக்களினுடைய மனங்களில் இடம் பிடித்தார் காந்தி. அத்தோடு அவர்களுடைய மனங்களில் விடுதலை தீயை அணையாமல் பார்த்து கொண்டார். இதுதான் மகாத்மாவினுடைய மகத்துவம். யோசித்து பாருங்களேன், இருக்கின்ற இடம் எதுவாக இருந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட லட்சிய பாதையில் பின்வாங்காமல் போராடி அதில் வெற்றி பெற்ற மகாத்மா காந்தி உண்மையில் ஒரு அதிசய பிறவிதான், இல்லையா?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் கல்லூரி கலாட்டா.
8: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி, திண்டுக்கல், மதுரை. தொடர்புக்கு 8428111252.
7: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
10: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.

0: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நிறைய பேர் நிறைய ஃபேமிலில இருந்து வரும்போது சொல்லுவாங்க, என் பிள்ளை பிள்ளை வந்து சின்னோண்டு இருக்கும்போது நல்லா அழகா ஒல்லியா சூப்பரா இருந்துச்சு மேடம், இப்ப வயசுக்கு வந்தக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒபிசிட்டி ஆயிட்டாங்க, நிறைய மாதிரி ஒரு ஷேப்லெஸ் ஆயிட்டாங்க, வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய மன கம்ப்ளைண்ட்ஸோட இந்த மாதிரி யங் பிள்ளைகளை பாக்குற மாதிரி இருக்கு. நிறைய டைம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க ஏன் வயசுக்கு வந்தக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனார்கி வந்தக்கப்புறம், அதாவது வயசுக்கு வந்தக்கப்புறம் நம்ம பாடியில ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ரெண்டு ஹார்மோனும் அதிகமாக டெவலப் ஆயிடுது. அந்த ஹார்மோனால நம்ம ஃபேட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் மாறுது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறுறதுனால நம்ம ஹிப்பில், நம்மளோட தைஸ்ல, பிரெஸ்ட்ல, இதுல எல்லாம் ஃபேட் டெபாஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஒபிசிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சில பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இந்த ஒபிசிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுது, ஆண்ட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனா சேஞ்ச் ஆகுது. அந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது சென்ட்ரல் ஒபிசிட்டி அதிகமாகும், அதோட எஃபெக்ட்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால ஓவர் வெயிட்னால மெட்டபாலிக் ப்ராப்ளமும் வரலாம், அதே சமயம் நீர்க்கட்டி மாதிரியான ப்ராப்ளங்களும் வரலாம். இது எல்லாத்தை விட சூப்பர் சைடா என்ன ஆகுதுன்னா, இப்ப இருக்கிற பெண்கள், இப்ப இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி அந்த மெனார்கி வந்த அந்த ஃபேஸ் தான் அவங்க டென்த்து இந்த மாதிரி லெவன்த் டுவெல்த் வர்றாங்க. அந்த டயத்துல படிக்கிறேன்ற பேர்ல எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாம ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், லேட் நைட்ல படிக்கும் போது லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபுல்லாவே ரெடியூஸ் ஆகி போனை எடுத்துட்டு உட்காந்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விதமான இந்த ஒரு மாடர்ன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த வேலை அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால இந்த ப்ராப்ளத்தோட எண்ணிக்கை இன்னும் எக்ஸ்ட்ரீமா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. இதோட கான்சிக்வன்ஸா பிசிஓடியோட எண்ணிக்கை ரொம்ப கிராஸா இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபர்டிலிட்டி ரேட்டு, இன்ஃபர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு. அது இல்லாம ஏர்லி லைஃப்லயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, டிஸ்லிபிடீமியா, அதாவது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகம், பிரஷர் வர்றது, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் நிறைய பாக்குற மாதிரி இருக்கு. இன்னொன்னு யங் பீப்புளை பொறுத்த வரைக்கும், நம்ம நிறைய பேர் சினி ஆக்டர்ஸ் எல்லாம் ஒல்லியா இருக்கிறத பாத்துருவோம், இவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஒல்லியா இல்லையே அப்படின்னு நினைச்சு லைஃப்ல லோ எஸ்டீம் ஃபேஸ் பண்றாங்க, பாடி இமேஜ் டிப்ரெஷன் கிரியேட் ஆயிடுது. இந்த டிப்ரெஷன் இது எல்லாமே அவங்க லைஃப் லாங்கா, அதனால அதனுடைய கான்சிக்வன்ஸை லைஃப் லாங்கா அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் இருக்கு. இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம லைஃப் ஸ்டைல தான் மேனேஜ் பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்றதுக்கு பேரண்ட்ஸா நம்ம அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. நிறைய சுகர் ஃபுட்ஸ், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அதே சமயம் பிசிக்கலா என்னதான் படிச்சாலும் எல்லா நேரமும் படிச்சு மைண்ட்ல ஏறவே போறது இல்ல, பிரெயினுக்கு கிராஸ்பிங் பவர்னு ஒன்று இருக்கு, அந்த பவர்ல மட்டும் தான் கிராஸ் பண்ணும். மற்ற டயத்தில் ஒரு பிசிக்கலாக ஆக்டிவாக இருந்துட்டு வந்து படித்தா பிரெயினுக்கு ஆக்சிஜன் நல்லாயிருக்கும், நீங்கள் படிக்கிற படிப்பு கூட உங்களுக்கு எஃபெக்டிவாக பிரெயினில் போய் ஏறும். அதனால கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 60 minutes நடந்து வாக் பண்ணுறதுனாலையோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனாலையோ ஒன்றும் உங்கள் படிப்பு குறைஞ்சி போயிடாது, படிக்கலாம். அந்த டயத்தை விட்டுட்டு மற்ற டயத்தில் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக படிக்கலாம். அதுவும் நான் படிச்சு தான் ஆவேன் அப்படிங்கிறவங்க அந்த டயத்தில் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த டயத்தில் உங்கள் பிரெயினில் அது நீங்கள் என்ன படிச்சிங்க அதை ரிவைஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணாமல் படிக்கிறது வேஸ்ட்டு, அதனால அதை பண்ணுங்கள். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, உங்கள் டாக்டரை கவுன்சில் பண்ணி ஒரு வெயிட் சார்ட்டு அந்த மாதிரி கொண்டு வாங்க. உங்கள் பாடி இமேஜ் வந்து லைஃப் லாங்காக முக்கியம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மக்கள் இதை வந்து இன்வால்வ் பண்ணி கொஞ்சம் அதை குறையா சொல்லாமல் அவங்க எடுத்து சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண, ஃபுட் சிஸ்டம்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பின்னாடி வரக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் அந்த சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை, வழங்கிய நலம் நலமறிய.

நிகழ்ச்சியின் நிறைவான நிமிடங்களில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காந்தியினுடைய வாழ்க்கை பக்கங்களிலிருந்து ஒரு சில புதிய பக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். டால்ஸ்டாய் பண்ணையின் சமத்துவமான வாழ்வு,

மௌன விரதம் கற்றுக் கொடுத்த அமைதி பாடம், அகமதாபாத்தில் தொழிலாளர்களின் உரிமைக்காக அவர் மேற்கொண்ட முதல் உண்ணாவிரதம், ஆகாகான் சிறையில் அவர் எதிர்கொண்ட சோகம், வாழ்க்கை துணையின் இழப்பு, இப்படி காந்தியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தோம். காந்தி வெறும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு உலகத்திற்கான பரிபூரணமான மனிதர். எளிமையும் அறவழியையும் எப்போதும் கைவிடாமல் இருக்க அவருடைய இந்த வாழ்க்கை நிகழ்வுகள் நமக்கு வழிகாட்டும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பகுதியோடு உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வரும் புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்தும் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. கூட்டுறவு

நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத் தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லெவிஞ்சிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 நட்சத்திர ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் ராஜஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 323 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ்.
1: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252. அண்ணே, உங்க நிலத்துக்கு பாதுகாப்பான வீலி அமைக்கணுமா? கவலையை விடுங்க. தொழிற்சாலை வசதியுடன் சொந்த தயாரிப்புல குறைந்த செலவுல டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி நம்ம இடத்துக்கே வந்து வேலி அமைச்சு தராங்க. விவசாய நிலம், காலி இடம், வீட்டுமனை, தொழிற்சாலைகளின் பாதுகாவலன் நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252.
0: வழங்கும் கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்ம வண்டியர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்ம வண்டியர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 inch LED TV 19,990 மட்டுமே. 1.5 ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater sofa வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: கல்லூரி மகிழ்ச்சி கொட்டி கிடக்கும், துன்பங்கள் மறந்து போகும். சிறகில்லை ஆனாலும் பறக்கும் இந்த மனது. கல்வியோடு கனவுகளும் சிறக்கும். கோடை பண்பலை 100.5 இப்போது கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு திண்டுக்கல் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையாக வர இருக்குங்க. நம்மள்கிட்ட பேசுறதுக்காக இப்போ காத்து கொண்டிருக்கிறார் அறிவிப்பாளர் சுரேந்தர்.
4: வணக்கம் நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியானது இன்னைக்கு எங்கிருந்து வலம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்னைக்கு திண்டுக்கலுடைய வளாகத்துல இருக்காங்க. எல்லா கல்லூரிகளுடைய மாணவர்களும் ஒன்றாக இருக்கிறாங்க. அதாவது காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரிகள் வந்து பெரியகுளத்துல இருக்கு, திண்டுக்கல், அப்புறம் பழனி. இந்த மூன்று கல்லூரிகளுடைய மாலை நேர கல்லூரி மாணவர்கள் எல்லாமே திண்டுக்கல்ல இருக்காங்க. இன்னைக்கு திண்டுக்கல் அரங்கத்திலிருந்து தான் இந்த கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியானது வளம் வர காத்துட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சந்திச்சலாம். சார் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: மாலை நேர கல்லூரி என்றோன்னா இது எல்லாருமே படிக்கலாம், வயது ஒரு தடையிலே அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். சொல்லுங்க சார், உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க மாலை நேர கல்லூரியில?
5: சார், என் பேர் வந்து ஜே லெனின் பிரபு. நான் வந்து பெரியகுளம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரியில எம்ஏ 2nd ஆண்டு படித்து வருகிறேன். என்னுடைய வயது பாத்தீங்கன்னா 46 வயசு.

0: இந்த கல்விக்கு வயது தடைகள் என்று சொன்னது போல 46 வயதுல வந்து இப்ப நான் ஒரு எம்ஏ 2ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு படித்துக் கொண்டு வருகிறேன். எனக்கு அந்த இளமையில கிடைக்காத அந்த கல்வி வந்து இந்த வயதுல எனக்கு வந்து இந்த மாலை நேர கல்லூரி எனக்கு வழங்கியிருக்கு. அதற்காக அந்த காலை கல்லூரிக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.
1: சரிங்க, ஏதாவது இந்த நேரத்துல நீங்க என்ன படிக்கணும்னு நினைச்சீங்க முதல்ல இளம் வயதுல, அதுக்கான தடையா இருந்ததுக்கான காரணம்?
0: இளம் வயதுல வந்து சார் கல்வி கல்லூரி வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு சார். என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் ஒரு 1997 ஆம் ஆண்டு குறைந்த கல்வி ஒரு 10ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருந்தேன். அதற்கு மேல குடும்ப வறுமையின் சூழ்நிலை காரணமாக என்னால் அந்த மேல் கல்வி படிப்பை வந்து தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால என்னுடைய கல்வி படிப்பை தொடர முடியவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளுக்கு பிறகு 97ல என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து விட்டு 22 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்ட அதாவது 2022ல மீண்டும் வந்து இந்த 11ஆம் வகுப்பு எழுதி 12ஆம் வகுப்பு எழுதி அதுக்கப்புறம் வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பெரியகுளத்து வளாகத்தில் உள்ள அந்த கல்லூரியில பிஏ தமிழ் இளங்கலை பட்டப்படி படித்தேன். அதை முடிச்சு தொடர்ந்து அப்படியே நான் எம்ஏ முதுகலை பட்டமும் இப்ப அங்க படிச்சுட்டு வரேன் சார்.
1: சரிங்க, நீங்க என்ன தயார் பண்ணிருக்க, என்ன சொல்ல போறீங்க நம்மளுடைய கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியில?
0: கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியில வந்து சார் எங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் சார் எங்களுடைய கல்லூரியில வந்து வேலை செய்து கொண்டே படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எங்களுடைய கல்லூரி கொடுக்குது. பகல் நேரங்களை வந்து குடும்ப சூழ்நிலை அதாவது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமாக அவர்கள் வேலை செய்து விட்டு மாலை நேரத்துல அந்த தன்னுடைய கல்லூரி படிப்பை படிப்பதற்கு அவர்களுக்கு பெரும் உதவியாக எங்க கல்லூரி வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது சார். இது இல்லாம அரசு துறையில வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு குறைந்த கல்வி தகுதியில ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து விட்டு அதற்கான வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த உயர் பதவிக்கு போறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லையா, அதற்காக எங்களுடைய கல்லூரி வந்து ஒரு வாய்ப்பை வந்து அந்த எங்க கல்லூரி வந்து கொடுக்குது சார். எங்க கல்லூரி சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா மலைகளின் ராணி என்று சொல்லக்கூடிய கொடைக்கானல் அடிவாரத்துல அமைந்திருக்கும் சார். எங்களுடைய கல்வி பொதுவாக மாலை நேரம் என்பதால அந்த மாலை புலிதிலே இளந்தென்றல் அந்த வீசு அந்த இளந்தென்றல் காற்று வீசு அந்த நேரத்துல எங்களுடைய கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாம் வந்து அந்த மாலை நேரத்துல புன்னகையோடு வரும்போது எங்களுடைய கல்வி கல்லூரிக்கு ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கு சார். அதாவது என்ன சொல்றேன்னா எங்களுடைய கல்லூரியில ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய அந்த கோயட கல்லூரியாகவும் எங்களுடைய கல்லூரி வந்து இருக்கிறது. நான் அந்த இடத்துல பதிவு செய்து சொல்லிக்கிறேன் சார்.
1: அருமையா, நன்றி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்ண்ணா, என் பேர் நாகராஜ். நான் 2ஆம் ஆண்டு பிஏ தமிழ் படிக்கிறேண்ணா.
1: சரிங்க,
2: பெரியகுளம் மாலை நேர கல்லூரியில.
1: சரிங்க, அம்மா அப்பா பத்தி எல்லாம் சொல்லுங்க.
2: அம்மா அப்பா விவசாயம் தான் பண்றாங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு 25 வயசு ஆகுது. நிறைய படிப்பை விட்டுட்டு இப்ப மறுபடியும் படிக்கணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபேமிலிக்காக,
1: குடும்பத்திற்காக மட்டும் இல்லாம உங்களுக்காக
2: எனக்காக படிக்கிறேன்னா. இருந்தாலும் என்னோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்னால அவங்களும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: சரி, அருமை அருமை, என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை சொல்ல போறேன் நான் என்னோட கல்லூரியை வச்சு. எந்தையும் தாயும் குறைவில்லாத ஒரு குருவையும் அனைத்துமாய் இருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவை ஒரு அத்துணை பேரையும் வணங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி பேச போகிறேன் என் கவிதையில் இறங்கி. பெரியகுளம் மாலை நேர கல்லூரி பகலில் உழைக்கும் கரங்களுக்கு மாலை வெளிச்சம் தரும் கல்விக்கூடம் வைகை நதியின் தென்றல் வீசும் பெரியகுளம் மண்ணிலே காமராசர் பேதை நிலை கற்க வந்தும் பாதையிலே பகலெல்லாம் குடும்ப சுமை தாங்கி மாலையில் படிப்பின் சிகரமேறி கனவுகளை மெய்ப்பாக்கும் கலங்கரை விளக்கம் வேலை முடிந்து விரைந்து வந்து கேள்வி போல கல்வி கற்று பட்டங்களை பல எதிர்பார்த்து பறக்க வைக்கும் பற்றறை படிப்பிற்கு வயதில்லை முயற்சிக்கு முடிவில்லை பெரியகுளம் மாலை நேர கல்லூரி என்றும் நம் எதிர்காலத்தின் முகவரி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரியகுளம் மாலை நேர கல்லூரியில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடை பண்பலைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நாகராஜன்.
1: அருமை அருமை, நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ராம்குமார் சார்.
1: ராம்குமார், என்ன படிக்கிறீங்க?
3: எம்ஏ தமிழ் படிக்கிறீங்க.
1: 2ஆம் ஆண்டு முதுகலை தமிழ். என்ன சொல்ல போறீங்க?
3: எனது கல்லூரின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன்
1: சொல்லுங்க.
3: அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் வே ராம்குமார். பெரியகுளம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரியில் படித்து வருகிறேன். பகலில் உழைக்கும் கரங்களுக்கு மாலையில் கல்வி கொடுக்கும் இடம் எங்கள் மாலை நேர கல்லூரி. பொதுவாக கல்லூரி என்றால் இளமை சுழலோடு வரும் மாணவர்கள் தான் நம் நினைவுக்கு வருவார்கள். ஆனால் எங்கள் கல்லூரி கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே 18 வயது இளைஞர்களும் படிக்கிறார்கள், 40-50 வயதை கடந்தவர்களும் படிக்கிறார்கள். இங்கே வயது ஒரு தடையல்ல, கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசைதான் இங்கே அடையாளம். சில பகலில் வேலைக்கு செல்கிறார்கள், சிலர் குடும்ப சுமைகளை சுமைக்கிறார்கள், இன்னும் சிலர் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற கனவோடு வருகிறார்கள். அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கும் இடமாக எங்கள் மாலை நேர கல்லூரி இருக்கிறது. பகல் முழுவதும் உழைத்துவிட்டு

0: மாலையில் எங்களுக்கு கல்வி கற்பிக்க வரும் ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் நினைத்து பார்க்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அவருடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் எங்களுடைய எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்றன. சிலருக்கு கல்வி ஒரு வாய்ப்பு, சிலருக்கு கல்வி ஒரு கனவு, ஆனால் எங்களை போன்ற பலருக்கு மாலை நேர கல்லூரி என்பது வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். கல்வியை தொடர முடியாமல் தவிக்கும் பலருக்கு மாலை நேர கல்லூரி ஒரு புதிய கதவை திறக்கிறது. எங்கள் மாலை நேர கல்லூரியை பற்றி பேச வாய்ப்பளித்த கோடை பண்பலை வானொலிக்கும் எங்களுக்கு வழிகாட்டும் ஆசிரியர்களுக்கும் எனது மன்மார்ந்த நன்றிகள்.
1: சரி, அருமை. உங்களோட தனித்திறமைனா என்ன?
0: தனித்திறமைனா சுட்டிருக்கு
1: நிறைய அருமையாக எழுத்தாளராக வருவதற்கு வாய்ப்பு. நன்றி நன்றி நன்றி. கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துகள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: எனது பெயர் பிரின்சி.
1: பிரின்சி, என்ன படிக்கிறீங்க?
2: நான் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கின்றேன்.
1: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: எங்கள் கல்லூரி என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் எங்கள் கல்லூரியை பற்றி கவிதையாக. உலகில் சிறந்த வகுப்பறை வயதான ஒருவரின் காலடியில் இருக்கிறது என்பர். எங்கள் பெரியகுளம் மாலை நேர காமராசர் கல்லூரியில் வந்து பாருங்கள், எத்தனை ஆயிரம் காலடிகள் இருக்கிறது என்று. ஆண் பெண் இளையோர் மிதியோர் பாகுபாடின்றி எங்களை அரவணைத்து கல்வி கற்க வயது தடையில்லை என்று பாசத்தோடு வரவேற்றது எங்கள் கல்லூரி. ஆம், கல்வி கற்க வயது தடையில்லை என்று பாசத்தோடு வரவேற்றது எங்கள் கல்லூரி. கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் எங்களின் கனவுகளை புதைத்து குடும்ப பாரங்களை சுமந்து திரிந்த எங்களையும் எங்கள் உணர்வுகளையும் மதித்து கல்வியில் முன்னேற உதவியது எங்கள் மாலை நேர கல்லூரி. எங்கள் பணியினை தொடர்ந்து செய்து கொண்டே எங்கள் படிப்பிலும் வளர உறுதுணையானது எங்கள் மாலை நேர கல்லூரி. ஆசான் கல்வி கற்றுக் கொடுக்க மட்டுமல்ல, எங்கள் உணர்வுகளையும் மதித்து தாயாய் தந்தையாய் சகோதரனாய் சகோதரியாய் தோழனாய் தோழியாய் எங்களை உற்சாகப்படுத்தியது எங்கள் மாலை நேர கல்லூரி. பல துறைகளில் பயின்றாலும் உறவுகளாய் சுற்றித் திரிந்த எங்களையும் எங்கள் திறமைகளையும் வெளிப்படுத்த உறுதுணையாய் நின்றது எங்கள் மாலை நேர கல்லூரி. காலம் எவ்வளவு கடந்தாலும் மாறாத நினைவுகளாய் எங்கள் கல்லூரி எங்கள் எல்லோர் மனதிலும். எங்களைப் போல் இன்னும் பல தலைமுறையினரை கல்வியிலும் அவர்களின் திறமைகளிலும் சிறந்தவர்களாக்க காத்து கொண்டிருக்கிறது எங்கள் கல்லூரி. ஆம், எங்களைப் போல் இன்னும் பல தலைமுறையினரை கல்வியிலும் அவர்களின் திறமைகளிலும் சிறந்தவர்களாக உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது எங்கள் பெரியகுளம் மதுரை காமராஜர் கல்லூரி.
1: இதிலிருந்து தெரிகிறது உங்களது திறமை என்பது இந்த அழகான மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னம்பிக்கை வரிகளை எழுதக்கூடிய அந்த திறமை உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நவநீத
1: கிருஷ்ணன். என்ன படிக்கிறீங்க?
3: வந்து இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன்
1: சார். சொல்லுங்க.
3: காலேஜ் பத்தி?
1: காலேஜ் பத்தி தான் எல்லாருமே
3: அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பெரியகுளத்தில் அமைந்துள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரி இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எனது பெயர் பா. நவநீத கிருஷ்ணன். எங்கள் கல்லூரியை பற்றி பேசிய வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கல்லூரியை பற்றி பேசும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு படிக்கின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் பின்னால் ஒரு கனவும் அந்த கனவை அடைவதற்கான முயற்சியும் இருக்கிறது. பலர் காலையில் வேலைக்கு சென்று தங்களுடைய குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றிவிட்டு மாலையில் கல்லூரி வந்து படிக்கிறார்கள். நாள் முழுவதும் முளைத்தாலும் கல்வியின் மீது உள்ள ஆர்வத்தை கைவிடாமல் தங்களுடைய பட்ட படிப்பை தொடர்கிறார்கள். இது நமக்கு உணர்த்துவது ஒன்று மட்டும்தான், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வயது ஒரு தடை அல்ல, நம்முடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம். எங்களை பொறுத்தவரையில் கல்லூரி என்பது கல்வியை கற்றுக் கொடுக்கும் இடம் மட்டுமல்ல, நட்பையும் ஒற்றுமையையும் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற இடம். எங்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய கனவுகளை அடைந்து வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம். இந்த வாய்ப்பை வழங்கிய எங்கள் கல்லூரிக்கும் எங்கள் கல்லூரி இயக்குனர் அவர்களுக்கும் கோடை பண்பலை வானொலிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சரி, நீங்க எப்ப மேற்கொண்டு படிக்கணும்னு நினைச்சீங்க? அது எப்ப அமைஞ்சது?
3: நாமளா ஃபர்ஸ்ட் முடிச்சோன்னே அப்படியே
1: அப்படியே வந்துட்டீங்க.
3: வீட்டில் கொஞ்சம் அப்புறம் எங்க ஊர்ல ஈவினிங் காலேஜ் சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, அப்படியே ஜாயின்
1: பண்ணி. சரி, வேலையும் பார்த்துப்போம் படிப்பையும் பார்த்துப்போம்.
3: ஆமா, பகல வாய்ப்பு போயிட்டு ஈவினிங்.
1: அருமை அருமை, வாழ்த்துக்கள் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. நான் வந்து பெரிய குளம் காலேஜ்ல இருந்தா பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறேன். நான் இங்க உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா, இந்த மாலை நேர கல்லூரி எனக்கு எந்த வகையில உதவியா இருந்துச்சு, நான் ஏன் இதுல ஜாயின் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே அரசு வேலையில அரசு அதிகாரி ஆகணும்ன்றதான் என்னோட கனவா இருந்துச்சு. ஆனா என்னோட குடும்ப சூழ்நிலை, எங்க அப்பாவோட உடல்நலக்குறைவு, இந்த மாதிரி காரணங்களால ஸ்கூல் முடிச்சோடனே என்னை வந்து திருமணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. திருமணம், குடும்பம், குழந்தை அப்படின்னு என்னோட கனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிச்சிச்சு. அப்ப என் கணவர் மூலமா இந்த மாலை நேர கல்லூரி ஒன்று இருக்குன்றது எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. சரி, இதை நம்ம அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து மாலை நேர கல்லூரியில என்னோட வெற்றி பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த

0: நேர கல்லூரிங்க எனக்கு இவ்வளவு உதவியா இருக்குன்னா, என்னால என்னோட குழந்தையையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்துல என்னோட கல்லூரி படிப்பையும் தொடர முடியுது. என்ன மாதிரி நிறைய பெண்கள் திருமணம் ஆயிட்டு குழந்தை அப்படின்னு தன்னோட கனவு வந்து புதைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு மாலை நேர கல்லூரி ஒன்று இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கோடை பண்பலை மூலமா இந்த செய்தி வந்து எல்லாரையும் போய் சேரும்னு நான் நம்புறேன். என்னால படிக்க முடியும்னா என்ன மாதிரி இருக்க எல்லாராலையுமே படிக்க முடியும், எல்லாருமே நல்லா படிக்கும்.
1: வாழ்த்துகள் வாழ்த்துகள். உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என்னுடைய பேர் எம் ஜெயராஜ். நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் வந்து மதுரை காமராஜர் அந்த ஈவினிங் காலேஜில் வந்து 3ஆம் ஆண்டு ஆங்கிலம் படித்து வருகிறேன்.
1: என்ன மற்ற நேரங்கள், பகுதி நேரம் போக மற்ற நேரங்கள் என்ன பண்றீங்க?
2: மற்ற நேரங்களில் வந்து வேலை பார்த்துருவோம், மற்ற நேரங்களில் வேலை பார்த்து வருகிறேன். அந்த ஈவினிங் காலேஜ் பெரியகுளம் காமராஜ் ஈவினிங் காலேஜ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியகுளம் பள்ளியில் வந்து சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அங்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயர் வந்து டாக்டர் பிரபாகரன். சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அவரோடு இணைந்து பல பேராசிரியர்கள் வந்து அங்கு இயங்கி வருகிறார்கள். அவர்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் சிறப்பான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்ற கல்லூரிகளில் வந்து கடினமாக கட்டாயமாக கல்விகள் கற்றுக் கொடுத்தாலும் ஈவினிங் காலேஜில் வந்து அந்த கல்வியை வந்து பகிர்ந்து கொடுக்கிறார்கள். பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு எளிதான வழியாக இருக்கிறது. இப்போ பள்ளியில் படித்தவுடன் நியூ காண்டாக பிள்ளைகள் வந்து படிக்க வருகிறார்கள். அதே போல பள்ளியில் படித்து ஃபெயிலானவர் அவர்கள் வந்து கல்லூரியில் சேர முடியாத ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மறுபடியும் தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு வருவது ஒரு அவர்களுக்குள்ளாக ஒரு விபரீதமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில அதே போல பொருளாதார தடைகள் நிமித்தமாக கல்லூரியில் படிக்காத நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக சிறந்த ஒரு இடமாக இந்த மாலை நேர கல்லூரி சிறப்பாக பெரியகுளத்தில் இறங்கி வருகிறது. எனவே அங்கு வந்து அநேக பேர்கள் வந்து பள்ளியில் அந்த கல்லூரியில் பயிலிருந்து அநேக பட்ட படிப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அனைத்து கல்லூரிகளை விட இங்கு எளிமையான ஒரு ஃபீஸ் வசதி உள்ளது.
1: சரிங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்க, உங்களுடைய தனித்திறமைகளை நீங்க வெளிப்படுத்தணும் சரிங்களா? கல்லூரியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, உங்களை பற்றியும் சொல்லுங்க. நீங்க என்ன உங்களுடைய தனித்திறமை, அதையும் நீங்க வெளிப்படுத்தலாம் சரிங்களா? தொடர்ந்து பேசலாம் நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ்.
4: அண்ணே, உங்க நிலத்துக்கு பாதுகாப்பான வீதி அமைக்கணுமா? கவலையை விடுங்க. தொழிற்சாலை வசதியுடன் சொந்த தயாரிப்புல குறைந்த செலவுல டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி நம்ம இடத்துக்கே வந்து வேலி அமைச்சு தராங்க. விவசாய நிலம், காலி இடம், வீட்டுமனை, தொழிற்சாலைகளின் பாதுகாவலன் நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252.
3: வழங்கி கொண்டிருக்கும் கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்கி கொண்டிருப்போர்
5: அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம், தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம், தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு. இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகை பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட்

0: கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: அண்ணே, உங்க நிலத்துக்கு பாதுகாப்பான வீடு அமைக்கணுமா? கவலையை விடுங்க, தொழிற்சாலை வசதியுடன் சொந்த தயாரிப்புல குறைந்த செலவுல டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி நம்ம இடத்துக்கே வந்து வேலி அமைச்சு தராங்க. விவசாய நிலம், காலி இடம், வீட்டு மனை, தொழிற்சாலைகளின் பாதுகாவலன் நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: விவசாய நிலம், காலி இடம், வீட்டுமனை, தொழிற்சாலைகளின் பாதுகாவலன் நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி, திண்டுக்கல், மதுரை. தொடர்புக்கு 8428111252.
7: வணக்கம் நேர்களை. நம் கொடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி மாணவர்கள் எல்லாமே பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி, அதாவது பெரியகுளம், பழனி, திண்டுக்கல் இருக்கக்கூடிய மாலை நேர கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பெரியகுளம் பேசிட்டாங்க, அடுத்து பழனி கல்லூரியில இருந்து மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. தம்பி வணக்கம்.
8: வணக்கம்ண்ணா.
7: உங்க பேர் சொல்லுங்க.
8: அப்துல் மஜித்ண்ணா. நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம்.
7: சரிங்க. என்ன படிக்கிறீங்க?

0: என்ன
1: ஆசை என்ன ஆசை இருந்துச்சு?
2: ஒரு பேங்க் மேனேஜரா போகணும்னு ஆசை இருக்குண்ணா. பிகாம் முடிச்சோம், அடுத்து எம்பிஏ பண்றோம்.
1: வேலை பார்த்துட்டேன்.
2: ஆமாண்ணே.
1: சரிங்க சரிங்க. உங்களோட தனித்திறமைனா என்ன? உங்களோட
2: தனித்திறமைனா பேசுவோம்,
1: நல்லா பேசுவீங்க,
2: ஜாலியா இருப்போம்.
1: நீங்க பிபிஏ வந்து பிபிஏ பிகாம் பிகாம் வந்து ரெகுலர்ல பண்ணீங்களா? சரி, இப்ப அந்த மாலை நேர கல்லூரியில அந்த அந்த அனுபவம் எப்படி இருக்கு, அங்க இருந்து எப்படி இருக்கு?
2: மாலை நேர கல்லூரியை பத்தி சொல்லணும்னா, நம்மளுக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேரண்ட்ஸா இருக்கிறவங்க கூட வந்து படிக்கிறாங்க. அதுவும் சாயந்தரம் வந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கும், சாயந்தரம் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கப்பட்ட நேரத்துல வந்து படிச்சுட்டோம். நார்மல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள பெனிஃபிட் எங்களுக்கும் இருக்கு.
1: சரி,
2: நார்மலா எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களை மாதிரி தான் நாங்களும் எக்ஸாம் எழுதுறோம்.
1: பேரு மாலைநேர
2: கல்லூரி.
1: ஆனால் முழு நேரமான உங்களுக்கு படிப்புக்கும்
2: சப்போர்ட்டா இருக்கு எங்களுக்கு. எங்கள் இயக்குனர் தயாலகிருஷ்ணன் சார் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க.
1: சரிங்க
2: சாருங்க, எல்லாம்
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய படிப்பு சிறப்பா தொடர வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் யாஸ்மி சார்.
1: யாஸ்மி,
3: நான் மாலை நேர கல்லூரியின் மாணவி என்பதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் வந்து, நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்பா இல்ல, 12th முடிச்சதையும் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. 12th முடிச்சதையும் எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்குங்க சார். ஆனா வந்து அம்மாவும் இறந்துட்டாங்க, ஒரு சிச்சுவேஷன் முடியாதனால என்ன மேரேஜ் பண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 13 வருஷம் இப்ப கேப்புங்க சார். எனக்கு 2 பையனுங்க, ஒரு பொண்ணு, 2.5 வயசு பாப்பா இருக்காங்க. ஆனா நான் அத அந்த குடும்பத்தையும் நான் மேனேஜ் பண்ணிட்டு, நான் படிக்கணுங்கிற ஆர்வத்துல குடும்பத்தை விட்டுட்டு நான் வெளியே வர்றதுக்கு எங்க காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா, அங்க ஒர்க் பண்ற சாரு டீச்சரு தயாலன் சார் வந்து எங்களோட மாணவர்களோட கல்வி ஊக்கத்தை வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க.
1: 5 மணில இருந்து 8 மணிக்கு முதல் அந்த இடை அந்த 3 மணி நேரத்துல உங்க குடும்பத்தை பாத்துக்கிறது, உங்க 2 குழந்தைங்க 2 வயசு பொண்ணுன்றீங்க, அவங்களை யார் பாத்துக்கிறா?
3: எங்க வீட்டுக்காரர் தான் சப்போர்ட் பண்றாங்க.
1: அருமை.
3: ஏன்னா எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாதனால எங்க வீட்டுக்காரர் நீ படி, ஏன்னா அவருக்கும் ஹெல்ப் பண்ண என் சைட்ல இருந்து யாரும் இல்ல, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா நான் இருக்கணும் அப்படிங்கறனால நான் வெளியே வந்துட்டேங்க சார் படிக்கணும்.
1: எல்லாமும் மாணவராக மாறிவிட்டேன்
3: சார். ஆமாங்க சார், படிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க காலேஜ்ல எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவ், சாரு மேம் மத்தபடி எங்க சாரு டைரக்டர் சாரு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா எங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க.
1: கல்லூரி படிப்பு இந்த மலை நேர கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு ஆசை?
3: எனக்கு நான் டீச்சரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்க சார். நம்ம கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும்ங்கிற ஆசை வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு.
1: 11 வருட இடைவெளி என்பது இப்ப உங்களுக்கு.
3: ஆமாங்க சார், எனக்கு
1: இது எப்படி பயனுள்ளதா மாத்தணும்னா இனிமேல் சொல்லி கொடுத்தா பயனுள்ளதா மாத்திரலாம்.
3: ஆமாங்க சார், கண்டிப்பா இருக்கு. எனக்கு வந்து இது கிடைச்சது வந்து ஒரு பெரிய வாய்ப்புங்க சார். இது வந்து நான் ஒரு லட்சியமாவே நினைச்சிருக்கேன், நம்ம படிக்கணும், இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா, யாரும் படிக்க வைக்க மாட்டாங்களான்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தேன். அப்ப எனக்கு இது ஒரு வாய்ப்பா வந்து நான் இந்த இடத்துல பேசுறேன்னா, முதல்ல தயாலன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் சார். நான் கடமைப்பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன்.
1: யாருமே யாருமே வாழ்த்துக்கள். இது யாரு?
3: என்னோட பையன் சார்.
1: ஹாய், உங்க பேர் என்ன? அஸ்லாம். அம்மா காலேஜ் போறாங்க, எப்படி இருக்கு? நீங்களும் போயிருக்கீங்களா அம்மா கூட? பிடிக்குமா உங்களுக்கு? பேசுங்க. சரி, நன்றி.
3: குழந்தையில பாத்துக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனான இடம் எங்களுக்கு அது. பரவாயில்ல, நம்ம ரெகுலர் காலேஜ் போனா கூட குழந்தையில பாத்துக்க முடியாது, ஆனா அங்க எல்லாமே நம்ம குழந்தையில ஒரு நேரம் பாத்து காலையிலன்னு நம்ம சப்போர்ட் பண்றாங்க அந்த அளவுக்கு நம்ம காலேஜ்.
1: அருமைமா, நன்றி, வணக்கம். உங்க பேரு?
4: என் பேரு ரம்யா. நாங்க பள்ளி மாலை நேர கல்லூரியில இருந்து வரோம்.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: நான் பிஏ தமிழ், இளங்கலை 1ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
1: சரிங்க, இளங்கலை 1ஆம் ஆண்டு கூட சேர்ந்தோன்னு எப்படி இருந்துச்சு முதல் நாள் கல்லூரி?
4: எனக்கு வந்து 14 வருஷம் கேப்பு. 14 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்ப எனக்கு உண்மைக்கே படிக்க வாய்ப்பு கிடைத்து ரொம்ப பெருசா இருக்கு. அதோட முக்கியமானது என் குழந்தையும் கூப்பிட்டு போய் நான் படிக்கிறேன். அதுக்கு எங்க காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, சைலன்ஸரும் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. குழந்தைய கூப்பிட்டு வச்சு பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு வீட்டுல பாத்துக்க ஆள் இல்லாதனால குழந்தைய பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அங்க யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க.
1: தம்பி எதை பேசுறாங்க? பேசும்போதே மைக்ல இருக்கக்கூடிய லோகோ அப்படிங்கிற. என்ன தம்பி உங்க பேர்
5: என்ன?
1: உங்க பேர் என்னம்மா? சர்வேஸ். எங்க இருந்து வரீங்க?
5: பழனி.
1: அருமை அருமை, உங்க கூட ரொம்ப அட்ராக்டிவா. சரி, பேசு, நானும் பேசணும். நீங்களும்

0: பாத்தீங்களா, நானும் பேசணும்னு மைக்கு கேக்குறாரு தம்பி. சரி, வணக்கம், உங்க பேரு?
1: முகமது நவபுல் சார், நான் பழனியில இருந்து வரேன், எம்பிஏ படிக்கிறேன்.
0: அருமை. இப்ப எத்தனை ஆண்டுகள் இடைவெளிக்கு அப்புறம் படிச்சீங்க? தொடர்ந்து அப்படியே
1: படிச்சு படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் ஆடிட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். 5 o'clock மேலதான் எனக்கு படிக்கிற டைம் கிடைக்கும், அதனால அங்க சேர்ந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு சார்.
0: ஆடிட்டிங்கும் வேலையும் பார்த்து கத்துக்கிறீங்க?
1: ஆமாங்க சார். எம்பிஏ எனக்கு அச்சர் ஆகணுங்கிற ஆசைங்க சார். வீட்டுல இருக்கிறதுக்கு ஆடிட் ஆபீஸ் போயிட்டு அப்படியே ஈவினிங்ல படிச்சுட்டு இருக்கீங்க.
0: வாழ்த்துக்கள், ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்களா வச்சிருக்கீங்க. உங்களோட தனித்திறமை என்ன?
1: நாங்க நல்லா டான்ஸ் ஆடுவோம் சார். இங்க செட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுவோம்.
0: சரிங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாடல் வரும் கேட்டு, நீங்க டான்ஸ் ஆடுறத நாங்க பார்த்து ஆகணும். கொடை பெண்கள் 100.5 ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
2: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருந்தோம். டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரீஸ்,
3: நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252. அண்ணே, உங்க நிலத்துக்கு பாதுகாப்பான வீலி அமைக்கணுமா? கவலையை விடுங்க. தொழிற்சாலை வசதியுடன் சொந்த தயாரிப்புல குறைந்த செலவுல டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி நம்ம இடத்துக்கே வந்து வேலி அமைச்சு தராங்க. விவசாய நிலம், காலி இடம், வீட்டு மனை, தொழிற்சாலைகளின் பாதுகாவலன் நம்ம டைமண்ட் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரி, தேனி திண்டுக்கல் மதுரை. தொடர்புக்கு 8428111252.
2: வழங்கிய கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரிகள், பெரியகுளம், திண்டுக்கல், பழனியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு திண்டுக்கல் வந்திருக்காங்க. வளாகத்தில இருந்துதான் இந்த கல்லூரி கலட்ட நிகழ்ச்சி எனது வளம் வந்துட்டு இருக்கு. தம்பிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், ஆடிட்டர் ஆபீஸ் வேலை பார்த்துட்டே படிச்சுட்டு இருக்காரு. சரிங்க, உங்களுக்கு இந்த மாலை நேர கல்லூரி இருக்கும் பொழுது இப்ப உங்களுடைய சக நண்பர்கள் எத்தனை பேரு உங்க கூட படிச்சவங்க வந்து உங்கள் மூலமா சேர்ந்து படிக்கிறாங்க சொல்லுங்க.
1: நாங்க 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சார்.
0: நாங்க 5 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அந்த மாதிரியா?
1: ஆமாங்க சார்.
0: 5 பேர்ல ஆல்ரெடி ஒருத்தரை பாத்துட்டோம், இப்ப 2வது பாத்துட்டோம், இன்னும் 3 பேர் இருக்காங்க. தம்பி வணக்கம், உங்க பேரு?
5: சஃபீலா சார், நான் பள்ளியிலிருந்து பேசுறேன், ஈவினிங் காலேஜ்.
0: நீங்க என்ன MBA தானா? சரி, நீங்க என்ன யூஜி? நீங்களும் பிகாம்? எல்லாம் ஒரே
5: பிகாம் முடிச்சு MBA.
0: சரி, இப்ப மற்ற நேரங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
5: சார்? மற்ற நேரம் பார்ட் டைமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார்.
0: சரிங்க, உங்களோட தனித்திறமனா?
6: மார்னிங் வந்து எங்க ஒர்க் பாத்துக்கோம், பச்சஸ் ஆட்டோ ஸ்பேர் பார்ட் கடை வச்சிருக்கோம், ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். இது ஈவினிங் 5 மணிக்கு மேலனால இது டிகிரி படிக்கவும் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அந்த 3 மணி நேரங்கறனால அந்த டைமிங் தெரியாது, கடையை சாத்திட்டு கூட போல, என்ன அப்பா பாத்துக்குவாங்க, இதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படி. நம்மளுக்கு டிகிரிக்கு டிகிரி ஆச்சு, வெளியே எங்கேயும் போனா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேக்குறாங்க. இப்ப வேற ஏதாவது ஒர்க்குக்கு போகணும்னாலும் எங்கேயாவது இப்போ ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 5 மணிக்கு மேல ஒர்க் முடிஞ்சிடும், முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காலேஜுக்கு வந்து படிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஈவினிங் காலேஜ். நம்ம சாரு தயாலகிருஷ்ணன் சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, ராமசாமி சார் இருக்காரு அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, ராஜிகேன் சார் கிளாஸ் சார் இருக்காரு அவரு, எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க.
0: அவங்களும் இப்ப தொடர்ந்து நம்ம சந்திப்போம். இப்ப இன்னும் 2 பேர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு?
7: சார் வணக்கம் சார், என் பேர் சுபா முத்துகிருஷ்ணன் சார்.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: நான் வந்து பிஏ தேர்ட் இயர் பண்றேன் சார்.
0: எத்தனை வருட இடைவெளிக்கு பிறகு திரும்ப
7: கண்டுவீங்க?
0: 20 வருஷம்
7: கழிச்சு. எனக்கு படிக்கணும் ரொம்ப விருப்பம் சார். அப்புறம் எங்க பாப்பா வந்து 10th படிக்கிறாங்க, தம்பி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க. எனக்கு ரொம்ப விருப்பம் படிக்கணும்னு ஆசை, எங்க வீட்டுல கேட்டேன், அவங்க காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க சார், படிச்சுட்டு இருக்கிறேன்.
0: சரிங்க சரிங்க,
7: ரொம்ப விருப்பப்பட்டுதான் நான் படிச்சுட்டு
0: இருக்கேன். அடுத்தடுத்து என்னென்ன படிக்கணும்னு இருக்கீங்க?
7: அடுத்து எம்ஏ பண்ணணும் சார், அப்புறம் ஜாபுக்கு போகணும்னு ஒரு விருப்பம், ஜாபுக்கு போகணும் சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேரு?
8: என் பேரு ஆ கண்ணையன் சார், நான் வந்து இளங்கலை தமிழ் 3rd ஆண்டு படிக்கிறேன். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார், இல்லத்தரசி, 2 குழந்தைகளுக்கு அம்மா. ஒரு 8-9 வருட இடைவெளிக்கு பிறகு நான் இப்ப மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பிஎஸ்சி ஆல்ரெடி டிஸ்கன்யூ பண்ணிட்டு இப்ப இந்த கேப்ல தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு இந்த எங்களோட கனவு இந்த இளங்கலையை முடிக்கணும், முதுகலையை அடுத்து படிக்கணுங்கிறதும் இந்த காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
0: உங்களோட திறமைனா?
8: தனித்திறமை
0: பாடல் கவிதை

0: எல்லா மாணவர்களுக்கும் பொருந்துற மாதிரி சொல்றேங்க சார். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புவினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் படிக்கணும்னு அவ்வையார் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மாணவர்களும் படிக்கணும். படிப்புங்கிறது எல்லாரையும் அடையணும். அந்த காலத்துல மாதிரி படிப்பு அவ்வளவு ஒண்ணு கஷ்டம் எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாருக்குமே கிடைக்குது, ஆனா கிடைக்காத மாணவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்ப கல்விக்கு வந்து வயதோ வேலையோ தடையே இல்லை அப்படிங்கறத எங்க கல்வியும் சரி, எங்க மாலை நேர கல்லூரியும் சரி எங்களுக்கு புரிய வச்சது. இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு.
1: அருமை, நீ உங்க பேச்சுல ஒரு நல்ல ஒரு தெளிவும் ஒரு வேகமும் இருக்கு. தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்க பேச்சாளரா வர வாழ்த்துகள், வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் நேர்களை கூட பண்பலை நொறுப்பில் ஏந்தில் பொழுது.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி.

0: தெளிவும் ஒரு வேகமும் இருக்கு. தன்னம்பிக்கை பேச்சாளர்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்க பேச்சாளராக வர வாழ்த்துகள், வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் நேர்களை கூட பண்பலை நொறுப்பில் ஏந்தில் பொழுது.
1: மணிமணியாய் அரிசி மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கல்லூரிகளாட்டா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரிகளிலான பெரியகுளம், பழனி மற்றும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு திண்டுக்கல்ல ஒன்றாக கூடியிருக்கிறாங்க. இங்கிருந்துதான் இந்த நேரலை நிகழ்ச்சியானது வளம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப திண்டுக்கல் கல்லூரியினுடைய மாலை நேர கல்லூரியினுடைய மாணவர்களா இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம்னா, என் பேர் ரிக்ஸ்னா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி திண்டுக்கல் யூனியன் காலேஜ்ல இருந்து பேசுறோம். நம்ம டைரக்டர் சாரோட ஒரு இன்வால்மெண்டோட நீங்க வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்ததுக்காக.
3: மகிழ்ச்சி. உங்க பேரை சொல்லுங்க.
4: ஆனா என் பேர் வந்து ரெக்ஸ்.
3: ரெக்ஸ் என்ன படிக்கிறீங்க?
4: இங்கிலீஷ் படிக்கிறேன், யூனியன் காலேஜ்ல தான் படிக்கிறேன்.
3: சரி, அது போக மற்ற நேரங்கள்ல
4: அதாவது இப்ப ஒருத்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்ட் டைமா வேலை பாக்குறேன், பார்ட் டைமா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் பார்ட் டைமாவும் படிக்கிறேன், இன்னொரு பார்ட் டைமாவும் படிக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்ட் டைமா வந்து குரூப் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் மார்னிங் டைம்ல.
3: சரி,
4: பார்ட் டைம் ஈவினிங் காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன், ஒரு கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஒரு 3 மினிட்ஸ் தான் ஸ்டார்ட்டா முடிச்சிடறேன். இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா மேஜரா ஒரு ஸ்டாப் ஒண்ணு இருக்கும். ஒரு ஸ்டாப், அந்த ஸ்டாப்ல எல்லாருமே ஒரு கேராய் அப்படியே
3: நிப்போம்.
4: அந்த ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போறதுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகணும். அந்த ஸ்டாப்ல இருந்து அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும். ரெக்கவர்னா உங்களுக்கு தெரியும், நம்மளே நாமே சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெசரெக்ட் ஆகணும், அதுல இருந்து உயிர் தெழணும். அந்த இறந்து போன அந்த இதுல இருந்து நம்ம உயிர் தெழுந்துடணும். நெக்ஸ்ட் வந்து ரீபில்ட் பண்ணணும், நம்மளே நாமே கட்டமைச்சு கடைசியா தான் அந்த ரிவார்டு போகும். இது எல்லாமே ஒரு ஆர்டர் படி ஒரு கொஹரண்டா இருந்தாதான் நம்ம அந்த இடத்துக்கு போய் அடைய முடியுன்றது என்னோடது. நான் வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் தான் நான், முன்னாடி படிச்சுட்டு ரெகுலரா படிச்சுட்டு இருந்தேன். இடையில சில டிஸ்ட்ராக்ஷன்னால நான் நிப்பாட்டிட்டேன், அதுவே எனக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிருச்சு. அப்ப நான் இப்ப நானும் இப்ப ஸ்டாப் பண்ற ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்கேன். இப்ப எனக்கு ஏஜ் வந்து 27 ஆகுது. அந்த ஸ்டாப் பண்ற ஸ்டேஜ்ல இருந்து இப்ப நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நானும் போகணும். அதே மாதிரி என்ன போல இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வரணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். அதான் தேங்க்யூ சோ மச்.
3: அருமை அருமை, நன்றி, வாழ்த்துகள். உங்களுடைய தடைகள் எல்லாம் உடைச்சு அந்த ஒரு இடத்துல இருந்து தாண்டி வாங்க, அதுக்கு ஒரு அருமையான விஷயத்த கையில எடுத்துருக்கீங்க. படிப்பு
4: படிப்பு,
3: வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் நித்யா.
3: நித்யா, என்ன படிக்கிறீங்க?
5: செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ் பண்ணுங்க.
3: சரிங்க, என்ன பண்றீங்க அதை தாண்டி?
5: காலையில வந்து ஒரு ஸ்பெஷல் சைடுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன் காலையில.

0: ஈவினிங் காலேஜ் வரேன்.
1: ஈவினிங் காலேஜ், சரிங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி தான் சொல்லுங்க, யார் யாரு?
0: வீட்டுல வந்து நானு, அம்மா, தம்பி. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அதை தாண்டிதான் இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். தம்பி வேலைக்கு போய் தான் என்னை படிக்க
1: வைக்கிறான். தம்பி என்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு?
0: தம்பி 10th.
1: அவரையும் நீங்க படிக்க வச்சிருங்க, மலையர் கல்லூரி எல்லாம் இருக்கு, அவரையும் இனி படிக்க வச்சிருவீங்க நீங்க.
0: ஓகே,
1: சரிங்க. என்ன சொல்ல போறீங்க, உங்களோட தனித்திறமை?
0: நான் வந்து பிரைன் கேம், நம்ம வந்து இப்ப எல்லாம் போன்ல பார்த்தா கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப வந்து மைண்ட் கேம் வந்து யாருமே விளையாடுறது கிடையாது, அதனால அந்த மைண்ட் கேம் எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாண்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். போனே எப்பயுமே பாக்காம விளையாண்டுலாங்கன்னா கொஞ்சம் நமக்கும் பிரெயின் எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும்.
1: நீங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் யாரு ஸ்பெஷல், யாரு நார்மல், யாரு அப்நார்மல் தெரியும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க எவ்வளவு யோசிப்பீங்க. இவங்களை போய் ஏன் இப்படி சொல்றாங்க, நம்ம தெளிவா இருக்கவங்க கூட இவ்வளவு தப்பு
0: இருக்கவங்க மட்டும்தான், தெளிவா இருக்கவங்க தான் இப்ப வந்து ஹைப்பரா இருப்பாங்க. அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, நம்ம சொல்லாம அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. பேச மட்டும்தான் தெரியாது, மித்தபடி அவங்க எல்லாமே ஓகே.
1: அவங்களுக்கு நீங்க ஒரு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு குணமும் நல்ல இறக்க குணமும் தெரியுது. உங்களோட சேவை சிறக்க வாழ்த்துக்கள், நல்லா படிங்க, உங்களுக்கு உங்க விருப்பப்பட்டபடியே எல்லாமே நடக்கும். வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சசிகிரா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
2: நானும் செகண்ட் இயர் வந்து எம்ஏ இங்கிலீஷ்
1: எம்ஏ இங்கிலீஷ்
2: சொல்லுங்க. மார்னிங் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அருமை.
2: ஏஜ் ஹேண்டில் பண்ணி இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்.
1: மாணவராகவும் ஒரே நேரத்தில் ஆசிரியராகவும் எப்படி இருக்கு?
2: இங்க வந்து நான் ஸ்டூடண்ட், இங்க மேம் சார் இருக்கலாம், அங்க பண்ண டீச்சர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்றேன். நிறைய ஹெல்ப், நிறைய சப்போர்ட் எங்களுக்கு.
1: நிறைய
2: விஷயம் வந்து வில்லேஜுக்கு வந்து பண்றாங்க. அதுல ஒரு பர்சன் மட்டும் என்ன சொல்றான்னா, இவன் ரொம்ப கெட்டவரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் சொல்றான். பக்கத்துல இருக்க எல்லா வில்லேஜுக்கும் போய் சொல்றான். ஒன் டைம் வந்து உடம்பு சரியாம போயிருது, அந்த சாமியார் தான் வந்து ஹெல்ப் பண்றாரு, கியூர் பண்ணிடுறாரு. அப்ப வந்து ரொம்ப அழுகுறான், சொல்றான் அவர்கிட்டையும், நான் உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு. அவர் வந்து இத எதுவுமே பெருசா எடுத்துக்கல, நான் ஒன்னு சொல்றேன், அதை நீ செய்யின்னு மட்டும் சொல்றாரு. ஓகேன்ட்டு ஒரு பேக் ஃபுல்லா காட்டன் கொடுத்துறாரு. நீ எங்கெல்லாம் போன் நினைக்கிறோம் அங்கெல்லாம் போய் இதை போட்டுட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா உடனே செஞ்சிடறான், போட்டுட்டு வந்து சொல்லிடுறான், நீங்க சொன்ன உடனே செஞ்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ போட்டதை கண்டு வந்து கொடுத்துரு என்கிட்ட அதே மாதிரி அப்படின்னு. அவன் யோசிக்கிறான், நான் போட்டது காட்டனு, அது எங்க போயிருக்குன்னே தெரியாது, ஆனா இது வந்து கொண்டு வர முடியும்னு கேக்குறான். அது மாதிரி நீ சொல்ற வேர்ட்ஸும், நம்ம என்ன சொல்றோமோ, என்ன சொல்றோம் மத்தவங்களுக்கு, அதை வந்து கரெக்டா சொல்லணும். ஒன்ஸ் நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா அது அவ்வளவுதான் அப்படின்னு அவருக்கு வந்து உணர்த்துறாரு. ஸோ நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்றோம், அதை வந்து கரெக்டான வேலை யூஸ் பண்ணணும். இப்ப இருக்க டைம்ல நிறைய வந்து பேட் கமெண்ட்ஸ் ஆகட்டும், பேட் ரீல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வருது, நம்ம அப்படியே நம்பிடுறோம். ஸோ நம்ம ஒரு பர்சனா பண்ணும்போது அதை கரெக்டா பண்ணணும், அவ்வளவுதான்.
1: சொன்ன வார்த்தையை காத்துல இருந்து அழிக்க முடியாது. நாங்க வானொலியில இருக்கோம் இல்லையா, எங்களுக்கே பொருந்தக்கூடிய, எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒண்ணு, நேரலை நிகழ்ச்சியில தவறாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலும் திரும்ப எடுக்க முடியாது, காத்துல போனது போனதுதான். அதான் நாங்க எல்லாமே நல்ல ஒரு ஸ்டோரி. நன்றி, வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார், கே சுஜித்ரா என்னோட பேரு. ஈவினிங் காலேஜ்ல எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சேன்.
1: என்ன பண்றீங்க அதை தாண்டி?
3: ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன், கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
1: சரிங்க,
3: ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: சரி, உங்க வீட்டுல இருக்கவங்க பத்தி எல்லாம் சொல்லுங்க.
3: வீட்டுல ஹஸ்பண்ட், ஒரு பையன், ஒரு பொண்ணு.
1: அவங்க என்ன பண்றாங்க?
3: தம்பி தேர்ட் இயர் காலேஜ் படிக்கிறான், லா காலேஜ் சேலம்ல. பாப்பா ஃபர்ஸ்ட் இயர் ஈரோடு, பிஃபார்ம் படிக்கிறான். நான் ஈவினிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்,
1: முதலாம் ஆண்டு. நீங்க அம்மா முதலாம் ஆண்டு, அவங்க தேர்ட் இயர்.
3: நான் பண்றது பிஜி,
1: நீங்க
3: தம்பி பண்றது யூஜி.
1: பரவாயில்ல, அப்ப நீங்க தான் சீனியர். சரிங்க, என்ன உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க வீட்டுல எல்லாம்? எப்படி
3: வீட்டுல எல்லாமே நீங்க காலேஜ் போய் பண்ணுங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, பட் நானா தான் பண்றேன்.
1: சரிங்க, என்ன வாங்கணும் ஆசை?
3: நான் அடுத்து வந்து பிஎடோ இல்ல நெட் எக்ஸாம் எழுதி காலேஜுக்காவது ஸ்கூலுக்காவது கண்டிப்பா டீச்சர் ஆயிரணும், அதான் சார் என்னோட
1: எய்மே.
3: பிகாம் முடிச்சது 2003 சார், இப்ப எம்காம் பண்றது 2026, 23 இயர்ஸ் கேப்.
1: வருடம் ஒரு தடையல்ல,
3: வருடம் எப்பயுமே தடையில்லைங்க சார்.
1: வருடமும் தடையல்ல, வயதும் தடையல்ல.
3: வாழ்க்கைக்கு எதுவுமே தடைன்னு நினைச்சா தடைங்க சார், தடை இல்லன்னு நினைச்சா எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் தடையே கிடையாதுங்க சார், அதை நம்ம எடுத்துக்கறது பொறுத்து.
1: அருமைமா, நல்ல ஒரு என்ன சொல்ல போறீங்க?
3: ஒரு சின்ன கவிதைங்க சார்,
1: சொல்லுங்க.
3: சுமைகளை கண்டு தூண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் நண்பா. அப்பா, அப்பா பத்தியே கவிதை. அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம்.

0: இருக்கும் வயதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள நினைக்கும் போது அது கிடைப்பதில்லை. வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். சின்ன
1: கவிதை.
0: காதல் கவிதை. காதல் கனையை ஏன் தொடுத்தாய்? உன் கண்ணில் ஏனியனை திரையெடுத்தாய். இதயம் இரண்டென கூறிவிட்டாய். இயற்கை அன்னையை மீறிவிட்டாய். வழக்கத்தை நீ மாற்றி வைத்தாய். பலப்புறம் இதயம் ஒன்று வைத்தாய். எண்ணில் என்னையே பேச வைத்தாய். உன்னுள் தான் என உரைத்து விட்டாய்.
1: அருமை அருமை வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சபரிமாலதி. நான் செகண்ட் இயர் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: நானும் ஒரு கவிதை தான் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க கேப்போம்.
2: இது வந்து ஒரு
1: கட்டமா சொல்லுங்க.
2: இது வந்து ஒரு கல்லூரி வாழ்க்கையை பற்றியது. காணாமல் போக தயாராக இருக்கும் கடைசி நாட்கள் எல்லாம் கனவில் வந்து எழுப்பியது. விழித்து பார்த்தால் திடீரென இரவாக மாறியது ஒரு பகல். நினைத்து பார்த்த பொழுது என்னுள் தெரிந்தது, இனி வரும் தெரியாத நாட்களில், அதாவது கல்லூரி முடிந்த பின் எங்கே இருப்போம், யாருடனெல்லாம் இருப்போம், எப்படியெல்லாம் இருப்போம் என்ற பல வினாக்கள். நண்பர்களோடு இருந்த நாட்கள் எல்லாம், பேசிய வார்த்தைகள் எல்லாம், செய்த சேட்டைகள் எல்லாம், கற்றுக்கொண்ட காலத்தின் செயல்கள் எல்லாம், கட்டி வைத்த பாட புத்தகங்கள், காற்றோடு பறந்து சென்ற ஞாபகங்களும், கண்முன் ரசித்த கலைகளும், எட்டி பார்த்து கொண்டே என்மேல் சாய்ந்ததும், உண்ணும் போது ஊட்டி விடுவதும், எண்ணும் போதெல்லாம் விரல்களை விடுவதும், இது போன்ற இன்னும் பல பல கசக்கும் இனிமைகள் தான் என் கல்லூரி வாழ்க்கை.
1: இந்த கல்லூரி வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டிட்டு இப்ப இங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த படிப்பை தேர்ந்தெடுத்தீங்க. வாழ்த்துக்கள். உங்க பேரு?
3: என் பேர் சீனிதா. செகண்ட் இயர் பிபிஏ படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு காலேஜ் லைஃப் பத்தி ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்ல போறேன். புத்தகம் சுமந்த கையால் புன்னகை சுமந்த காலம், விலைமதிப்பில்லா நட்பை பெற்று விலகி செல்ல மனமில்லா சுகம், அறிமுகம் இல்லா முகங்கள் எல்லா ஆயுள் வரை மறக்க முடியாத முகவரிகள் ஆனது இந்த கல்லூரி வகுப்பறையில் தான்.
1: வாழ்த்துக்கள். என்ன வாங்கணும்னு ஆசை உங்களுக்கு?
3: நான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
1: அதற்கு ஏற்றார் போல அடுத்தடுத்து இதை கொண்டு படிக்கணும். வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னோட நேம் ஸ்வேதா.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: ஈவினிங் காலேஜ்ல செகண்ட் இயர் பிகாம் சிஏ படிச்சிட்டு இருக்கேன்.
1: சரிங்க. எத்தனை இடைவெளியா? இல்ல 5 இயர்ஸ். அந்த 5 வருடமும் அந்த படிப்பு மீது ஒரு கொண்ட ஆர்வம்.
4: கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பேபிஸ் இருக்காங்க.
1: அதனால
4: அவங்க டேக் கேர் பண்ணிட்டு இப்போ படிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா சப்போர்ட் பண்றாங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாங்க.
1: ஒருத்தவங்க
4: அதுல வந்து ஒரு வித பண்ணுது, வெளியே வந்துட்டோம்னா மழை வரும், வெயில் அடிக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நான் சேக்கியா செக்யூரா உள்ளே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் இன்னொன்னு ட்ரை பண்ணுது, பரவாயில்ல ஆக்சுவலா கஷ்டமா தான் இருக்கும், ட்ரை பண்ணி நான் வெளியே வரேன், வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணுது, ஒன்று ட்ரை பண்ணல. பழங்கள் போகுது, வருஷங்கள் இதுமே அந்த விதை வந்து அழகான ஒரு மரமா வந்து அது மட்டும் சந்தோஷம் இல்லாம நிறைய பேருக்கு சந்தோஷமா வச்சுக்குது. அது மாதிரி நம்ம எஜுகேஷனும் நம்ம படிச்சா அது நமக்கு மட்டும் கிடையாது, என்னோட பேபி சரி சுத்தி சரௌண்டிங்ல எல்லாத்துக்குமே அது ஒரு பெட்டரோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் படிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, படிப்பை கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. என் காலேஜ் சக்சஸ்ஃபுல்லாக நடக்குது, அது எங்களோட டேரக்டர் சார் வந்து அதோட பெரிய ரீசன். இந்த ஈவினிங் காலேஜ் எங்க 32 இயர்ஸ் அது எங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் ஹாப்பி.
1: அருமை வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பிராங்க்லின் வினோத்குமார்.
1: பிராங்க்லின் வினோத்குமார்.
5: நான் இங்கே தான் நான் முதுகலை தமிழ் 2nd ஆண்டு படிக்கிறேன்.
1: சார் என்ன வாங்கணும்னு அடுத்து ஆசை?
5: நான் வந்து ஒரு டீச்சர்ஸ் ஆகணும்னு ஆசை சார்.
1: ஆசிரியர் ஆகணும். தமிழ் ஆசிரியர்.
5: தமிழ் ஆசிரியர்.
1: சரி என்ன சார், எத்தனை ஆண்டுகள் இடைவேளை எதுவும்?
5: ஆக்சுவலாக ஸ்கூலிங் முடிச்சது வந்து 2012 சார்.
1: ஸ்கூலு
5: அடுத்தது ஃபேமிலி சுச்சுவேஷனால வேலைக்கு போண்ட கட்டாயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி 2022 தான் திரும்பியும் யூஜி சேர்ந்தேன். இங்கே தான் ஈவினிங் காலேஜ் தான் யூஜி படித்தேன். இப்போ பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்
1: சார். அருமை. என்ன சொல்ல போறீங்க
5: சார்? ஒரு ஒரு கதை சொல்ல போறேன் சார். அதாவது கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் வந்து எவ்வளோ உயரத்து கொண்டு போகணும்னு பற்றி சொல்ல போகிறேன் சார். நம்மளுக்கு தெரிஞ்சு அலெக்சாண்டர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாவீரன் அலெக்சாண்டர். அவரு ஒரு பட்டத்து இளவரசராக இருந்தாரும் அவர் கீழ்படிதனால இந்த உலகத்துக்கே பெரிய ஒரு இன்ஸ்பிரேன் ஆயிருக்காரு. எப்படின்னா அவருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அவர் வந்து அவரோட சக மாணாக்கர்களோட வந்து ஒரு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னன்னா ஒரு குளிர்ந்த ஒரு குளத்துல நிறைய முதலைகள் இருக்கு, அந்த குளத்துல போய் எல்லாரும் போய் நில்லுங்கன்ட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இது எல்லா பேரும் பயந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அலெக்சாண்டர் மட்டும் அவர் பட்டத்து இளவரசர் இருந்தாரும் அவர் போய் தைரியமா அவர் ஆசிரியர் சொன்னதுக்காக கீழ்ப்படிந்து நின்னார். அதனால அவருக்கு என்ன

0: கிடைச்சிச்சுன்னா இந்த உலகத்தையே வென்ற அளவுக்கு ஒரு வலிமை கிடைச்சிச்சு. எதனால? கீழ்படினால, ஆசையை கீழ்படினால. அதனால நம்மளும் கீழ்படுறதுனால தான் நம்மளும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு.
1: அருமை அருமை அருமை சொல்லுங்க.
2: இந்த நம்மளோட இதை அழைப்பை ஏற்று வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினா, மாலை நேர கல்லூரி திண்டுக்கல் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் நம்ம ஃபேக்கல்ட்டி சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றினா. கடைசியா ஒரு திருக்குறளோட முடிச்சிருக்கேன்
1: சொல்லுங்க.
2: தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மேயொருத்த கூடிதரும். இதுக்கான அர்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அதுக்கான உழைக்கிறவங்களுக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றியா.
1: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் கூட இன்னொரு பிள்ளை பொழுது.
3: கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: மணி முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: வணக்கம் நேர்களை. கொடைப்பண்பில் 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியானது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மாலை நேர கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்தாங்க. இப்ப பேராசிரியர்களும் இருக்காங்க. அதாவது பெரியகுளம் கல்லூரியினுடைய பேராசிரியர் இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: பழனிசாமி என்ற தமிழ் துறை பேராசிரியராக இருக்கிறேன்.
1: மாலை நேர கல்லூரி மாணவர்கள் எப்படி ஆர்வமா படிக்கிறாங்க சொல்லுங்க.
2: மாலை நேரக்கு அதாவது நான் ரெகுலர் கல்லூரியிலையும் வேலை பாக்குறேன். இருந்தாலும் மாலை நேர கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பல மன சுமைகளும் சுமந்துட்டு வந்து தனியா வந்து அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு இந்த கல்லூரிகளில் வந்து படிக்கிறாங்க. எங்களுடைய பெரியகுளம் ஈவினிங் மாலை நேர கல்லூரியிலுடைய இயக்குனர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு கோடை எஃப்எம்ல பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. இருந்தாலும் எங்களுடைய கல்லூரியில் வந்து இருக்கக்கூடிய கோர்சஸில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பல்வேறு இங்கே படிச்சுட்டு பல்வேறு பணிகள் வந்து இருக்கிறாங்க.
1: சரி, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ இயக்குனர் அவர்கள் இருக்காரு பழனி கல்லூரியினுடைய. வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
1: உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
3: டாக்டர் ஆர் தயாளகிருஷ்ணன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஈவினிங் காலேஜ் பழனி டைரக்டர் நான் பேசுகிறேன். நம்ம காலேஜில் ஈவினிங் பேருக்கு என்ன நினப்பாங்க அப்படின்னா ரெகுலர் காலேஜுக்கும் ஈவினிங் காலேஜுக்கு என்ன வித்தியாசம் நினைப்பாங்க. ஈவினிங் காலேஜுங்கிறது வந்து ஒரு ரெகுலர் காலேஜ் தான். ரெகுலர் காலேஜில் மாணவர்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே ஈவினிங் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதே மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து உதவிகளுமே ஈவினிங் காலேஜில் கிடைக்குது. அதே மாதிரி இந்த லேப்டாப் இருக்கு பார்த்தீங்களா, லேப்டாப் நம்ம மாணவர்களுக்கு ஈவினிங் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிடைக்குது. அதனால எல்லாரும் ஈவினிங் காலேஜ் படிக்க முடியாதவங்க மாநகர கல்லூரியிலிருந்து படிக்க முடியுங்கிறவங்க எல்லாம் மாநகர கல்லூரியில சேர்ந்து எல்லா பயனும் அடையலாம்ங்கிறது என்னோட
1: கல்லூரி நேரம் மட்டும்தான் மாலையை தவிர மற்றபடி ரெகுலர் காலேஜ்
3: எல்லாமே ரெகுலர் சார். ரெகுலர் எக்ஸாம் எல்லாம் வந்து ஒரு காலேஜ் ரெகுலர் காலேஜ் என்ன டைத்துல நடக்குதோ அதே டைத்துல நமக்கு எக்ஸாம் நடக்கும். கல்லூரி வகுப்புல மட்டும்தான் மாலையில நடக்கும்.
1: அருமை சார். நிறைய கேட்டிருப்பாங்க, அவங்களும் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து பயன்படுவாங்க. இப்ப திண்டுக்கல் கல்லூரியினுடைய இயக்குனர் இருக்காரு. வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: டாக்டர் மேகராஜன், திண்டுக்கல் மாநகர கல்லூரி இயக்குனரா இருக்கேன். ஸோ மாணவர்களுக்கு வந்து இந்த மாலை நேர கல்லூரிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அதாவது நிறைய மாணவர்களும் சரி, இப்போ பேசுகிறவங்க மாணவர்களே மாணவி நிறைய சொல்லியிருப்பாங்க,

0: நான் படிச்சு படிக்கணும் ஆசைப்பட்டேன், ஆனா கல்யாணம் ஆயிடுது, குடும்ப சூழ்நிலை காலமா, இல்ல நான் வேலைக்கு போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தர்றதா இந்த மாலைநேர கல்லூரி இருக்கு. இதுல வந்து எல்லா கோர்ஸுமே ஆஃபர் பண்றோம். அதனால இது வந்து இந்த பட்டை படிப்பானது ரெகுலர் காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆனதுதான், அதுதான் அது. அதனால மாணவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த மாலைநேர கல்லூரிடைய இதை வந்து பயன்படுத்தி மாலை கேட்டுக்கொள்கிறோம்.
1: அருமை சார், நிறைய பேரு படிக்கணும்னு ஆசையில இருப்பாங்க, வருடம் தடையல்ல, வயதும் தடையல்ல, வாய்ப்புகள் இருக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடைப்பந்தலை 100.5 இந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியானது திண்டுக்கல்ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய மாலை நேர கல்லூரி வளாகத்திலிருந்துதான் வளம் வந்தது. மாலை நேர கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சிறப்பா பங்கேற்றாங்க. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேயர்களே.

கோடிப்பன்மலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி வர இருக்கிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மோங்கரால் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமாவும், மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேலும் பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லிவிங்கிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7

மற்ற ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் மகளிர் நேரம்.
0: இனிய வணக்கம் சகோதரிகளே, மங்கையரின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இது மகளிர் நேரம். அன்பை விதைத்து, ஆதரவை வளர்த்து, கனவுகளை சுமந்து, தடைகளை தாண்டி, தன் வாழ்க்கையை மட்டுமல்ல தன் சுற்றியுள்ள உறவுகளையும் தன் அன்பால் அரவணைத்து அக்கறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மங்கையரை வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகியாக இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சகோதரிகள் கிட்ட ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போறோம். ஒன்னு சொலவடை, இன்னொன்னு ஆனா ஆவண்ணா. சொலவடை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான், மாத்தி சொல்ற பழமொழிய நீங்க சரியா சொல்லணும். இன்னொன்னு ஆனா ஆவண்ணா அப்படின்னா ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிற பல வார்த்தைகளை சொல்லலாம். உதாரணம் சொல்லணும்னா, ஐ என்ற எழுத்தை நான் சொன்னா அதுல இருந்து ஐவர், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐயம், ஐந்து அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். என்ன சகோதரிகளே, விளையாடலாமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக உள்ளங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து சகோதரிகளும் வரலாம். 24, 24, 26 மற்றும் 24, 24, 29 கொடைக்கானலை முன் இணைப்பிற்கு 0-45-42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டில இருந்து தேவி பேசுறேன்.
0: தேவிமா, விளையாட ரெடியா?
4: ரெடி மேடம்.
0: சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கின்.
4: சுற்றம் இல்லை
0: குற்றம் பார்க்கின்.
4: குற்றம் பார்க்கின்.

0: ரொம்ப சுலபமான பழமொழி என்ன?
1: ஆமா, குற்றம் குற்றம் இல்லை குற்றம் பார்.
0: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: நன்றி மேடம்.
0: வாங்க, வணக்கம். அடுத்த சகோதரி வந்தாச்சு.
2: வணக்கம்மா.
3: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
3: தேனி மாவட்டம் சின்னமூர் சொக்கநாகத்துல இருந்து பவுன்தாய் பேசுறீங்க மேடம்.
0: பவுன்தாய் அம்மா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும்.
3: நன்றிங்க மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான விளையாட்டு வந்து ஆனா ஆவண்ணா. பா நெடில்.
3: பாவம். பால். பாட்டி. பார்வை. பாவை. பாருக்குள்.
0: அப்புறம் நிறைய இருக்கு, பாத்திரம், பாடம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். ஆமாம்மா, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, நிறையவும் சொல்லியிருக்கீங்க, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். நேரம் 12:07 ஆயிடுச்சு.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
4: மதுரை மாவட்டம் முசலம்பட்டியிலிருந்து கௌசல்யா.
0: கௌசல்யாம்மா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிலையத்தில்
0: எல்லாருமே நல்லா இருக்கோம்.
4: சரி மேம், விளையாடலாம் மேம்.
0: ஆ, விளையாடலாம். குருத்தோலை சிரித்ததாம் பழுத்த ஓலையை பார்த்து. நடந்தாலும் ஒரு பழமொழி, சிரிச்சாலும் ஒரு பழமொழி, சாப்பிட்டாலும் ஒரு பழமொழின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் பழமொழி இல்லாம அந்த காலம் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அருமையான காலங்கள் அது. நன்றிங்கம்மா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
5: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
11: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. இது மகளிர் நேரம். இன்று ஆட்ட நாயகியாக நிகழ்ச்சியில் வரும் அன்பு சகோதரியார், வாங்க. வணக்கம்.
12: வணக்கம்ப்பா. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில இருந்து சாந்தி முத்துமாணிக்கம் பேசுறேன்ப்பா.
11: நல்லா இருக்கீங்களாங்கம்மா?
12: வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன்ப்பா,
11: நன்றிங்கம்மா. உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா? ஆனா அவன் விளையாட்டுல
12: சொல்லுங்கம்மா.
11: ஞா,
12: ஞாவுல வந்து நம்ம சொல்லணுமா?
11: ஆமா.
12: ஞானம், ஞாயிறு,
11: வேற என்ன சொல்லலாம்?
12: ஞானம், ஞாயிறு,
11: ஒரு பேர் சொல்லலாம்.
12: பேர் சொல்றா ஞான குழந்தை. ஞான குழந்தை சொல்லலாம்ல?
11: சொல்லலாங்கம்மா. ஞாபகம்,

0: ரொம்ப ஒரு
1: நிறைய வார்த்தைகள் இல்லாத ஒரு எழுத்து. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. வாங்க வணக்கம். நேரம் 12:17 ஆயிடுச்சு. பேர் சொல்லுங்கம்மா. நெருப்பை அணைக்கும் ஆனாலும் வெந்நீர் தண்ணீர். நெருப்பை அணைக்கும் ஆனாலும் வெந்நீர் தண்ணீர். நெருப்பை அணைக்கும் ஆனாலும் வெந்நீர் தண்ணீர்.
0: தண்ணீர் நெருப்பை அணைக்கும் ஆனாலும்
1: இல்லைங்களே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். தண்ணீர் ஓகே, முதல்ல தண்ணீர் வரும், அடுத்து என்ன வரும்?
0: தண்ணீர் நெருப்பை அணைக்கும் ஆனாலும் வெந்நீர்.
1: இல்லைங்களே. நன்றிங்கம்மா முயற்சி செஞ்சதுக்கு. வாங்க வணக்கம். வந்தாச்சு, பேர் சொல்லுங்கம்மா.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் தேனி மாவட்டம் சம்பம் சர்மிளா அன்பழகி பேசுகிறேன்.
1: தேனி மாவட்டம் பேர்மா?
2: சர்மிளா அன்பழகி.
1: சர்மிளா?
2: ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா. ஏங்கம்மா சோகமாக பேசுகிறீங்க, பசி வந்துருச்சா?
2: இல்லைங்க மேடம், ஃபீவர் ஆரம்பிச்சு.
1: சே, எப்படி ஒரு பண்பலை மேலே உங்களுக்கு பாசம். காய்ச்சல் அடித்தாலும் பரவாயில்ல, மகளிர் நேரத்தில் பேசியே ஆவேன்னு வந்திருக்கீங்க.
2: ஆமாங்க.
1: சரிங்கம்மா. நெருப்பை அணைக்கும் ஆனாலும் வெந்நீர் தண்ணீர், அந்த பழமலையை மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க, உங்களுக்கு காய்ச்சலும் சரியாயிடும்மா சந்தோஷத்தில்.
2: நெருப்பை அணைக்கும்
1: ஆனாலும் வெந்நீர் தண்ணீர்.
2: வெந்நீர் தண்ணீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும்.
1: கரெக்ட் தான், இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட் ரெண்டு தான் மட்டும் மாற்றி போடுங்க. நெருப்பை அணைக்கும் ஆனாலும் வெந்நீர் தண்ணீர்.
2: தண்ணீர் நெருப்பை அணைக்கும்.
1: இல்லைங்களே,
2: நெருப்பை அணைக்கும்.
1: அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தையை போட்டுருங்க. உங்களுக்கு காய்ச்சல் சரியாகணுமா வேண்டாமா? கண்டிப்பா 12:20 உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிருமா, ஏன்னா இந்த பழமொழியை நீங்க சொல்லிடுவீங்க, சந்தோஷத்துல உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிரும். நெருப்பை அணைக்கும் ஆனாலும் வெந்நீர் தண்ணீர். அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருங்க.
2: வெந்நீர் தண்ணீர் நெருப்பை அணைக்கும் ஆனாலும்.
1: கொஞ்சம் யோசிங்களே, நான் சொன்னதை அப்படியே பின்னாடி இருந்து சொன்னீங்கனாவே போதுமா?
2: வெந்நீர் தண்ணீர் நெருப்பை அணைக்கும்.
1: அது எப்படி வரும்? கடைசியா ஆனாலுமா வரும்? தண்ணீர் வந்து வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அவ்வளவுதான், சூப்பர்மா, அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ க ஃப்ரீ.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்தேகளே. பொதுவாக வந்து மக்கள் மத்தியில் என்ன டவுட் இருக்கு அப்படின்னா வந்து இப்போ பயமும் ஏற்படுது. ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி நடந்து போயிட்டே இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, வாக்கிங் போகிறப்ப மாரடைப்பு மாதிரி வந்துருச்சு, ஜிம்மில் வந்து உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மாரடைப்பு வந்துருச்சு இறந்து போயிட்டாங்க, அதனால பயமாக இருக்குது. இப்போ பயிற்சி பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வருதா, ஜிம்முக்கு போகலாமா இல்லை வந்து வாக்கிங் போகலாமா, பயமாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இந்த வாக்கிங்னால் வந்து மாரடைப்பு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மாரடைப்பு வர்றதுக்கான அறிகுறிகள் இருந்திருக்கும், அவங்க சரியாக கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. இதில் முக்கியமான பேர் யாருன்னா சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த வழிகள் தெரியாதனால அவங்க வந்து சில நேரங்களில் இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வாக்கிங் பெஸ்ட்டா இல்லை ஜிம்முக்கு போகிற பெஸ்ட்னா இது இண்டிவிஜுவல் தான், உங்களுடைய டைமிங், உங்களுடைய உடம்பு வாகு, நீங்கள் வந்து உங்களோட வயது இதெல்லாம் சார்ந்து தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வாக்கிங் வந்து எல்லோரும் வந்து முயற்சி பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. நாங்கள் நார்மலாகவே சொல்கிறது ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்க, ஒரு ஆவரேஜ் ஏஜில் இருக்காங்க, அவங்க வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் 20 நிமிஷம்லேருந்து ஆரம்பிங்க நீங்கள். அப்புறம் அணியாக மினிமம் வந்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் வந்து டெய்லி வந்து நல்ல கையை வீசி ஒரு மணி நேரம் வாக் பண்ணுங்கள். அந்த வாக் பண்ணுறப்ப இன்னொரு க்வெஸ்சன் வருதுன்னா எந்த நேரம் சார் பெஸ்ட்னு கேட்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ந்தது தான். உங்களுக்கு எந்த டைம் வந்து ரெகுலராக பண்ண முடியுமோ, உங்களுக்கு எந்த டைம் ரெகுலராக பண்ண முடியுமோ அந்த டைத்தில் பண்ணுங்கள். டைம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் எது பெஸ்ட்டுனா அப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா காலையில் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். காலையில் வந்து வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது நான் சொல்வேன். பட் உங்களுக்கு எனக்கு ஈவினிங் தான் சார் டைம் கிடைக்குது, நான் ஈவினிங் வாக்கிங் போகலாமா, கண்டிப்பாக போகலாம், எந்த தவறும் ஒன்றும் கிடையாது. இந்த வாக்கிங் போயிட்டுருக்கோம் சார், முன்னாடி இருந்து போகிற டிஸ்டன்ஸ் நான் போயிட்டுருந்தேன், எனக்கு வந்து முன்னாடி வந்து நான் வந்து 1 கிலோமீட்டர் போனப்போ எனக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்கா, இப்போ நான் வந்து 1/2 கிலோமீட்டர் போனாவே எனக்கு வந்து ஒரு மூச்சு வாங்குது, ஒரு நெஞ்சு எரிச்சல் வருது, தொண்டை வலி வருது, கழுத்து வலி வருதுன்னா கண்டிப்பாக இருதயத்துக்கான அறிகுறியாக இருக்கும், நீங்கள் உடனே போய் இருதய டாக்டர் போய் பார்த்துடணும். சார் ஜிம்முக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னா ஜிம்மில் பொறுத்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஜிம்மு போகிறப்ப என்ன போகணும் அப்படின்னா வந்து இதுவும் கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவலைஸ், ஒரு சின்ன வயசுக்காரங்க பார்த்தீங்கன்னா போகிறத தவிருங்க. ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக போகாதீங்க. இந்த காலகட்டங்கள் நீங்கள் வளர்கிற காலகட்டங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தேவையில்லை. இப்போ வந்து படிக்கிற வேலைகளை பாருங்கள், ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அதுவும் ஒரு நல்ல ட்ரெயினர் மூலமாக ஒரு ப்ராப்பராக ஆரம்பிங்க. எந்த ஜிம்மை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற மெதுவாக தான் ஆரம்பிக்கணும். இந்த ஜிம்மு போகிறவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா இவங்க மற்றவங்களும் கம்பேர் பண்ணி அந்த உடல் தசை நார்களை வந்து இறுக்கம் வைக்கிறதுக்காக என்னென்ன வழிகள், எளிமையான வழிகள், வேகமான வழிகள் எது இருக்கோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிகம் நேரம் அதில் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆயிருது அப்படின்னா சில நேரங்களில் எப்படி வந்து அந்த நமக்கு வந்து கையில் இருக்கிற தசை நரம்புகள் வந்து நல்ல வீக்கமாக தெரியுதோ அதே மாதிரி தொடர்ந்து அதிக நேரங்கள் பண்ணுற சில பேருக்கு என்ன ஆகுனா இருதயத்தில் இருக்க தசை நார்கள் வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வீங்கி என்ன ஆகுனா அவங்க வந்து சில நேரங்களில் நார்மலை காட்டிலும் அதிகமான வந்து வெயிட் தூக்குறப்ப இருதயத்துலேருந்து வர்ற ரத்த குழாயில் வந்து இருதயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்குலர்னு சொல்லுவாங்க, இடது பக்கத்தில் வந்து இருதயத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா 4 அறைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வலது பக்கம் இருக்கும், மேல் பக்கம் கீழ் பக்கம் இருக்கும். அதில் வந்து இடது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா பக்கத்துக்கும் ரத்தம் வரும், அந்த வெளிப்படுற வகரத்தில் வந்து அடைச்சிக்கிறோம். அப்போ இருதயத்துலேருந்து மற்ற உள் உறுப்புகளுக்கு வந்து ரத்தம் வராத பையனா உயிருக்கு வர்றதுக்கு உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது வந்து எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது. இதுவே பார்த்தீங்கன்னா அதிகம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பட் அவங்களுடைய உடற்பயிற்சி அந்த ட்ரெயினருடைய ஆலோசனை இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.

0: அது மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு லைட்டாக ஒரு கிடினஸ் ஆகுது, ஒரு மாதிரி நடந்த மூச்சு வாங்குதுன்னா கண்டிப்பாக வந்து இருதய டாக்டரை பார்த்து தேவைப்பட்ட இருதய ஸ்கேன் பண்ணிவிட்டு இருதயத்தில் எதுவும் பிரச்சனைகள் இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம். பட் வந்து ஜிம்மை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லணும், அதிகம் நேரம் செய்கிறது வேகமான முறையில் வேகமாக நம்ம ஒரு இடத்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ப்ளஸ் மற்றவங்கள கம்பேர் பண்ணி செய்கிறப்ப சில நேரங்கள் ஆபத்து வரும். இண்டிவிஜுவலைசம், உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மெது மெதுவாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமா கூட எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
8: வழங்கிய மகளிர் நேரம்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
5: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மங்கையரின் மகிழ்வான பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம். திருவாசில இருந்து அமுதா.
0: அமுதாமா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். ஆனா அவண்ணா விளையாடலாமா?
1: ஆ சரிங்க மேம்.
0: கோ நெடில்
1: புரியல மேம்.
0: கோ நம்ம கோடை பண்பல இருக்குல்ல?
1: ஆமா மேம்.
0: அந்த கோ அப்படின்ற எழுத்துல தான் நீங்க வார்த்தைகளை சொல்லணும்.
1: சரிங்க மேம்.
0: சொல்லுங்க.
1: கோடை, கோளை, கோவில், கோபுரம், கோபம், கோவர்த்தனன்.
0: சூப்பர்மா, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க. நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. வாங்க. வணக்கம்.
2: இனிய நண்பர்கள் வணக்கம் மேடம்.
0: வணக்கங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா.
2: சிவகங்கை மாவட்டம்.

0: கோவர்த்தனன்.
1: ஆ,
0: கோலங்கள்.
1: சூப்பர்மா, ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. வாங்க, வணக்கம்.
2: இனிய நண்பர்கள் வணக்கம் மேடம்.
1: வணக்கங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா.
2: எங்களுக்கு
1: ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினது. பழமொழி
2: ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மேடம்.
1: இன்னைக்கா?
2: தங்கைக்கு மேடம்.
1: தங்கையோட பேரு?
2: புவனேஸ்வரி மேடம்.
1: புவனேஸ்வரி அம்மாவுக்கு கோடைப்பண்பலை சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிரலாம்.
2: நன்றி மேடம்.
1: சரிங்கம்மா, சொல்லவடை சொல்லலாமா?
2: நான் சொல்லுங்க மேடம்.
1: பங்கம் ஒன்றும் வராது, அங்கம் நோக உழைத்தால்.
2: திருப்பி சொல்லுங்க மேடம்.
1: பங்கம் ஒன்றும் வராது, அங்கம் நோக உழைத்தால்.
2: அங்கம் நோக உழைத்தால் பங்கம் ஒன்றும் வராது.
1: எப்படிங்கம்மா, சூப்பரா சொல்லிட்டீங்களே, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. வாங்க, வணக்கம். நேரம் 12:39 ஆயிடுச்சு.
3: ஹலோ,
1: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம் ஏ தரக்குடி.
1: நல்லா இருக்கீங்களாங்கம்மா?
3: ஆ, நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோம். ஆனா அவண்ணா விளையாண்டுலாமா?
3: ஆ, விளையாண்டுலாம் சார்.
1: தீ.
3: தீயா?
1: தீ தீ.
3: தீயா? தீயா.
1: தீ நெருப்பு இருக்குல்ல, அந்த தீ. சொல்லுங்க.
3: நெடிலா குடிலாக்கா?
1: நெடில்.
3: என் தங்கச்சி பேர் அந்த எழுத்து இருக்கா, சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
3: தீபன்.
1: ஓ சூப்பர். அப்புறம்
3: அப்புறம் நெருப்பு.
1: நெருப்பு எப்படி வரும்? அதுக்கு தீ சொல்லலாம்.
3: தீ.
1: அப்புறம் தீய உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம்?
3: என்னது?
1: நெருப்பு உண்டாக்குறதுக்கு ஒன்று செய்வோமே.
3: தீபம்.
1: ஆ சரி.
3: தீப்பட்டி.
1: ம்.
3: தீபாவளி.
1: ம். அதான், என்னடா தீபாவளியை மறந்துட்டீங்களேன்னு யோசிச்சேன். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்?
3: அப்புறம்
1: தீயணைப்பான் கூட இருக்கு.
3: தீயணைப்பு.
1: ம்.
4: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை

0: செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. இது மகளிர் நேரம். இன்று ஆட்ட நாயகியாக இணைப்பில் காத்திருக்கும் அன்பு சகோதரியாரு, வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சுந்தரி மேடம்.
3: சுந்தரி?
4: ஆமா மேடம்.
3: எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க?
4: புதுக்கோட்டை மாவட்டம்.
3: கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவீங்களாங்கம்மா? பசி நேரத்துல ஏங்கம்மா நீங்க வேற பேசிட்டே இருக்கீங்க? தெரியுது தெரியுது உங்களுக்கு பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. சரி, சீக்கிரமா முடிச்சிடலாம். சொலவடை
4: சொல்லுங்க மேம்.
3: அடைமழைக்கு அச்சாரம் அந்தி ஈசல் பூத்தால்.
4: அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம்.
3: அவ்வளவுதாங்கம்மா. வாங்கம்மா போய் சாப்பிடலாம். நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5. இப்பொழுது நாம் கேட்கலாம்
1: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹேஸ் இட், வி ஹேவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாலியல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தைய காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறது கட்டாயமே இல்லை. வீட்டில் தான் வந்து வாக்குமூலத்தை காவல்துறையினர் பதிவு செய்யணும், எவ்வளவு கவனமாக பதிவு செய்யணுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சில சமயத்தில் பாலியல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படலாம். அந்த நேரத்தில் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துட்டு அந்த ஆதாரத்தோடு தான் மருத்துவமனைக்கு போகணுமா அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வரும். இந்த பட்ட வழக்குகளில் கட்டாயமாக காவல்துறைக்கு தான் முதல்ல போகணுங்கிறது கட்டாயமே கிடையாது. மருத்துவமனைக்கு நீங்கள் போனாலும் மருத்துவர்கள் உங்ககிட்ட முதல் தகவல் அறிக்கை இருக்கா, அது பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்லாம் யாருமே கேட்க முடியாது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது மருத்துவ பரிசோதனைக்கு கட்டாயமே கிடையாது. ஏன்னா மருத்துவ பரிசோதனைங்கிறது குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு நடைமுறை மட்டும் கிடையாது. அது ஒரு குழந்தையினுடைய உடல், மனம், அதனுடைய எதிர்காலம் மூன்றையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணுன்னா உடனடியாக போயிடணும். அதோடையும் இல்லை, நீங்கள் வந்து குழந்தைய குளிக்க வைக்கக்கூடாது, குழந்தையினுடைய உடைகளை மாற்றக்கூடாது. அது ரெண்டும் நீங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உடல் சிகிச்சை போலவே மனசுக்கும் அந்த குழந்தைக்கு சிகிச்சை தேவைப்படும். குழந்தை அமைதியாக இருக்கிறதுனால அது பாதிக்கப்படலை அப்படி கூட நம்ம நினச்சிடக்கூடாது. பயத்தின் காரணமாகவோ, குற்ற உணர்வின் காரணமாகவோ, கோபம், கவனக்குறைவு, இந்த எந்த காரணத்துக்காகவும் அது வந்து அந்த குழந்தை அமைதியாக இருக்கலாம். அதனால் தேவையான மனநல ஆலோசனை வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த குழந்தைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பொதுவாக என்னென்னா, மருத்துவம் சட்டம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் ஒரு வழக்கு நடக்குதுன்னா மருத்துவர்கள் என்ன கேட்பாங்களோ அதை வந்து பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. அந்த விவரத்தெல்லாம் மருத்துவர்கள் வந்து பதிவு செய்வாங்க. ஆனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு சிறு குழந்தையினுடைய நிலைமை அப்படி கிடையாது. ஒரு குழந்தைக்கு நடந்ததை முழுமையாக சொல்ல தெரியாமல் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் அந்த உடல் உறுப்பினுடைய பெயரை கூட குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழந்தைகளை வச்சுக்கிட்டு பேச மாட்டோம். அதனால் பாலியல் உறுப்பினுடைய பெயர் கூட குழந்தைக்கு தெரியாது. அப்படி குழந்தைக்கு சொல்லலை, குழந்தைக்கு தெரியல அப்படின்னு மருத்துவர்கள் நிறுத்திட முடியாது. இந்த சிகிச்சைக்காவது தேவையான அளவில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதனால் என்ன பாதிப்புங்கிறத கண்டிப்பாக மருத்துவர்கள் தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த சிகிச்சையை அவங்க அளிக்க முடியும். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தையினுடைய வயசுக்கும் அந்த புரிதல் என்ன இருக்குது, எந்த லெவலில் அவங்க இருக்காங்கங்கிறதுக்கு முறையில் ஒரு சிஸ்டம் வச்சு அவங்க அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். நேரடியாக போய் அவர் ஒன்று இங்கே தொட்டாரா, அங்கே தொட்டாரா அப்படின்னு பதிலில் சொல்லக்கூடிய, ஆமாம் இல்லைன்னு அப்படி பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு, எங்கே வலிக்குது, எங்கே காயம், அப்படி உனக்கு காட்ட தெரியுமா, எங்கே காயம் இருக்குது காட்டுவியா, அப்படி ஒரு எளிய வழி நடத்தாத கேள்விகளை நம்ம கேட்குறது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். குழந்தைக்கு உடல் உறுப்பினுடைய பெயரை சொல்ல தெரியலன்னா அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரைபடத்தை அவங்க காமிச்சு, அதை கம்யூனிகேஷன் டூல்னு சொல்லுவாங்க, தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை காட்டி கூட அந்த குழந்தைகிட்ட எந்த இடத்த தொட்டாங்கன்னு இந்த படத்தில் காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த குழந்தை அந்த படத்தை வச்சு சொல்ல முயற்சி செய்யும். அதை வச்சும் நம்ம புரிஞ்சிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை எந்த சொல்ல பயன்படுத்துதோ அதே சொல்ல பதிவு செய்கிறது தான் குழந்தைக்கும் நல்லது, மருத்துவருக்கும் நல்லது. குழந்தை சொன்னது என்ன, பெற்றோர் சொன்னது என்ன, மருத்துவ பரிசோதனையில் கண்டது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக தெளிவாக வந்து மருத்துவர்கள் பதிவு செய்யணும். ஏன்னா இந்த மருத்துவ பதிவு வந்து சிகிச்சைக்கு மட்டும் அவங்களுக்கு உதவுறது இல்லை. பின்னாடி ஒரு நாளில் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது நீதிமன்றம் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆவணமாக இது இருக்கும். ஏன்னா இந்த காவல் நிலையத்துக்கு போகும்போது எப்படி முதல் தகவல் அறிக்கை சம்பவம் நடந்தவுடனே சொல்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கோ, அதே மாதிரி முதன் முதலாக மருத்துவரிடம் குழந்தை சொன்ன விஷயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் ஒரு

0: விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மருத்துவருடைய பணி வந்து காவல்துறையின் பணி மாதிரி விசாரணை செய்கிறதில்லை. குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க தேவையான ஒரு வரலாறு குழந்தைக்கு ஏற்ற அச்சமூட்டாத வழிநடத்தாத வகையில் அறிஞ்சு பதிவு செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் தாமதிக்காமல் முதல்ல குழந்தைய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் ஒரு விஷயம், ஸ்கூல்லையோ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க, சம்பவத்தில் நடந்த சாட்சியம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேலை மாற்றிருந்தாங்கன்னா அதுக்காக வந்து மருத்துவமனைக்கோ காவல் நிலையத்துக்கோ செல்லாமல் இருக்கக்கூடாது. சம்பவம் நடந்து அதுக்கான தடயத்தை கலெக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு ஒன்று ரெண்டு தான் போயிருக்கும். அதனால் நீங்கள் கட்டாயமாக அதை ஒரு காரணம் சொல்லி மருத்துவமனையோ காவல் நிலையத்தையோ தவிர்க்கக்கூடாது. கண்டிப்பாக குழந்தைய கூட்டிகிட்டு போகணும். என்ன ஒரு விஷயம்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விரைவாக கூட்டு போனீங்கன்னா தடயத்தை பாதுகாக்கலாம். தேவையான தடுப்பு சிகிச்சைகளை உடனடியாக தொடங்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும், அவ்வளவுதான். சில சமயங்களில் சம்பவம் நடந்து பல நாட்கள் கழித்து தான் வந்து சம்பவத்தையே சொல்லுவாங்க. அந்த சமயத்துலலாம் நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற சாட்சியங்கள்லாம் உடம்புலையோ துணியிலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த சமயத்துலேயும் புகாரை தவிர்க்கக்கூடாது. புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து விரைவாக நீதி கிடைக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம். உதவிக்கு 1098.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

புன்னகையோடு தொடங்கி சுவாரஸ்யமான விளையாட்டுகளோடு பயணித்த நம் சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கு நன்றியும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே. இனி தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இனிய வணக்கம் நேர்களே. இசை செவிக்கு மட்டுமல்ல மனதிற்கும் புத்துயிர் தரும் அருமருந்து. உங்களின் கடித வழி விருப்ப பாடல்களை காற்றலை வழியே உங்களிடம் சேர்க்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதலாவதாக 1964 வெளிவந்த திரைப்படம் புதிய பறவை. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர் நாகர்கோவில் கோட்டாறு அங்கிருந்து கோலப்பன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

0: டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
7: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
6: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
7: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
6: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
9: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: அடுக்களை வழியே வாசனை வீசும், அன்பின் சுவையோ நாவில் கூடும். உறவுகள் கூடி மகிழ்ந்துண்ணும் பண்டிகை காலத்தில் பலகாரம் செய்திட நாளொரு தீபாவளி பலகாரம். பலகார குறிப்புகளோடு கரூர் மணி மாஸ்டர்.
11: கோடை பண்பலை நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் மணிமாஸ்டர். கடந்த வருடம் நம் இல்லங்களில் தீபாவளி சிறப்பு பலகாரங்களின் மனமும் அன்பின் இனிமையும் ஒலிக்க காரணமாக இருந்த உங்களின் ஆதரவோடு இந்த ஆண்டு கோடை பண்பலை உங்கள் அன்பான நேயர்களுக்காக தித்திக்கும் தீபாவளி பலகாரங்களின் தொகுப்போடு வந்துள்ளது. ஒவ்வொரு இல்லத்து சமையலறையிலும் பாசத்தாலும் வியர்வையாலும் வெப்பத்தாலும் உழைப்பாலும் பிசைந்து பாரம்பரியத்தின் வாசனையோடு தயாராகும் அந்த இன்சுவை பலகாரங்கள் நம் உறவுகளின் பிணைப்பால் மேலும் மெருகேற்றும் என்ற இனிப்பான செய்தியுடன் வருகின்ற இந்த தீபாவளி இனிப்பு பலகாரங்களையும் நம்ப கோடை பண்பலையோடு கொண்டாடி மகிழ நாளொரு இனிப்பு பலகாரமாய் நம் பாரம்பரியமிக்க இனிப்புகளின் ஒன்றுதான் அதிரசம். அதிரசம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு சாப்பிடணும் போல தோணும். அந்த அளவுக்கு இதனுடைய இனிப்பு சுவை, இதன் கிரஞ்சி, அந்த ஓரமெல்லாம் முறுமுறுப்பு, அப்படி அதிரசத்தின் பல வகை தன்மையான இனிப்பை கொண்டதுதான் அதிரசம். அப்படிப்பட்ட அதிரசத்தை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி 500 கிராம், வெல்லம் 300 கிராம், தண்ணி 150 மில்லி, சுக்கு பொடி சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு, சுத்தமான ரீஃபைண்ட் ஆயில். அதிரசம் பொறிப்பதற்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயிலை நம்ம பயன்படுத்திக்கலாம். இனிப்பு பலகாரம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பச்சரிசியை வந்து 2 மணிலிருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நன்றாக ஊறிய பிறகு சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்த பச்சரிசியை வந்து நிழலில் உலர வச்சு கையில் ஒட்டாத வகையில் காயும் வர உலர வச்சு எடுத்து மெஷினில் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் சாப்பிடும்போது இந்த நர நர கரக்கரன்னு இல்லாமல் இருக்கும். பச்சரிசி மாவை வர இப்போது எடுத்து வைக்கிற நம்ம வெள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெள்ளத்தை நுணுக்கி 150 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு பதத்திற்கு, அதாவது நூல் பதத்திற்கு காய்ச்சி நம்ம எடுத்துக்கணும். இப்போது நம்ம சளிச்சு வச்சிருக்கிற பச்சரிசி மாவோட

0: காய்ச்சி வச்சிருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா பச்சரிசி மாவுல சேர்த்து மென்மையா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ஏலக்காய் சுக்குப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து கட்டி விழுகாம நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அதிரசம் வந்து ரொம்பவே சாஃப்டாகும். சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்படி ரெடி பண்ணியிருக்கிற அதிரச மாவை குறைஞ்சது நம்ம ஒரு 10 மணி நேரமாவது, அதாவது ஒரு ஓவர் நைட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். இல்லைன்னா 2 நாள் கூட ஊற வச்சு நீங்கள் அதிரசம் பண்ணிங்கன்னா ரொம்பவே அதிரசம் சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு ஸ்வீட் கடாய் வச்சு அதில் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி மிதமான சூட்டில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க அதிரச மாவை ஒரு வாழை இலையில தட்டி அப்படியே ஒரு 8 சைஸுக்கு ஓட்ட மாதிரி போட்டு ஆயிலில் வந்து ஒவ்வொரு அதிரசமாக நீங்கள் போட்டு அது அதிரசம் போட்டவுடனே உட்காரும். அதை தோசை திருப்பி மாதிரி நம்ம கரண்டியில் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துங்க. ஒரு 30 to 30 கிராம் அளவுக்கு மாவை வந்து அழகாக உருட்டி அதை 3 இன்ச் அளவுக்கு தட்டிக்கங்க. அதிரசம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கரெக்டான பதம் இருக்கணும், இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். எல்லாம் நன்றாக வெந்த பிறகு ஆயிலை பூரா நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் மூடி போட்டு வச்சு பத்திரமா பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாள் பட கெடாமல் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிரசத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அதிரசத்தை வந்து குறைஞ்சது ஒரு 10 கூட நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. தீபாவளிக்கு விதவிதமான பலகாரத்துடன் மீண்டும் கோடை பண்பலையில் நாளை ஒரு தீபாவளி பலகாரமாய் ருசியான தேங்காய் பால் முறுக்குடன் நான் உங்கள் மணி மாஸ்டர். நன்றி.
1: குறிப்பறிந்து செய்யும் பலகார கலையை நாமும் கற்றிட பலகார குறிப்புகளை வழங்கினார் கரூர் மணி மாஸ்டர்.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1972 வெளிவந்த திரைப்படம் ராஜா. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் கோவை காமநாயக்கன் பாளையத்திலிருந்து சுஜாதா மோகன், அதுல்யா, மீனா, மருகதம், அருச்சாமி இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டீம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.
4: ராஜா
5: எதிர்பார்

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1968 வெளிவந்த திரைப்படம் நிமிர்ந்தனில் இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் சிவகங்கை, குன்னேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவபாரத், சிவசங்கர், சிவரஞ்சினி இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள். TM சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1967 வெளிவந்த திரைப்படம் காவல்காரன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தேனி ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், இவருக்காக MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: கோடை பன்மலையின் 1.5 இணையம் தொடர்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை தொடர்ந்து வரும் பாடல். 1966 வெளிவந்த திரைப்படம் முகராசி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் நாமக்கல் பாண்டமங்கலம், அங்கிருந்து கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரக்ஷிதா இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1964 வெளிவந்த திரைப்படம் சித்ராங்கி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நம்ம நேயர்கள் நகமம், தாராபுரம் ரோடு, ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, சுஜிதா, செல்வி, வேணி, குப்புசாமி, சந்தோஷ், கீர்த்தனா இவர்களுக்காக வேதாவன் இசையில் கூமா பாலசுப்ரமணியம் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, கே ஜமுனாராணி.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: கோடைப்பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்து வரும் பாடல் 1969 வெளிவந்த திரைப்படம் சுபதினம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தென்காசி புது சுப்லாபுரத்திலிருந்து ஆறுமுகம், சுந்தரவள்ளி, பிரியரஞ்சினி மாறன் இவர்களுக்காக சக்திவேல் மாறன் மற்றும் சக்திவேல் முத்துமாரி இவர்களுக்காக கேவி மகாதேவன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1957 வெளிவந்த திரைப்படம் மணாலனை மங்கையின் பாக்கியம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கொடைரோடு ஏட்டு நாயக்கர் காலனி, அங்கிருந்து சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சஞ்சய் வீல், சிவமணி இவர்களுக்காக ஆதி நாராயணரா விசையில் தஞ்சையின் ராமையா தாஸ் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 6241
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

இசைச்சோலையில் இனிசை மழை. இது உங்கள் கூடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. தொடர்ந்து வரும் பாடல் 1974 வெளிவந்த திரைப்படம் நேற்று இன்று நாளை. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் ஈரோடு, பெருந்துறை, திருவாச்சி, சின்னியம்பாளையம், சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்குமார், பாரதி இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் பாடலை பாடுகிறார் SP பாலசுப்ரமணியம்.

கோடைப்பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1972 வெளிவந்த திரைப்படம் நல்ல நேரம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் கோவை கஞ்சப்பள்ளி, அங்கிருந்து சுப்பிரமணியன், சுகுந்தா இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

கேட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, கோடி பன்மலை 100.5 இனி டோல் தமாக்கா டோல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது.

பழைய பாட்டை கேட்டுட்டு பந்தி சாப்பிட்டுட்டு பாய விரிச்சு படுக்கணும்னு நினைக்கிறவங்க படுக்கலாம். இல்ல பட்டாசா தெரிக்கக்கூடிய பிற மொழி பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட பண்பலை 100.5 டோம் தமாக்கா நிகழ்ச்சியில இணையலாம். இது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப பாடல்களோடு இணைகிறேன் நான் சுகன்யா மாத்தனுபதி. உற்சாகமான வணக்கங்கள் நேர்களே.

0: கொஞ்ச நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆரம்பமே இப்படி அட்டகாசமா இருக்கே, இப்ப அடுத்தடுத்துலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதோ இப்படிதாங்க இருக்கு.
1: Music

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
0: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

2:11 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 டோன் தமாக்கா தோல் நிகழ்ச்சியில. அதாவது சாதாரணமா ஒரு இசையமைப்புல இருக்கிற பாடலை இன்னும் கொஞ்சம் அப்படியே பீட்டெல்லாம் சேர்த்து கேட்கறதுக்கு பேர் தான் ரீமிக்ஸ் அப்படின்றதே. இப்ப அடுத்ததா வரப்போற ஒரு பாட்டை வச்சுதாங்க அந்த காலத்துலலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்த பாட்டுங்க அப்போ எவ்வளோ ட்ரெண்டோ அதே மாதிரி இப்போ கேட்டாலும் அதே வைபு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு காலத்தில் இந்த பாட்டு எந்த பக்கம் திரும்பினாலுங்க, அதாவது ஸ்கூலு காலேஜ் இதுலலாம் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனு கல்ச்சுரல்ஸ் இதில் எல்லாமே கேர்ள்ஸ் வந்து கட்டாயமாக ஆடிடுவாங்க இந்த பாட்டுக்கு. ஐயோ சஸ்பென்ஸ் வைக்காதம்மா, சீக்கிரமாக பாட்டை கூட அப்படின்னு கேட்குறீங்களா? பாட்டு வருது கேளுங்க.

தமிழ் பாட்டு பாடுறது கேட்கறதுக்கும் நல்லா தானேங்க இருக்கு. இப்போ அடுத்ததா இதே மாதிரி ஒரு பாடல் வருது 12:16, அதாவது பாட்டை கேட்டு மணியை நானே மறந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அதனால் பாட்டை கேட்டலாமாங்க.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய்
4: அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: தீபாவளி கொண்டாட்டம் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நல்வாழ்த்துக்கள்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ்ச்சி.

மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா நம்ம எதுக்குங்க யாரை பத்தியும் கவலைப்பட போறோம்? 2:32 ஆயிடுச்சு. அடுத்ததா டோல் தமாக்கா தோல்ல ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த பாட்டு தமிழ் வெர்ஷன் கேட்டாலே நல்லா இருக்கும். இப்ப தெலுங்கு வெர்ஷன் வேறையா? சரி வாங்க கேட்கலாம்.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்

0: அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: வணக்கம், நான் சைந்தவி பேசுறேன்.

0: கோடை பண்பலை தொடர்ந்து கேளுங்க.
1: ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம்
0: சந்தோஷமா இருக்க போறோம், அதனால தொடர்ந்து கேளுங்க.

0: கோடை பண்பலை தொடர்ந்து கேளுங்க.
1: ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம்
0: சந்தோஷமா இருக்க போறோம், அதனால தொடர்ந்து கேளுங்க.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
0: சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
9: வணக்கம், நான் ஆந்தகுடி இளையராஜா, கிராமிய பாடகர்.
10: அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து புட்டேன், அடியே ஒன்ன பார்த்ததுமே.
9: மலைகளின் இளவரசி, மனம் கவர்ந்த பண்பலையே, உலகறிந்த நிகழ்வுகளை உறக்கச் சொல்லும் உரிமையின் பொக்கிசமே, செவியோடு சிநேகம் கொண்டு மனதோடு மயில் கொண்ட எங்கள் கோடை மலை காற்றை.
10: கண்ணே ஒன்ன காணாமா நான் கவி பாடுறேன்,
9: தன்னிலை பாராமல் முன்னிலை கொண்டு, தரணி எங்கும் பெரும் புகழ் கொண்டு, 1,000 ஆண்டு நீ வாழ வேண்டுமென இந்த கிராமத்து பாட்டுக்காரனின் வாழ்த்துக்கள்.

0: யாரையுமே நம்ப கூடாதுங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, நம்ம ஆந்தங்குடி இளையராஜான்னு எப்படி ஒரு கிராமிய பாடகர் அவர் தன் அறிமுகப்படுத்தையில கூட அப்படிதான் சொல்றாரு, ஆனா இப்ப வெஸ்டர்ன்ல எப்படி பாடுறாரு கேளுங்களேன்.
1: மின்மொட்டு புகழ்பெற்ற காலஞ்சென்ற பிரபல பட்டிக்காரர் புதுவேல் கருப்பி அவர்களின் கொள்ளு பேரன் வெளிநாடு சென்று உலக இசையை கரைத்து குடித்த டாங்லிங் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
2: தம்பி அந்த அடி கொஞ்சம் போட்டு விடுறான்.

இதுக்கு பேர் தாங்க டோல் தமாக்கா தூள். இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா இதுலலாம் ஒரு பாட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. அந்த பாட்டையே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்போமா? என்னப்பா இது சோதனை அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க கேட்கலாம். ஆல் கல்யாணிஸ் உங்களுக்காக தான் இந்த பாட்டு வருது.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: நமக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிச்சா

அதை படிப்போம், மெல்லிசை பிடிச்சா அதை படிப்போம், நாட்டுப்புற இசை பிடிச்சா அதை வந்து கற்றுக்குறோம், கிராமிய இசை பிடிச்சா நமக்கு கற்றுக்குறோம். ஆனால் யாராவது ஒருத்தங்க அந்த இசையை வந்து நம்ம பேருக்கு முன்னாடி வச்சு போவாங்க, ஆனால் இவர் வச்சிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு இந்த இசை மேலே இவருக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமா. இளம் இசையமைப்பாளர்கள் மத்தியில் அப்படி இவரோட பாடல்கள் அப்படின்னாலே என்னைக்குமே ஒரு ட்ரெண்டு தாங்க. ஹிப்ஹாப் அப்படின்னு சொன்னாலே நம்ம தலைவன் தாங்க, பாட்டு வருது கேட்கலாம் வாங்க.

பாட்டெல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மாத்தன்னப்ப பத்தீங்கன்னா ஜீவனுக்கு நேர்களே.

0: வானொலி 100.5 தொடரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரிதம் சங்வன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் உயிர் எழுத்து.
3: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இதயத்தில் புத்த உணர்வுகள் கவிதையாக, இமைகளில் தேங்கிய நினைவுகள் வரிகளாக, மனதின் ஓசைகள் இனிய கானங்களாக, மௌனங்கள் கூட மொழி பேசும் நேரமாக, சொல்லாத வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து நேய உள்ளங்களை இசையால் வருட வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் தேனி சகாதேவன் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் கூறியிருப்பது, கதிரவன் தோன்றும் காலை பொழுது முதல் நள்ளிரவு வரை பண்பலையில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தானும் தன் மனைவியும் கேட்டு வருவதாகவும், மழலைகளை உற்சாகப்படுத்தும் பூந்தளிர் நிகழ்ச்சியை கேட்கும்போது பேரன் பேத்திகளை சந்தித்தது போல் மகிழ்ச்சி அடைவதாகவும், இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாசம் என்ற தலைப்பில் அன்பு, அறிவு, தாய், அக்கா, தங்கை, தாய்மாமன், நட்பு, மகள், பிரிவு என மனிதனின் வாழ்வியல் பாசங்களை கோடை நிலத்தில் பாச மழையாக பொழிந்துள்ளதாகவும், முதன் முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு பாடல்களை எழுதி அனுப்பியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது பணத்தோட்டம் படத்திலிருந்து பாடல். இது காதலர்கள் ஒருவருக்கொருவர் தங்களின் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்தும் பாடல். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா என இலக்கியங்களில் வரும் காதல் பண்புகளை அழகான குரலில் பாடியிருப்பார்கள். இளமை ததும்பும் காதல் பாச பாடல் இது. இவர்களின் மகிழ்வை வெளிப்படுத்தும் பாடல்.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: தரமான
10: பருத்தியிலிருந்து தயாராகுது.
11: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி,
12: புமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிர் எழுத்து.
14: இசைவானில் இதையும் தொட்ட பாடல்களை இனிமையாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக அண்ணன் தங்கை பாச பாடலை பாடாமல் விட்டுவிடுவார்களா என்ன? அது அன்பு கலந்த பாச சிக்கல்கள் எத்தனையோ.

தங்கை பாசப் பாடல்கள் இருந்தாலும் எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே என்ற பாடல் பாசத்தின் உச்சிக்கே நம்மை கொண்டு போய்விடும். அதுவும் நடிகர் திலகத்தின் நடிப்பை சொல்லவா வேண்டும்?

0: பனிமுறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: தீபாவளினா

0: வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: தரமான
2: பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.

காதோரம் கவி பாடி கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது தேனி சகாதேவன் அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெற்றால் தான் பிள்ளையா படத்திலிருந்து பாடல். பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை மட்டுமல்ல, நாளைய உலகின் எதிர்காலமும் அவர்கள்தான். அந்த பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களின் எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து வரும் ஒவ்வொரு பெற்றோரின் மனதையும் பிரதிபலிக்கும் பாடல் இது.

0: விளங்கு அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ்.
3: தரமான
2: பருத்திலிருந்து தயாராகுது.
4: சின்னம் கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது நூறுபுள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது தேனி சகாதேவன் அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி கவரிமான் படத்திலிருந்து பாடல். மலருக்கு மனம் அழகு, நிலவுக்கு ஒளி அழகு, ஒரு குடும்பத்திற்கோ மகளின் அன்புதான் அழகு. தன் பாசத்தால் பெற்றோரின் மனதை நிறைப்பவள், வளர்ப்பின் நினைவுகளை உணர்த்தும் உன்னத பாடல். நடிகர் திலகமும் ஸ்ரீதேவியும் பூங்காவில் பூக்களோடு பூக்களாக நடிப்பில் மனம் வீசி நடித்திருப்பார்கள்.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: புமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
3: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
4: இருக்கு.
5: சிந்தை மயக்கும் கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல், மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத சில நினைவுகள், பேச நினைத்தாலும் பேச முடியாத சில உறவுகள், மனதுக்குள் 1000 வார்த்தைகள் இருந்தும் அவற்றை கேட்க வேண்டியவர் அருகில் இல்லாத போது ஏற்படும் வழியை சொல்ல வார்த்தைகள் தான் ஏது, அந்த பிரிவின் இயக்கத்தை உணர்த்தும் பாடல் இது.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
7: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
8: நிலைய இயக்குனர்
7: தங்கள் அன்புடன் பகுதி
8: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
7: கொடைக்கானல் 624-101.
8: மின்னஞ்சல் முகவரி
7: kodaifm@gmail.com.
8: கட்சவி இலக்கம்
7: 94-86-28-24-24.
9: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
9: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
1: இணைய

0: பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இதம் வீசும் காற்றில் இனிய கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக மாமன் பாசத்தில் வெளிவரும் பாடல். தாயின் அன்புக்கு நிகரானது தாய் மாமனின் பாசம் என்பார்கள். அன்போடு அரவணைத்து உரிமையோடு சீராட்டி மனதார நேசிக்கும் அந்த உறவின் பாசத்தை நினைவுகளில் மலர செய்யும் பாடல் இது.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இசையின் வசந்தமாய் கொடைப்பண்மலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனி சகாதேவன் அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நட்பின் பாசத்தை உணர்த்தும் பாடல். உறவுகள் பல இருந்தாலும் உயிருக்கு உயிரான நட்புக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் உண்டு. இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கொடுத்து உதவும் நண்பன், இந்த நட்பை உயர்வாக சொல்லும் பாடல் இது.

இசையோடு இணைந்த இதயங்களும் உணர்வுகளோடு கலந்த பாடல்களுமாய் வளம் வந்து நிறைவுக்கு வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தார் தேனி சகாதேவன் அவர்கள். அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடை.

இனி தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் சத்யா ஏஜென்சியின் வண்ணத் துருகியில் பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். பொருளாதாரத்திற்கான நொபெல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 கேன் வாங்கும் போது 1 குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 ஃப்ரீ.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
4: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
6: சத்யாவின் மொபைல் டே சேல் October 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஓர் அழகிய மொழி. சில பதில்கள் வார்த்தைகளில் மறைஞ்சிருக்கும், சில பதில்கள் வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். அப்படி பாடலுக்குள் ஒளிந்திருக்கும் பதிலை கண்டுபிடிக்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0

0: 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம் செல்வராணி. அடடா தம்பி, தம்பி என்ன ஒரே சத்தமா இருக்கு, கொரட்ட சத்தம்.
1: என்னக்கா இப்ப தூங்கிட்டு இருக்கையில என் கா எழுப்புறாரு?
0: அடப்பா உமை தூங்கிட்டு இருக்கீங்களா?
1: அவங்க நைட் தூக்கம் இல்லையா, படம் பார்த்தனா அப்படியே டயர்டாயிடுச்சா அப்படியே பார்த்தேன்.
0: அடடடா இப்படி நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டு தூங்கிட்டு இருந்தா என்ன பண்றது?
1: சொன்னாக்கா நீ தூங்கிட்டு இருக்கவன எழுப்பி என்னக்கா சொல்லுக்கா.
0: தூங்குறதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, என்னன்னு தெரியுமா?
1: என்க்கா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி தூங்குறதுக்கு பேர் என்னன்னு கேட்டா என்னக்கா சொல்லுவேன்?
0: தூக்கத்துல எழுப்பி தூங்குறியான்னு கேட்டாதானே தப்பு.
1: ஏ என்ன பேருப்பா?
0: சரி நம்ம சகோதரிகள்ட்ட கேட்டுலாம். இந்த பாடலை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னு தெரியும்.
1: அந்த பாட்டுல இருக்கு.
0: ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி நம்மளோட உறவுகளை கூப்பிடுவோம்.
1: வாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கரூர்ல இருந்து சுதா பேசுறேன்.
1: சுதாக்கா பேச்ச கேட்டதும் அந்த தூக்கம் இருக்கு பாத்தீங்களா, பறந்துருச்சு. சுதாக்கா என்ன சத்தம், என்ன சத்தம், என்ன சத்தம்
0: தம்பி மாதே?
1: திரும்ப போறா?
2: நீங்க
0: அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்கீங்க அக்காவோட தூக்கத்தை பார்த்து.
1: சுதாக்கா அந்த பாட்டை கேளுங்கக்கா. அந்த பாட்டுல தூங்குறதுக்கு இன்னொரு வார்த்தை, அதாவது உறக்கம் இருக்கு பாத்தீங்களா, தூங்குறது உறக்கம், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ் வார்த்தை, அது என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க பாப்போம்.
0: கேட்டீங்களா? சொல்லுங்க.
2: என்ன
0: பாடல் கேக்கலாங்கம்மா?
2: ஜானகிராமன் படத்துல இருந்து கொட்டு மேல கொட்டு வச்சு,
0: கொட்டு மேல பொட்டு வச்சு. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: என்ன ஸ்பெஷல்
5: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
8: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
11: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
12: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
11: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
12: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
11: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
13: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
14: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
1: சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: மணி 75 நிமிஷம்க்கா.
5: அடடா, தூக்கத்துல என்ன மணி ஓடுதுன்னு கூட தூங்க தெரியல.
4: ஐயாக்கா, என்னக்கா நான் குறட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தேன், என்ன எழுப்பி ஏங்கா இப்படி பண்ற?
5: நீ மட்டும் இல்ல தம்பி, உன் அண்ணனும் சேர்ந்து இப்படி குறட்ட விட்டு தூங்கினா போட்டி போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க.
4: போட்டி போட்டு குறட்ட விட்டோமா?
5: நான் என்ன நினைச்சேன், குறட்ட மூக்குல இருந்து வருதா வாயில இருந்து வருதான்னு பாக்கலான்னு. மூக்க பொத்தி பார்த்தா வாயில இருந்து வருதுன்னு தெரிஞ்சிடும், இல்ல வாய பொத்தி பார்த்தா மூக்குல இருந்து வந்துருன்னு தெரியும். என்னடா பண்ணலான்னு துணி எடுக்கிறதுக்குள்ளேயும் தூக்கத்தில் எந்திரிச்சிட்டேன். குரட்டையிலேருந்து தப்பிச்சிட்டேன் நானும்.
4: குரட்டத்தில் சரி, குரட்டையிலேருந்து நீ தப்பிச்சிட்டக்கா, வாழ்க்கையிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். நல்ல வேலைக்கு போட்டு தள்ள பார்த்துருக்கேன்.
5: சரி, நீ தம்பியை போட்டு தள்ளுவனா?
4: அதான் எடுத்து பார்த்துருக்கீங்களக்கா, குரட்டை மூக்கிலேருந்து வந்திருக்கா இல்லை வாயிலிருந்து வந்திருக்கா. நல்ல வேலை, ரெண்டையும் அடைச்சி பார்ப்போம், எவ்வளோ நேரம் சத்தம் வராமல் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாமல் போன பாரு. அந்த இடத்துல உனைய பாராட்டணும்க்கா. சரி, இந்த போட்டி போட்டு குரட்டை விடுறது இருக்குல்ல, அதே மாதிரி ரெண்டு இசை கலைஞர்கள், ரெண்டு அல்லது ரெண்டு இசை வாத்தியங்கள் சேர்ந்து ஒரே மேடையில, அதாவது தப்பு பெருசா தவுளு பெருசா அடிச்சு காமிடான்றாங்க பாருங்க.
5: ஆமா,
4: அது மாதிரி போட்டி நடக்கும்.
5: நீயும் உங்க அண்ணனும் குறட்டை விட்ட மாதிரி போட்டி போட்டு அங்க இசை கலைஞர்கள் போடுறாங்க.
4: ஆமா, நாங்க கட்டில்ல போற என்ன சொல்றது, இந்த குறட்டை விட்டு போட்டி போட்டோம். அவங்க ஸ்டேஜ போட்டு 4 பேத்த உட்கார வச்சு கையும் காலையும் கட்டி போட்டு கேளுங்கடான்னு சொல்லி அப்படி போட்டி நடத்துவாங்க. அது பேரு என்ன? வாங்க
5: வந்தாச்சு பேசலுங்க.
6: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் புங்கமுத்தூர் இருந்து பால்ராஜ் பேசுறேன் மேடம்.
5: நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? தூக்கத்துல நாங்கள கும்பகர்ணனோட தம்பிங்க மேடம்.
4: ராஜையா,
6: ராஜையா சொல்லுங்க சொல்லுங்க.
4: பாட்டு கேட்டுருமா?

0: எட்டு ஸ்வரம் வந்துருச்சு. இப்ப இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியலையே.
1: தூக்கத்தோட சத்தம்
2: குறைக்கலுங்க மேடம்.
0: சொல்லுங்க
2: கேள்வி கேளுங்க மேடம்.
1: அப்படி சொல்லுங்க.
0: அதாவது
1: ரெண்டு இசை கலைஞர்கள் அல்லது ரெண்டு இசை வாத்தியங்கள் சேர்ந்து ஒரே மேடையில நடத்தும் இசை போட்டிக்கு என்ன பெயர்?
0: இதுதான் கேள்வி.
1: எப்படி ராஜு,
0: நாங்கெல்லாம் வேற லெவல்.
1: மில்க்ராஜ் ஐயா நொறுக்கி விட்டீங்க, போங்க அடுத்த நேயர். வாங்க
0: வாங்க. வணக்கம்.
3: திண்டுக்கல்
0: மாவட்டம் சொல்றீங்க, அப்புறம்
1: காமாட்சிபுரம் அடுத்துங்க. பேர் வத்தலகுண்டு பக்கத்துல
0: காமாட்சிபுரம். யார் பேசுறீங்க?
1: நலக்கோட்டை பக்கத்துல வத்தலகுண்டுங்க. வத்தலகுண்டு பக்கத்துல காமாட்சிபுரம்.
0: விஜயலட்சுமி அம்மான்ற பேர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுங்க? பாட்டு கேட்டீங்களா?
1: சொல்லுங்க பதில.
0: இன்னொரு பாட்டு.
1: நாங்க கேள்வி கேட்கவா இல்ல பாட்டு கொடுக்கவா? அதாவது ரெண்டு இசை கலைஞர்கள் அல்லது ரெண்டு இசை வாத்தியங்கள் சேர்ந்து ஒரே மேடையில் இசைக்கும் போட்டிக்கு என்ன பெயர்?
0: இப்ப பாட்டு கேளுங்க.

0: என்னாச்சு போயிட்டாங்களோ?
1: அம்மா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க.
1: டீ போட போயிட்டாங்க.
0: சொல்லுங்க.
1: பாட்டே பாடிங்க.
0: பாட்டாலே வந்துச்சு. வேற என்னலாம் வந்துச்சு?
1: அப்புறம்
0: எட்டாவது ஸ்வரம் வந்துச்சு. ஆனா பதில் வரலையே.
2: இன்னொரு தடவை பாட்டை போடுங்க.
0: பாட்டை கேளுங்க.
1: கேளுங்கக்கா.

0: என்ன
1: ஒரு குழுவும் எடுத்து கொடுத்தேன் நானு, பந்தின்லாம் வந்துச்சு சாப்பாடு போடுவாங்களா அப்படின்லாம் கேட்டேன். என்னக்கா பண்றது அக்கா, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. அந்த தூக்கம் களையறதுக்கு ஒரு சுக்கு காப்பி குடிக்கிறோம் நம்ம.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீக்கு ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகில் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க உணவை.

0: இனாக்காதீங்க, ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ.
10: சத்யா ஏஜென்சிஸ்,
1: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
7: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: சத்யா ஏஜென்சிஸ்,
11: சத்யாவின் மொபைல் டே சேல் October 3rd and 4th, மேக்சிமம் கேஷ்பேக், மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
8: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: கோடி பண்பலையில்
12: குமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு குமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
14: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: குமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் குமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. குமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
15: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
16: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
17: அனில் முறுக்கு மாவு,
18: அனில் முறுக்கு, இந்த வைப் செம்மையா இருக்கு.
17: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
19: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
17: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
20: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்
4: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: 100.5 வண்ணத்துறையில் பாட்டுக்குள் பதில்.
1: ஏக்கா, காலையில நடந்து வந்துட்டு இருக்கேன், ஒரு பத்திரிக்கைய கீழே போட்டு போயிருக்காங்கக்கா.
0: ஐயோ, அப்புறம்
1: எடுத்து பாக்குற ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்னா இவங்க போய் பத்திரிக்கைய போய் கீழே போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு திறந்து பாக்குறேன், இன்னைக்கு கல்யாணம். அது இன்னும் வருத்தமா போச்சு. சரி, இது மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல கேட்ட, அந்த இருக்குப்பா அப்படின்னாங்க. அந்த கவலையெல்லாம் போக்குறதுக்கு பந்தியில போய் உட்காந்துட்டேங்கக்கா.
0: என்ன ஒரு அறிவாளி!
1: அது மொத பந்தி தான்க்கா.
0: சம்பா கவனி பார்ந்திருக்கும்ல.
1: அக்கா, என்ன பந்தின்றீங்க?
0: சாப்பிடுறது, தூங்குறது, இத விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது.
1: அது இருக்கட்டும், ஜுகல் பந்தினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: அத நான் கேட்கலாம் நினைச்சேன்.
1: என்ன அதுக்கா சொல்லுக்கா?
0: ரெண்டு இசை கலைஞர்கள் இல்லாட்டி ரெண்டு இசை வாத்தியங்கள் சேர்ந்து மேடையில நடத்துற அந்த போட்டிக்கு பேர் தான் ஜுகல் பந்தி.
1: ஓஹோ, நம்ம போறது வேற பந்தி, இது ஜுகல் பந்தி.
0: மொத பந்தியில மொத வரிசையில உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்தா அப்படிதான் இருக்கும்.
1: அக்கா, நம்மளுக்கு இந்த சாப்பிடுறது, தூங்குறது, நல்லா புன்னகைக்கிறது, சிரிக்கிறது.

0: நம்மளை பார்த்து இன்னொருத்தவன் சிரிக்கிறான், அது வேணாம், நம்ம அடுத்தவனை பார்த்து சிரிக்க வேணாம். ஆனால் அப்படியே நம்மளை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு புன்னகையோட, எப்பயும் புன்னகை இல்லை அப்படின்னாலும் இந்த புன்னகையோட இருந்துக்கணுங்க, அதான் வாழ்க்கை.
1: புன்னகை வாங்குறதுக்கு நமக்கு வசதி இல்லைல, புன்னகையை தரலாம்
0: தரலாம் தரலாம் தரலாம்.
1: ஆமா, இந்த புன்னகை புன்னகை அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு வேற ஒரு பொருள் கூட இருக்கு.
0: வணக்கம்மா,
1: பேர் சொல்லுங்க.
2: கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி. நல்லா இருக்கீங்களா மேடம்? சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்க்கா. கனிமொழி அக்கா,
2: ரொம்ப நாளா ஆச்சு உங்களை உங்ககிட்ட பேசி.
0: அப்படியா அக்கா, இந்த இப்ப பேசியாச்சுல?
2: ஆமாங்க சார்.
0: சரிக்கா, இந்த உங்களுக்கு ஒரு பாட்டு வருதுக்கா, அந்த பாட்டுல வந்து என்ன பதில் இருக்குன்னா, புன்னகை புன் சிரிப்பு அத இப்படியும் சொல்லலாம். எப்படி
1: இப்படியும் சொல்லலாம்?
0: அப்படி சொல்லுங்க, கேளுங்க.

0: கேட்டிங்களா
1: சார்? இன்னொரு தடவை போடுங்க, ஒண்ணுமே கேட்கலீங்களா? எனக்கு
2: கேக்கலையா?
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு நினைக்கிறேன், அந்த பிடிச்ச பாட்டை இப்படியே கேட்டுருவோம் முழுசா அப்படின்ட்டு திரும்ப கேக்குறீங்க. சரி கேளுங்க.

0: சாப்பிட்டீங்களா?
1: வணக்கம் கேட்டீங்களா கேள்வி?
2: ஐயா இனி பிறந்த மீண்டும் ஒரு முறை தாருங்கள்.
0: கேள்வி தெரியுமா? ஃபர்ஸ்ட்
2: கேள்வி ஏதோ புன் சிரிப்புன்னு ஏதோ சொன்னாங்க.
0: ஏதோ புன் சிரிப்புன்னு சொன்னது ஞாபகம் இருக்கு.
1: இப்போ கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: புன்வருவலா அது என்னது?
0: என்ன பாட்டு கேக்கலாம்?
2: எனக்கு விடுதலை படத்துல நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க. பண்பலையின் அனைத்து நேயர்களுக்காக உங்களுக்காகவும் இந்த பாடல்
0: ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து உங்களோட பாட்டு
1: கேட்டு வர்றேன். உங்க ஊர்ல உங்களை பத்தி கேட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி விளம்பரம் வரும், அப்புறம் பாட்டு வரும்.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: அமிர்தம்
1: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாம்

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: கோடை பண்பலையில் இன்று

0: பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
9: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
8: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
9: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
8: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலையில் புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
13: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கிக் கொண்டிருக்கும்.
14: அனில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும். வண்ண துரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்ச வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: என்ன தம்பி, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, தூக்கம்

0: இதே பண்ணிட்டு இருக்கியே, பேசாம வெளிநாட்டுல போய் ஒட்டகத்தை மேய்ச்சிடலாம்.
1: அக்கா அதே இங்க மாடுதலக்கா மேய்ச்சிட்டு இருக்கே, இதுல என்னக்கா வெளிநாடு போய்?
0: வெளிநாடு போறதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு, உனக்குதான் இங்கிலீஷ்
1: தெரியாது. யார பார்த்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு? ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல். அப்புறம் என்னது, ஐ எம் வி ஆர் எஜுகேட்டட் ஃபேமிலி, தெரியுமா உனக்கு?
0: அது வேறயா?
1: ஆமா, நானே இங்கிலீஷ்ல பாட்டு கூட பாடுவேன்.
0: சரி, இங்கிலீஷ்ல பாட்டெல்லாம் பாடுறீங்கல்ல, அப்ப ஆங்கில இலக்கியத்தோட புகழ்பெற்ற ரெண்டு கவிஞர்களோட பேர் இந்த பாட்டுல வருது. அந்த பேரை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
1: எதையும் பேச விட மாட்டேங்க.
0: வெளிநாட்டுக்கு கன்ஃபார்மா அனுப்பிச்சு விடுறேக்கா.
1: எது பேசினாலும் அதுல இருந்து ஒரு கேள்வி கேக்குது, இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படிதான் ஓட்டுறது? என்ன கேள்விக்கா சொல்லுக்கா? அந்த ஆங்கில இலக்கியத்துல
0: புகழ்பெற்ற கவிஞர்கள்
1: ரெண்டு பேர் பேர் வருது.
0: ஆமா,
1: அது யாருன்னு நான் கண்டுபிடிக்க,
0: கண்டிப்பா
1: எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வர்றாங்க. வாங்க.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: யாரு யார் மேடம்?
2: கரூர் மாவட்டத்துல ஆயிஷா பேசுறீங்க சார்.
1: யார் இருக்கீங்களா? நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க? ஆச்சாவா?
2: ஆயிஷா. ஆயிஷா?
1: ஆயிஷா?
2: ஆமாங்க சார்.
1: ஆயிஷா, கேள்வி என்னன்னா, ஆங்கில இலக்கியத்தின் புகழ் பெற்ற கவிஞர்கள்,
0: அவங்க பாட்டுக்கு ரெண்டு கவிஞர்களோட பேரை சொல்லிட போறாங்க. இந்த பாட்டுல வர்ற கவிஞர்கள் தான் எனக்கு வேணும்.
1: அந்த வேணும். அந்த கவிஞர்கள் இந்த பாடல்ல வரும், அந்த பாடலை கேளுங்க.

0: பிபிசி செய்தியா? இங்கிலீஷ் வார்த்தை வருதுக்கா?
1: வருது வருது.
0: ஹலோ,
2: சொல்லுங்க
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க. இப்ப
2: இன்னொன்னு
1: போடுங்க
0: தலையில. குடுங்க குடுங்க. உலகில்

0: இப்ப சொல்லிருவாங்க.
1: செல்லி பிச்சட்ட.
2: யாரு?
0: செல்லி பிசா.
2: எங்க கோல்ட் ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கேன், நெத்திலி ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: என்னம்மா?
1: செல்லி பிச்சட்ட.
0: செல்லி ஓகே, இன்னொருத்தர்
2: அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான்.
0: அப்படிதான் அவங்களுக்கு கேட்டுச்சு தம்பி.
2: அப்படியா?
0: கிட்ஸ். கிட்ஸ் பாது.
2: அவங்க தான், அவங்க தான், அவங்களுக்கு அவங்க வேண்டப்பட்டவங்க. அவங்க ரெண்டு பேரும் நமக்கு எல்லாம் வேண்டப்பட்டவங்க. அதனால தான் அவங்களோட என்ன சொல்றது, காதல் கவிதைகள் அதெல்லாம் வந்து இப்பவும் நிலைச்சு நிக்குது. அதெல்லாம் அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன்.
0: ஓ, அதுவும் அனுப்பிச்சு விட வேண்டியதா வெளிநாட்டுக்கு?
2: ஒட்டகம் வைக்க வைக்கிறது அவ்வளோ சந்தோஷம்.
0: சரி, என்ன பாட்டு வேணும் ஆயிஷாவுக்கு?
1: கொஞ்ச நாள் பொறுத்தவரை.
2: எதுக்கு வெளிநாடு அனுப்பவா? போதுமா, போதும், இந்த பாட்டு கேளு.

0: வடகோடி பண்பலையில்
1: புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
5: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
6: அனில் முறுக்கு மாவு.
7: அனில் முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
9: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்
1: வழங்கிய வண்ண துரிகை.
0: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் முல்லைசேரி பிரேம்தாஸ், ஆர் சுந்தரராஜன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா, கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தராஜா. இனி கேட்கலாம் சித்திர செவ்வானம், சிவக்குமன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
10: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும், இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து அவற்றுக்கு தடை விதிப்பதற்கு பதிலாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5
1: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு மகிழ சித்திர செவ்வானம். இனிய மாலை வணக்கம் நேர்களே, வானம் வரைகின்ற வண்ண ஓவியம், வார்த்தைகள் வடிக்கின்ற கவிதை காவியம், மஞ்சள் வெயில் மெல்ல மறைய மனதின் ஓரம் கவிதை நிறைய, தென்றல் வந்து தீண்டி செல்ல தேடாத இன்பம் மனதில் மலர, பறவைகள் கூடுகள் தேட புதிய கனவுகள் சிறகடிக்க, மெல்லிசையால் மனங்கள் மயங்க செவிகளில் தேன் வந்து பாய, இடைக்கால சந்தங்களால் இதயம் நிறைக்க மலர்கிறது கோடை பந்தலை 100.5 சித்திர செவ்வானம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
5: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடியா

0: உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பந்தலை 100.5. நேரம் மாலை 5:11. இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். ஒரு கண்களால் பார்க்கையில் 1000 பூக்கள் பூக்கின்றன. இதழோர புன்னகையில் உறங்கிய கனவுகள் விழிக்கின்றன. திரும்பி பார்க்கும் தருணத்தில் நிமிடங்களும் நின்று போகின்றன. கடந்து செல்லும் பாதையிலே கால்கள் கவிதை எழுதுகின்றன. கடைக்கண் பார்வை ஒன்றே காதல் காவியத்தின் முதல் பக்கமும் முடிவில்லாத பக்கமும். காதல் காவியத்தின் முதல் பக்கமும் முடிவில்லாத பக்கமும் கடைக்கண் பார்வை ஒன்றே.

என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். தேடி தேடி தேடலிலேயே காதலை உணர்ந்த உள்ளங்கள், விழிகள் தேடும் ஓர் முகம், விடியலும் தேடும் அதன் சுகம், இதயம் தேடும் ஓர் உறவு, இமைகள் மூடினாலும் தொடரும் கனவு. தேடி தேடி தேடலிலேயே காதலை உணர்ந்த உள்ளங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரமாலை 5:22. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். கண்கள் சந்திக்கும் அந்த நொடியில் காலம் கூட நின்று போனது. அருகிலிருக்கும் நேரம் இதயத்தில் இனிக்கும் ராகம். கரம் கோர்க்கும் நாளில் வசந்தம் பிறக்கும் இவர்கள் வாழ்வில். தனிமையில் இனிமை மட்டும் இவர்களை தாலாட்டுகிறது. தனிமையில் இனிமை மட்டும் இவர்களை தாலாட்டுகிறது.

0: நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான். 9:00 இரவு தாலாட்டாய் கொடை தென்றல். 8:00 பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது.
2: 1 குக்கு
1: நமது கோடை பண்பலை 100.5
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: 7:00 தொடக்கம் 8:00 வரை
2: நீர்களின் ஆசை பாடல்கள்.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
1: 94-86-28-24-24
2: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
1: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
2: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
1: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
2: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
4: வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். கேட்ட வரம் பல கிடைத்தாலும் கேட்காத வரமாய்

காதல். தேடிய உறவுகள் கிடைக்காத போதும் தேவதையாய் இவன் வாழ்வில் இவள். இரு இதயங்களும் ஒரே மகிழ்ச்சியை உணரும் நேரம் இன்ப நினைவுகள் இதயத்தில் மலரும். இரு இதயங்களும் ஒரே மகிழ்ச்சியை உணரும் நேரம் இன்ப நினைவுகள் இதயத்தில் மலரும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: நேரம் மாலை 5:36. இடைக்கால இனிசை கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 1.5 சித்திர செவ்வானம். வறண்ட இதயத்தில் வசந்தம் விதைத்தவள், வண்ணமில்லா கனவுகளில் வானவில் தீட்டியவள், மௌனத்தில் இசையை கொடுத்து மனதில் மகிழ்ச்சியை விதைத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஆனந்தமாக்கியவள் இவள்தானா? வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஆனந்தமாக்கியவள் இவள்தானா?

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு

0: நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 36, பலிபீடம். மகா கபால பைரவர் விக்ரமனை பார்த்து, சரியான நேரத்தில் நீ இங்கு வந்து சேர்வாய் என்று காளிமாதா உரைத்திருந்தாள் என்றும், அவளுடைய சாம்ராஜ்யம் இன்றிரவு ஸ்தாபிதமாக போகிறதென்றும், அந்த சாம்ராஜ்யத்திற்கு உனக்குத்தான் இளவரசு பட்டம் கட்ட வேண்டுமென்றும் மாதாவின் கட்டளை என்று கூறினார். இனி அப்போது எங்கிருந்தோ கிளிக் என்று பரிகாசச் சிரிப்பின் ஒலி எழுந்தது. கபால பைரவரும் விக்ரமனும் உட்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சிரித்தது யார் என்பதை கண்டுபிடிக்க யாதொரு வழியும் தென்படவில்லை. விக்ரமனை அத்தனை நேரமும் கட்டியிருந்த மந்திர பாசமானது மேற்படி சிரிப்பின் ஒலியினால் அறுபட்டது. அவன் சிவனடியாரை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பி கபால பைரவரை நேருக்கு நேர் நோக்கினான். நீர் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. எனக்கு இளவரசு பட்டம் கட்டப்போவதாக சொல்கிறீர். அது உண்மையானால் முதலில் நான் செய்யப்போகும் காரியத்துக்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இதோ இந்த பலிபீடத்தில் கட்டுண்டு கிடக்கும் பெரியார் எங்கள் குலத்தின் நண்பர். எனக்கும் என் அன்னைக்கும் எவ்வளவோ பரோபகாரம் செய்திருக்கிறார். அவரை விடுதலை செய்வது என் கடமை. என் கையில் கத்தியும் என் உடம்பில் உயிரும் இருக்கும் வரையில் அவரை பலியிடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி விக்ரமன் பலிபீடத்தை அணுகி சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டிவிட எத்தனைத்தான். நில் என்று பெரிய கர்ஜனை செய்தார் கபால பைரவர். அஞ்சா நெஞ்சம் கொண்ட விக்ரமனை கூட அந்த கர்ஜனை சிறிது கலங்கச் செய்துவிட்டது. அவன் துணுக்குற்று ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டுவதற்காக அவன் நீட்டிய கத்தி நீட்டியபடியே இருந்தது. கபால பைரவர் மறுபடியும் உரத்த குரலில், பிள்ளாய் விக்ரமா, இந்த போலி சிவனடியார், இந்த வஞ்சக வேஷதாரி, இந்த பொய் ஜடா மகுடதாரி யார் என்று அறிந்தால் இவ்விதம் சொல்ல மாட்டாய். இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைந்து நிற்க மாட்டாய் என்றார். அவருடைய குரலில் துணித்த ஆத்திரமும் அழுத்தமும் விக்ரமனை திகைப்படைய செய்தன. சிவனடியார் பல்லவ ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் என்று தான் முன்னமே சந்தேகித்ததும் அவனுக்கு நினைவு வந்தது. கபால பைரவர் மீண்டும், இந்த வேஷதாரியையே கேள், நீ யார் என்று, தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று அடித்தொண்டையினால் கர்ஜனை செய்தார். விக்ரமன் சிவனடியாரை பார்த்தான். அவருடைய முகத்தில் புன்னகை தவழ்வதை கண்டான். அதே சமயத்தில், விக்ரமா, கபால மாலை அணிந்த இந்த வஞ்சக வேஷதாரி யார் என்று முதலில் கேள், தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று இடி முழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது. இவ்வாறு கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையின் மறைவிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன. தீவர்த்தி வெளிச்சம் அந்த முகத்தில் விழுந்த போது, ஆ என்ற வியப்பொலி ஏக காலத்தில் அநேகருடைய வாயிலிருந்து எழுந்தது. விபூதி ருத்ராட்சம் அணிந்து முகத்தில் ஞான ஒளி வீசி தோன்றிய அப்பெரியாரை பார்த்ததும் விக்ரமனுக்கு என்றுமில்லாத பயபக்தி உண்டாயிற்று. வந்தவர் வேறு யாரும் இல்லை, பல்லவ சாம்ராஜ்யத்தின் பழைய சேனாதிபதியும் வாதாபி கொண்ட மகாவீரருமான சிறு தொண்டர்தான். அத்தியாயம் 36, பலிபீடம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 37, நீலகேசி. நன்றி நேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேர்மாலை 5 மணியின் 47 நிமிடம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். பொழுதுகள் யாவும் அவள் நினைவாக பூத்து கிடக்கின்றன காதல் மலராக. தேடி தேடி தொலைந்தாலும் காதலில் தொலைவது சுகம்தானே. தினமும் தேடும் இவன் இதயத்திற்கு அவள் தரிசனம்தான் தினமும் கிடைக்கும் காதல் பரிசு. தினமும் தேடும் இவன் இதயத்திற்கு அவள் தரிசனம்தான் தினமும் கிடைக்கும் காதல் பரிசு.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசைக்கு இதயம் மட்டும் போதும், இனிய நினைவுகள் துணையாகும். மனதுக்கு பிடித்த பாடலோடும் மகிழ்ச்சியான மாலை பொழுதோடும் இசையாலும் கவிதையாலும் இதயம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மீண்டும் சித்திர செவ்வானம் ரசிக்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு மாலை நேரத்தின் மயக்கும் அழகில் உங்கள் மனதை வருடிய இசையின் இனிமையை உங்கள் வசம் சேர்த்து மன நிறைவில் விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். 100.5 இனி

0: ஆலய தரிசனம்.
1: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்கையம்மன் திருக்கோயில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன்.

இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்திலிருந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்கைகள் அப்படின்னு சொல்கிற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர், இப்போ பொதுவாக வந்து துர்கை அம்மன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வட மாநிலங்கள் தான் நம்மளோட புகழ் நிறைய இருக்குது. இந்த தாராபுரம் பகுதியில் மூலஸ்தானத்தில் துர்கை அம்மன் வீடு இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா ஒன்றா சிவாலயங்களில் சிவதுர்கையா அம்பாள் இருப்பாள், இல்லைனா வைணவ ஸ்தலங்களில் பெருமாள் கூட விஷ்ணு துர்கையா இருப்பாள். இங்கே மட்டும்தான் சாந்த துர்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலை சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவதுர்கைகள் வீற்றிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலதுர்க்கை, ஸ்தலதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூழினி துர்க்கை, பிரம்ம துர்க்கை, வனதுர்க்கை, மகாதுர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது போக வந்து இந்த ஆலயத்திலேருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க.

0: அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அதுபோக காலபைரவர், காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபைரவர் அப்படிங்கிற பேரில் இங்கே எழுந்திருக்கிறார். விஜயம்னாவே வெற்றி. கோயிலில் வந்து கொடிமரம் உண்டு. கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் இரண்டு வகையான உற்சவங்கள், ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம் சொல்லுவோம். அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகைன்னு சொல்ல போனால் நவராத்திரி. நவராத்திரி வந்து நமக்கு தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையிலேருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா கொழு, நவராத்திரி வந்து கொழு தானே சிறப்பு. அந்த கொழு படிகள் அமைச்சு தெய்வத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த கொழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி 10 நாட்கள் விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த கொழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரகங்கள் நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில், ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்றைக்கி விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகளை கூட்டு வருவாங்க, அவங்க நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்து அறிவிப்போம். முறையாக அந்த எழுத்து பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் தரிசித்து அம்மனோட பேரில் பெரும்படி மனதார வாழ்த்துகிறோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: மாலை நேரம் மயங்கும் வேளையில் மௌனமாய் இயற்கை கவிதை எழுதுகிறது. மேற்கே மறையும் சூரியனின் கதிர்கள் வானமெங்கும் வண்ண ஓவியம் தீட்டுகிறது. இந்த அழகிற்கு இன்னும் மெருகேற்ற கோடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபர்.

0: ஏப்ரல். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: கோடி பண்பலை 100.5 பூமை பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம். ஆற்றல் மிக்க ஒருவன் இருந்தால் யாரையும் காப்பாத்திரலாம். ராமாயணத்துக்கு ராமன் தாங்க கதாநாயகன், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கதையினுடைய முக்கிய பாத்திரங்கள் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் வரக்கூடிய முக்கியமான பாத்திரங்கள். இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா ராமன் நினைப்போம். ராமன் உலகத்தை காப்பாத்துவாரு, ஆனா அவரையும் சேர்ந்து அவருடைய அந்த மயக்கத்திலிருந்து மீட்ட பெருமை அனுமனுக்கு உண்டு. சீதையை தேடி போனப்ப அப்பதான் அசோக பணத்துல ராவணன் வந்து பாடா படுத்திட்டு போறான். யாரா? சீதைய. எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை ஏத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறான், பணியிறான், பயமுறுத்துறான், எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறான். இப்ப சீதை ஒரு முடிவெடுத்து நாம இறந்துட்டான் நல்லது அப்படின்னு சொல்லி பாருங்க. உலகிற்கு வந்த அந்த தெய்வம் கூட மனிதர்கள் குணத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சு தன்னுடைய தலைமுடியிலேயே அப்படி ஒரு இது போட்டு அவங்க தற்கொலை பண்ண போறப்ப இத யாரு பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா சிறிய குரங்கு வடிவாக இருந்த அனுமன். இப்ப பாருங்க ஒரு அற்புதமான விஷயம், எப்பவுமே இந்த தற்கொலை பண்ண போறவங்கள சட்டுன்னு போய் தடுத்து நிறுத்த முடியாது, அவங்க வேகமா அந்த செயல்பாட்டில் இறங்கிடுவாங்க. இப்ப சீதையினுடைய கவனத்தை எப்படி திருப்பறது? கவனத்தை திருப்பணும். ஒரு நிமிஷம், எப்படி திருப்பறது? அருகில் போய் தொட முடியாது, சத்தம் போட முடியாது, மாற்று உருவில போய் நின்னாலும் கூட இது ராவணனுடைய மாயையா இருக்குன்னு அம்மா நம்ப மாட்டா. என்ன செய்யலாம்னு நினைச்சு ஒரு வினாடிக்குள்ள முடிவெடுத்தாருங்க அனுமன். எப்படி? ராம ராம ராம ராம ராம ராமன் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே ராமன் பேரை யார் சொல்றான்னு ஒரு கணம் திரும்பி பார்த்தாங்க சீதை. டக்குனு கீழே குச்சி காலில் விழுந்துட்டார். அம்மா, நான் தான் ராமன் தூதுவன், எந்த முடிவு எடுக்காதீங்க, இறங்கி அழியும், ராமன் வருவார். சரி, ஒரு மாசத்துக்குள்ள வரலன்னா எனக்கு வந்து நீர் கடை தான் செய்யணும் சொல்லிடுறாங்க. சீதை இருக்க பார்த்தாச்சா? இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கப்ப உக்கிரமா இந்திரஜித்தனுக்கு கோபம் யார் மேல வந்தது? சித்தப்பா மேல வந்தது. வந்தானா இதாக காட்டி கொடுத்தவன் சொல்லி ஒரு ஈட்டி எடுத்து எரிஞ்சான். அவன் சாகக்கூடாதுன்னு சுக்ரீவன் ஓடியாந்தான். அவன் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் காப்பாத்த இலக்க ஒண்ணு வந்து அத தன்னுடைய மார்புல தாங்கிட்டாங்க. இப்ப விழுந்த உடனே யார் காப்பாத்துறது? இவன் விழுந்துட்டான் உடனே இத கேள்விப்பட்டு எல்லா படைகளும் செதறி ஓட இப்ப எதுக்கு போயிருந்த ராமர் வந்து அந்த காட்சியை பார்த்து அவரு மயங்கி விழுந்துட்டாருங்க. என்ன சொல்லி விழுந்தாரு தெரியுமா? என்ன எதனாடா காட்டுக்கு போக சொன்னாங்க, இனி ஏன்பா வந்த, நான் படாத கஷ்டம்லாம் பட்டு எனக்கு முன்னாடி உயிர் விட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு போய் மயங்கி விழுந்துட்டார். இங்க எல்லாரும் மயங்கி கிடக்கிறத பார்த்து இந்திரஜித் தான் அப்பாட்ட போய் எல்லா பேரும் போயிட்டாங்க. இப்பதான் அனுமன் போய் அந்த மலையை கொண்டு வந்து போன உயிரை மீட்டெடுக்கிறார். ஒரு பெரு வீரன் அவனுடைய ஆற்றலால் மிகப்பெரிய தொண்டால் தொண்டனாக இருந்து கொண்டே தலைவனையும் தலைவன் குடும்பத்தையும் காப்பாற்றிய பெருமை அனுமனுக்கு உண்டு. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்குகின்ற அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த பாடலை சொல்லுங்க, ஆஞ்சநேயருடைய பலம் நமக்கு வந்துடும். தோல்வியோ கவலையோ மற்றவையோ வருகிற போது நாம் அவற்றை துடைத்தறிய வேண்டுமென்றால் அதற்கு நம் முன்னே ஒரு உருவம் இருக்க வேண்டும். அந்த உருவத்தினுடைய தோற்றம் இருந்தால் கூட நம் மனத்தில் உற்சாகம் நமக்கு கிடைக்கும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். வழங்கினார் முனைவர் கு. ஞானசா.

0: நண்பர்கள்.
1: இது கொடை பண்பலை 100.5 நேரம் 6:16. இந்த பாடல் அப்படின்றது எத்தனை போட்டி போடுது பாருங்களேன். ஒரு பாடலுக்குள்ள இசை, வரிகள், அந்த பாடகரோட குரல், இதெல்லாம் சேர்ந்து மெட்டு இதெல்லாம் சேர்ந்துக்குது போட்டி போடுது. அதில் ஒன்று இசை ரொம்ப பலமாக இருந்துச்சு அப்படின்னா பாடலை தின்றும் ஒரு சில இசை. இல்லை வரிகள் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களே, நம்ம அந்த வரிகளை தான் உற்று நோக்குவோம், இசையை அந்த அளவுக்கு விட்டுறோம், கேட்க மாட்டோம். சரியா, இந்த ரெண்டுக்கும் இணையாக போட்டி போடும் அந்த பாடலை பாடக்கூடிய குரல். இப்போ இது மூணுமே சேர்ந்து போட்டி போட்டு விட்டு கொடுத்து அருமையாக வரும் அந்த பாடல்கள் தான் நம்ம எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே வரும். அது மாதிரியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அதாவது இசையும் அதிகமாக இருக்கும், அதில் வரக்கூடிய பாடல்களும் இனிமையாக இருக்கும், இது மாதிரியான பாடல்கள். சரி, ஒரே ஒரு சந்தேகம். நமக்கு வீட்டில் வந்து ஒரு 5 ஜாமான் சொல்லி விட்டுருப்பாங்க. மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, அப்புறம் என்னது என்னென்னமோ ஒரு 4 பொருள் பலசரக்கு ஜாமானில் மறந்துடுவான். ஆனால் ஒரு சீடியில் 1000 பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த 1000 பாட்டும் எப்படி தான் நம்ம மனசில் வச்சுருக்கோம்? என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? ஒரு பாடலை 5 நிமிஷம் இருக்குன்னா 5 நிமிஷம் முழுசாக பாடி முடிச்சிடுறோம். ஆனால் 5 பொருள் வீட்டில் சொல்லி விட்டாங்கன்னா மறந்துடுறோம். ஏன்? யோசிச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேளுங்கள்.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகில் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.
3: இது கோடை பண்பலை 100.5. இன்று இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல் அவர்களோடின் குரலோடு குரல் பதிவோடு ஒலிக்க காத்திருக்கிறது. கட்சவி எண் 94 86 28 24 24. இந்த எண்ணுக்கு கட்சவி வழியாக குரல் பதிவை அனுப்புங்க. பாடல் தர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 6:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் ககப்போ 2 விளையாட்டுகள் இருக்கு. 10:00 வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட நேர்கள் இன்று பேசலாம்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: இது கொடை பண்பலை 100.5. இந்த பாடல்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்களேன். நல்லா சிரிச்சிட்டே இருப்போம், டக்குன்னு அழுக வச்சிரும். சில நேரங்களில் அழுதுகிட்டே இருப்போம், அப்படியே புன்னகைக்க வச்சிரும். நம்ம உணர்வுகளை மாற்றும், நினைவுகளை தூண்டும். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த பாடல்கள் இருக்கும். உடல் வந்து ரொம்ப அலுப்பாக இருக்கும், அசதியாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில பாடல்களை கேட்டனும் இல்லை, ஆட்டம் போட வைப்போம், ஆட்டம் போடுவோம், ஆட்டம் போட வைக்கும். அதே மாதிரி ரொம்ப சோகமாக இருப்போம், அந்த பாடல் கேட்கும்போது வாடா பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன பிரச்சனை, பிரச்சனையே நம்மளா அப்படின்ற மாதிரி ஒரு புத்துணர்வோடு எதிர்ப்போம். இது மாதிரி பாடல்கள் பல பரிமாணங்களில் நமக்கு பல விஷயங்களை தருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த பாடல்களே நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை?

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: துர்கா பரமேஸ்வரி கோயில் மண்டபத்தில் எப்படி பழுவேட்டரையரை தேவராளன் பார்த்து மிரண்டு போனான் என்பதை அவன் ரவிதாசன் மந்திரவாதிரியிடம் விவரித்து கொண்டிருந்தான். பழுவேட்டரையன் தலையிலே கல்லை போட்டோ அல்லது பெருவெள்ளத்தில் தள்ளிவிட்டோ கொண்டிருக்கலாம் என்று நினைத்து, அப்படி தள்ளாமல் அல்லது கொல்லாமல் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று தேவராளன் கவலைப்பட்டான். அதற்கு மந்திரவாதி ரவிதாசன்,
1: ஒரு கவலையும் வேண்டாம். ஒரு விதத்தில் பெரிய பழுவேட்டரையன் உயிரோடு இருப்பது நல்லது. அப்போதுதான் சுந்தர சோழனும் அவனுடைய பிள்ளைகளும் இருந்து விழுந்த பிறகு சோழ நாட்டு சிற்றரசர்கள் இருபிரிவாய் பிரிந்து நின்று சண்டை போடுவார்கள். பழுவேட்டரையர்களும் சம்பவரையர்களும் ஒரு பக்கத்திலும், குடும்பாளூர் வேளானும் திருக்கோவலூர் மலையமானும் இன்னொரு பக்கத்திலும் இருந்து சண்டையிடுவார்கள். அது நம்முடைய நோக்கத்துக்கு மிக்க அனுகூலமாயிருக்கும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடும் போது நாம் பாண்டிய நாட்டில் ரகசியமாக படை திரட்டி சேர்க்கலாம்.
2: ரவிதாசா, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற கதையாக பேசுகிறாய்.
1: சுந்தர சோழனுக்கும் அவனுடைய இரு புதல்வர்களுக்கும் நாளைக்கு இறுதி நேர்ந்தால் அல்லவா நீ சொன்னபடி சோழ நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள்.
2: முன்பு பேருக்கும் நாளைக்கே முடிவு வரும் என்பது என்ன நிச்சயம்? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா?
1: எதை சொல்லுகிறாய்?
2: நாகைப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறாராம். மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனே சோழ நாட்டின் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று ஆர்ப்பரிக்கிறார்களாம். நீ கேள்விப்பட்டாயா?
0: ரவிதாசன் மறுபடியும் சிரித்துவிட்டு,
1: நான் கேள்விப்படவில்லை. எனக்கே அது தெரியும். அருள்மொழிவர்மனை புத்த விகாரத்திலிருந்து வெளிப்படுத்தியது யார் என்று நினைக்கிறாய்? நம் ரேவதாச கிராம வித்தனுடைய மகள் ராக்கம்மாள்தான். அவள்தான் படகோட்டி முருகையனுடைய மனைவி என்றார்.
2: அதனால் என்ன? அருள்மொழிவர்மன் வெளிப்பட்டதனால் என்ன லாபம்? அவனை இனி எப்போதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அல்லவா சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஈழ நாட்டில் அவன் இரண்டு மூன்று பேருடன் இருந்த போதே நம்முடைய முயற்சி பலிக்கவில்லையே
0: என்றான் தேவராளன்.
1: அதுவும் நல்லதுதான் என்று சொன்னேனே. மூன்று பேருக்கும் ஒரே நாளில் யமன் வருவதற்கு இருக்கும் போது,
2: ரவிதாசா, லட்சம் பேருக்கு மத்தியில் உள்ள இளவரசனிடம் யமன் எப்படி நெருங்குவான்? அதை நீ சொல்லவில்லையே.
1: நெருங்குவான் அப்பனே, நெருங்குவான். யானை பாகனுடைய அங்குசத்தின் நுனியில் யமன் உட்கார்ந்திருப்பான். சரியான சமயத்தில் இளவரசனுடைய உயிரை வாங்குவான். பரமேஸ்வரா, சோழ நாட்டு மக்கள் இளவரசனை யானை மீது ஏற்றி வைத்து ஊர்வலம் விட்டுக் கொண்டு தஞ்சையை நோக்கி வருவார்கள். அந்த யானையை ஓட்டும் பாகனுக்கு வழியில் ஏதாவது ஆபத்து வந்துவிடும். அவனுடைய இடத்தில் நம் ரேவதாச கிரமவித்தன் யானை பாகனாக அமருவான். அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நீயே ஒருவாறு ஊகித்துக்கொள்.
2: ரவிதாசா, உன் புத்தி கூர்மைக்கு இணையில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேனப்பா. கிரமவித்தன் எடுத்த காரியத்தை முடிப்பான் என்று நாம் நம்பி இருக்கலாம். சுந்தர சோழன் விஷயம் என்ன? அவனுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்
0: என்றான் தேவராளன்.
1: பழுவேட்டரையனுடைய கருவூல நிலவரையில் சோமன் சாம்பவனை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். கையில் வேலாயுதத்துடன் விட்டு வந்திருக்கிறேன். அங்கே இருந்து சுந்தர சோழன் அரண்மனைக்கு சுரங்க பாதை போகிறது. சுந்தர சோழன் படுத்திருக்கும் இடத்தையே சோமன் சாம்பவனுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவன் கூட நான் குறிப்பிட்ட இடத்தை நின்று வேலை எறிந்து சுந்தர சோழனை கொன்றுவிடலாம். சோமன் சாம்பவனை அவசரப்படாதே, நாளை வரையில் பொறுத்து கொண்டிரு என்று எச்சரித்து விட்டு வந்திருக்கிறேன்.
2: அது எதற்காக?

0: சமயம் நேரும்போது காரியத்தை முடிப்பதல்லவா நல்லது?
1: முட்டாள், சுந்தர சோழன் முன்னதாக கொலையுண்டால் அந்த செய்தி கேட்டதும் அவன் குமாரர்கள் ஜாக்கிரதையாக விடமாட்டார்களா? அந்த நோயாளி கிழவன் இறந்துதான் என்ன உபயோகம்? அதற்கட்டும், நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? கடம்பூர் மாளிகையில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே நாளை இரவு நடக்கப் போகிற காரியமல்லவா எல்லாவற்றையும் விட முக்கியமானது?
0: கடம்பூரில் எல்லாம் கோலாகலமாகத்தான் இருந்து வருகிறது. கல்யாண பேச்சும் காதல் நாடகங்களுமாயிருக்கின்றன. நீ என்னவோ அந்த பழுவூர் அணியை நம்பி இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை.
1: பழுவூர் அணியாவள் பாண்டிமாதேவி என்று சொல். வீரபாண்டியர் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் அவளை தம் பட்ட மகிழ்ச்சியாக்கிக் கொண்டதை மறந்து விட்டாயா? வீரபாண்டியர் மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்க அவள் சபதம் செய்திருப்பதை மறந்து விட்டாயா? 1 வாரத்துக்கு முன்னால் இதே இடத்தில் அவள் பாண்டிய குமாரன் கையிலிருந்து பாண்டிய குலத்து வீரவாளை பெற்றுக்கொள்ளவில்லையா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நேற்று மாலை உன் பாண்டிமாதேவி வீரநாராயண ஏரியில் உல்லாச படகு யாத்திரை செய்துவிட்டு திரும்பி வந்ததை நீ பார்த்திருக்க வேண்டும்.
1: உல்லாசமாயிராமல் பின் எப்படி இருக்க வேண்டும் என்கிறாய்? மனத்தில் உள்ளதை மறைத்து வைக்கும் வித்தையை நந்தினியைப் போல கற்றிருப்பவர் யாரும் கிடையாது. இல்லாவிட்டால் பழுவேட்டரையரின் அரண்மனையில் 3 வருஷம் காலந்தள்ள முடியுமா? அங்கே இருந்தபடி நம்முடைய காரியங்களுக்கு இவ்வளவு உதவிதான் செய்திருக்க முடியுமா? ஆமா, பழுவேட்டரையனை நீ சற்று முன் கொள்ளிடக்கரை துர்க்கையம்மன் கோவிலில் பார்த்ததாக கூறினாயே, அவனை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்ததை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். பழுவேட்டரையன் எப்போது கடம்பூரிலிருந்து புறப்பட்டான்?
0: ஏன் என்று எனக்கு உறுதியாக தெரியாது. மதுராந்தக தேவனை கடம்பூருக்கு அழைத்து வர புறப்பட்டதாக சொன்னார்கள். நேற்று காலை பழுவேட்டரையன் கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற பிறகு இளவரசர்கள் வேட்டையாடி சென்றார்கள். இளவரசிமார்கள் வீரநாராயண ஏரிக்கு ஜலக்கிரீடை செய்ய சென்றார்கள். இளவரசர்களும் இளவரசிகளும் திரும்பி வந்த குதூகலமான காட்சியை நீ பார்த்திருந்தாயானால் இவ்வளவு நம்பிக்கையோடு பேச மாட்டாய்.
1: அதை பற்றி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். பழுவேட்டரையனை தஞ்சைக்கு அனுப்பி வைத்ததிலிருந்து பாண்டிமாதேவியின் மனதை அறிந்து கொள்ளலாமே.
0: பெண்களின் மனதை யாரால் அறிய முடியும் அப்பா? அந்த கிழவனை ஊருக்கு அனுப்பியது பழிவாங்கும் நோக்கத்துக்காகவும் இருக்கலாம், காதல் நாடகம் நடத்துவதற்காகவும் இருக்கலாம்.
1: என்ன உளறுகிறாய் பரமேஸ்வர?
0: நந்தினி
1: அந்த பழைய கதையை அடியோடு மறந்து விட்டாள். கரிகாலனை அவள் இப்போது விஷம் போல தூஷிக்கிறாள், துவேஷிக்கிறாள்.
0: கரிகாலனை பற்றி நான் சொல்லவில்லை. அவனுடைய தூதன் வந்தியத்தேவனை பற்றி சொல்லுகிறேன். 2-3 தடவை நந்தினி அவனை தப்பிச் செல்லும்படி விட்டதை மறந்துவிட்டாயா?
2: மந்திரவாதி கலகலவென்று சிரித்துவிட்டு,
1: ஆமாம், வந்தியத்தேவன் எதற்காக பிழைத்திருக்கிறான் என்பது சீக்கிரத்திலேயே தெரியும். அது தெரியும் போது நீ மட்டும்தான் ஆச்சரியப்படுவாய் என்று எண்ணாதே. இன்னும் ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவார்கள். முக்கியமாக சுந்தர சோழரின் செல்வக்குமாரி குந்தவை ஆச்சரியப்படுவாள். அவள் எந்த சுகுமார வாலிபனுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாளோ அவனே அவளுடைய தமையன் ஆதித்த கரிகாலனை கொன்றவன் என்றறிந்தால் அச்சரியப்படும் மாட்டாளா
2: என்றான்.
0: என்ன சொல்லுகிறாய் ரவிதாசா? உண்மையாகவே வந்தியத்தேவனா கரிகாலனை கொல்லப் போகிறான்? அவன் நம்மோடும் சேர்ந்து விட்டானா என்ன?
1: அதெல்லாம் இப்போது கேட்காதே. கரிகாலனை கொல்லும் கை யாருடைய கையாக இருந்தால் என்ன? பாண்டிய குலத்து மீன் சின்னம் பொறித்த வீரவாள் அவனை கொல்லப் போகிறது. அவனை கொன்ற பழி வந்தியத்தேவன் தலைமீது விடப் போகிறது. நம்முடைய ராணியின் சாமர்த்தியத்தை பற்றி இப்போது என்ன சொல்லுகிறாய்?
0: நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். பிற்பாடுக சொல்லுகிறேன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: கடம்பூர்ல ஐயனார் கோவில் அடுத்த காட்டு பகுதியிலேயே இருக்குது தேவராளனா நடிச்ச பரமேஸ்வரனின் வீடு. அங்கிருந்தபடி கண்காணிப்பது அவன் வேலை. அதனால மற்ற ஏற்பாடுகளை பத்தி ரவிதாசன் இப்ப அவனுக்கு விளக்கிக்கிட்டு வர்றது பழுவேட்டரையருக்கு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிட்டது. ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்கிற உரையாடல் அவருக்கு என்னென்ன வகைகள்ல மர்மங்களை உடைச்சுக்கிட்டு வருதுன்னு பாக்குறோம். அவர் காது கேட்கவே பெரிய பழுவேட்டரையன் உயிரோட இருந்தாதான் நம்ம நோக்கத்துக்கு அனுகூலம்னு ரவிதாசன் சொன்னான். அனுகூலம் உகந்தது, நன்மை தருவது. கூலம்னா கரை, ஆற்றங்கரை, நீரோட்டம். அணு என்கிற முன்னொட்டு வழியே செல்வது என்ற பொருளை கொண்டது. அனுகூலம் சாதகமான போக்கு, எதிர்ச்சொல் பிரதிகூலம் சாதகமற்ற நிலை. ஆற்றின் ஓட்டத்தை எதிர்த்தோ குறுக்காக கரையை கடக்க முயல்வதையோ குறிக்கும். சுந்தர சோழனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஒரே நாளில் இறுதி நேரணும், அதை தொடர்ந்து சிற்றரசர்களுக்கு இடையே சண்டை மூண்டா நம்ம நோக்கம் நிறைவேறும். நீ சொல்றது அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா என்ற கதையா இருக்குதேன்னு அவநம்பிக்கையோட பரமேஸ்வரன் கேட்டான். இப்படி நடக்க வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுவதை குறிக்க பூனைக்கு இறக்கை முளைத்தால் பறவை இப்படின்னும் வேடிக்கையா சொல்லுவாங்க. கரிகாலனை நந்தினி இப்போ விஷம் போல துவேஷிக்கிறாள்னு ரவிதாசன் சொன்னபோது பழுவேட்டரையர் முகபாவத்தை பார்த்தோம். துவேஷம், வெறுப்பு, பகைமை, இதன் வேர்ச்சொல் துவிஷ், வெறுத்தல். மனத்தை அலக்கழிக்கிற விருப்பையும் வெறுப்பையும் ராகத்வேஷம்னு பௌத்தமும் சமணமும் குறிப்பிடும். ராகம் பற்று, துவேஷம் பகைமை. வந்தியத்தேவனை ரவிதாசன் சுகுமார வாலிபன் குறிப்பிட்டான். இந்த இடத்துல நந்தினிய வல்லவரையன் முதன் முதலா சந்திச்ச நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. அந்த பேரழகியின் பல்லக்கு நகர்ந்ததும் நரை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே, சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் அங்கு எங்கேன்னு அதிர்ச்சி கலந்த வியப்புடன் சிந்தனையில் ஆழ்ந்துட்டான்லவா. இளமையும் மிடுக்கும் வந்தியத்தேவனை சுகுமாரன் ஆக்கினா இளமை, அழகு, மென்மை இவையெல்லாம் இணைஞ்ச கவர்ச்சி நந்தினிய சுகுமாரின்னு வர்ணிக்க வைக்கிது. நேயர்களே, ரவிதாசன் சொல்லி வர்ற ஏற்பாடுகளில் தேவராளனுக்கு அத்துணை நம்பிக்கை இல்லையோன்னு தோணுது. என்ன காரணம்?

0: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மதியின் ஒரு புள்ளி ஐந்தில் இப்போது நாம் கேட்டு மகிழ ஆசையில் ஒரு குக்கு. இனிய இரவு வணக்கம் நேர்களே. நெஞ்சம் விரும்பும் பாடல்களை, நினைவில் மலரும் ராகங்களை உங்கள் குரலின் வழியாக கேட்டு மகிழ கோடை பந்தலை 100.5 இப்போது முதல் இரவு 8 மணி வரை ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியாக. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலை எடுங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் இதெல்லாம் வந்து குரல் பதிவு செய்யணும். குரல் பதிவு செஞ்சு 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்.

0: என்ன நேயர்களே, தயாராகிட்டீங்களா குரல் பதிவு செய்கிறதுக்கு? வாய்ஸ் மெசேஜ் பண்ணி 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் இனி வரும் ஒரு மணி நேரமும். ஆனந்த் பனியன் சன் பிரீஃப்ஸ் நேரம் இரவு 7:02.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: என்னடா இவ்வளவு நேரம் ஆயும் பாட்டு வரலையே, பாட்டு கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இப்போ முதல் பாடல் யாரு, எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்கலாமா?
1: இனிய நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் நம் கோடை பண்பலைக்கும் ஆசையலூர் புக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பர் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் படம் உன்னை நினைத்து பாடல் என்னை தாளாட்டும் சங்கீதம். நன்றி, வணக்கம்.
0: படப்பட பட அப்படின்னு பேசிட்டீங்க ராதாகிருஷ்ணன் ஐயா. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.
5: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆயிருச்சு. இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. யாருக்கு பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாமா?
6: வணக்கம் கோடை பண்பலை, அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. நான் சுரேஷ் பாபு, கவுண்டம்பாளையத்திலிருந்து. படம் நீ வருவாயின பாடல் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், ஃபீமேல் வர்சன்.
5: உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.

0: இசையால் உங்கள் இதயங்களை விரடி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 7:15. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 இனிய இரவு வணக்கம். நான் அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். ஆசையில் ஒரு கொக்கோ நிகழ்ச்சியில் வந்து பெரிய தம்பி படத்துலேருந்து தாஜ்மஹாலே நீ தாவி தாவி வந்ததென்ன அப்படின்ற பாடல் போடுங்க. இந்த பாடல் வந்து நம்ம நேயர்கள் எல்லாத்துக்காகவும். நன்றி.
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம் அப்துல் காதர். கிட்டத்தட்ட இந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு ஒரு 300 மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்துல் காதர். நீங்கள் ஒரு தடவை மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கான பாடல் வரும். நீங்கள் 300 தடவை இன்னும் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதே பாடல் வேணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 15 ஒரே மெசேஜ். நீங்கள் ஒரு தடவை அனுப்பிச்சா போதும் இல்லைங்களா? சரி, உங்களுக்கான பாடல் இப்போது 100.5.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒருமுறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு காது கொடுத்து கேள்

0: இருக்கு, இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகில் தீபாவளி கொண்டாட்டம், சத்யா ஏஜென்சிஸின் நல்வாழ்த்துகள்.
3: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
4: உயிரெழுத்து
5: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
3: நேயர்களே, அழகான நம் மனதில்
4: ஆழமான ஓர் இடத்தில்
3: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
4: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
3: இதய ராகங்களை
4: நீங்களும் அரங்கேற்றலாம்.
3: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
4: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
6: அம்மா அண்ணா சும்மா இல்லடா,
4: இதயம்
7: இதயம் இதயம் இழைகிறதே, இது ஒரு புது கவிதை.
4: பாசம்
8: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இணைந்திருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. நேரம் பாத்தீங்கன்னா 7:25 ஆயிருச்சு. இப்போ பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
3: வணக்கம் மேடம், பரமக்குடியில இருந்து சாந்தி. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து நலம் நலமறி ஆவல்.
0: உங்களுக்கான பாடல் கேட்கலாம் 100.5.

0: வணக்கம். கொடை பண்பலை நூற்பிலை ஐந்தில் இது சொந்தபந்தம் நிகழ்ச்சி. இப்போ சொந்தபந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்துக்கு ஒரு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சு பேசிடலாம். வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம்.
0: சாப்பிட்டீங்களா?
1: ஆ, சாப்பிட்டோம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நான் பெரியகுளத்துல இருந்து பேசுறேன். என் பேர் ஜெயசாமுண்டீஸ்வரி. நான் எஃப்எம் சோதனை ஒளிபரப்புல இருந்து
0: கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க நீங்க? வேற எதுவும் வேலைக்கு போறீங்களா, இல்ல வீட்டுல இருந்து எதுவும் பாக்குறீங்களா?
1: வீட்டில் ஒரு சின்ன தையல் தொழில் மாதிரி செஞ்சிட்ருக்கோம்.
0: சரிங்க, அதான் சின்ன தையல்லாம் சொல்லாதீங்க, நல்லா கெத்தாக சொல்லணுங்க. நம்ம சொந்தமாக நம்ம சொந்த காலில் நிற்கிறோம், நம்மளால் ஒரு வருமானம் ஈட்ட முடியுது அப்படிங்கிற ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லலாம்.
1: ஜவுளி வியாபாரமும் பார்த்து
0: அந்த இதுவும் கூடவே சேர்ந்தேன். அப்போ பரவாயில்ல, கடைக்கு வரவங்கலாம் பார்த்துட்டு இவங்ககிட்டே தைக்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க.
1: தைக்கிறது கொஞ்சம் கம்மி தான்.
0: இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பரவாயில்ல, துணி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குதுங்களா? எப்படிங்க, ஆயத்த ஆடைகளா இல்ல எந்த மாதிரி ஆடைகள் விற்கிறீங்க? அதுதான் எது விரும்புறாங்க, இப்ப தச்சு போடுறத விரும்புறாங்களா இல்ல உடனே ரெடிமேட் கிடைச்சா போதும்?
1: ரெடிமேட் தான்
0: எல்லாம் விரும்புறாங்க, ஏன்னா உடனே போன

0: ஆமா எடுத்தோமா
1: யூஸ்
0: அப்படிங்கிற மாதிரி.
1: பண்ணிட்டோம். கொஞ்சம் பிடிச்சு அடிக்கிறது இது மட்டும் செஞ்சுட்டா போதும், ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் செஞ்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரிங்க. கொடைக்கானல் இதுக்கு முன்னே வந்திருக்கீங்களா?
1: நான் கொடைக்கானல் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் எங்கள் காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க.
0: சரிங்க.
1: இப்போ அடுத்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வரேன்.
0: அப்போ அறியோ எப்படி இருக்குது கொடைக்கானல் உங்களுக்கு?
1: அப்போ பார்த்ததுக்கு இப்போ நிறையா கடைகள் அதிகமாக இருக்கு, கடைகள் அதிகமாக இருக்கு, ஆளுங்க நிறையா இருக்க மாதிரி.
0: நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, அந்த சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இங்கே கொடைக்கானல்.
1: அப்போ வந்து நாங்கள் காலேஜில் வரும்போது அவங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ நாங்களும் எல்லாரும் சேர்ந்து வரும்போது ஒரு டாக்ஸி மாதிரி பிடிச்சி குனிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு பிரெயின் பூங்காவுக்கு போயிட்டு கடைசியில் இப்போ எஃப்எம்
0: வந்துருக்கீங்க. சரி, எந்த நிகழ்ச்சி விரும்பி கேட்பீங்க நீங்கள்?
1: வானவில் கேட்போம்.
0: பேசியிருக்கீங்களா வானவில்லாம்?
1: இல்லை, லைன் கிடைக்கிறது இல்லை.
0: கிடைக்கிற தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, ஒரு நாள் பேசிடலாம்.
1: ரவிசந்திரன் சார் பேச்சை ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்புறம் அவர் பாட்டு ரொம்ப பாடுறது, மகேஸ்வரி அக்கா கூட பாடுறது, இது ரொம்ப கேட்பேன். அப்புறம் முசிறி ஐயா இருக்கார், அப்ப இருந்து நான் அவர் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா கொடைக்கானல் எஃப்எம்ல வந்து இது ஒண்ணு வந்து எந்த அறிவிப்பாளர் பேசுறதா இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட பேசுறது வந்து கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கிடைக்கும். அதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். ராணி அம்மா, கலா அவங்க, அப்புறம் மீனா அம்மா, அப்புறம் சிங்கரவேலையா, என்னது சொர்ணலதாக்கா, எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 6 பேர் வந்தோம்.
0: சரிங்க சரிங்க. உங்களோட பேசினா ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாசமலர் படத்துல இருந்து எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும்.
0: காலம் வந்துருச்சுல்ல?
1: அது வந்து விட்டேதாரு, அது காலம் மாற்றங்களோட வருது.
0: மாற்றங்களோட வருது, மாற்றங்களை நாம ஏத்துக்கணும்,
1: மாற்றங்களை பழகிக்கிறோம்.
0: ஆ, பழகிக்கும். சரிங்க, உங்களோட சந்திச்சு பேசுன ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க.
1: தேங்க்யூ.

போம் காய்களெல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வா

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து ஆசையில் ஒரு குக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா 7:38 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் நிறைய நிறைய பாடல்கள் கேட்டிருக்காங்க. இப்போ பாடல் யாருக்கு கேட்கலாமா?
3: வணக்கம். கோடை எஃப்எம் புதுக்கோட்டை மாவட்டம் குலைபேரையிலிருந்து நாகஜோதி பேசுகிறேன். எனக்கு உள்ளம் கொள்ளை புகுதே திரைப்படத்திலிருந்து கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா அந்த பாடல் போடுங்க. நன்றி.
2: அழகா பாருங்க நாகஜோதி, உங்களுக்கான பாடல் 100.5.

0: கவிதைகள் படித்துக் கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. நேரம் இரவு 7:44. இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க, பாடல் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ பாடல் யாருக்காக அப்படின்னா,
1: கோடை பண்பலை வானொலிக்கு இரவு வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி படம் முன்னெடுத்து என்னை கொடுத்தேன். பாடல் ஏதோ ஒரு பாட்டு அனைவருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் 100.5.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில யாரு எங்கிருந்து பாடல் கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
5: கோடை பன்மலைக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் குக்கூ நிகழ்ச்சியை எண்ணுவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சந்தனம். எனக்கு காசி என்ற திரைப்படத்தில் நான் காணும் உலகங்கள் யாவும் நீ காண வேண்டும் என்ற ஒரு இசைஞானியுடைய இளையராஜாவுடைய இனிமையான பாடலை நமது கோடை பண்பலை நேயர்களுக்கு ஒரு முறை கேட்டுக்கொள்வேன்.
4: உங்களுக்கான பாடல் இன்னொரு புள்ளி ஐந்தில்

0: நேரம் 7:55. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு நிறைவான நேயர் யாருன்னு பார்த்தலாமா?
1: வணக்கம், கோடை பண்பலை ஆசையில் ஒரு குக்கு. நான் மஞ்சுநாதன், விருந்தர் மாட்டும் திருத்தங்கிலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து கண்கள் இரண்டால். நன்றி, வணக்கம்.
0: பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

0: ஆசைகளெல்லாம் இசையாக, அன்பின் மொழிகள் கவிதையாக, இதயம் தேடும் பாடல்களை இனிதே கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் உங்கள் ஆசை பாடல்கள் அரங்கேறும் நாளை இரவு 7 மணிக்கு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இனிய இசை அளித்தரும் கோடை பன்மலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 100.5 இனி இளமை பேசும் செய்தி அறிக்கைக்கு பிறகு.
1: இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக

சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தமிழக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நைனார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: லேப். ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் 8:06.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: வணக்கம் நேர்களே. மலலை சிரிப்பில் மலரும் பூக்கள், மனதில் கனவுகளை சுமக்கும் தீபங்கள், கையில் புத்தகம், கண்களில் கனவு, காலத்தை வெள்ள துடிக்கும் மனது, தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் துணிவுடன் எழுந்திடும் இளைய சிறகுகள், ஆசிரியர் காட்டும் வழியில் நடந்து அறிவால் உலகை வெல்லும் விதைகள், இன்று பள்ளியில் சிறு மொட்டுகளாய், நாளை உலகில் பெரும் விருட்சங்களாய், மாணவர்கள் வெறும் எதிர்காலம் அல்ல, உலகின் நம்பிக்கை இவர்கள். அத்தகைய மாணவர்கள் பேசலாம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. 0545 42 முன் இணைத்து 24 24 24 24 24 29 இன்றைக்கு நிகழ்ச்சியில் கககப்போ சொல்லுக்குள் சொல் 2 விளையாட்டுகள் இருக்குது. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறேன். சதாம்.

0: ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: இது கோடை பண்பலை 100.5, நேரம் 8:14 நிமிடம். இப்ப நீங்கள் சில பேச வருமானவர், வாங்க. வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: என்ன
5: பேர் சொன்னீங்க? சரியா, தம, தனி, தம, தன், தட, தப, தம்.
6: மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: தம, தனி, தம, தன், தட, தப, தம்.
6: கொஞ்சம் குழப்பம்.
5: குழப்பமா இருக்கா? அந்த முதல்ல சொல்றேன் பாத்தீங்களா, தா தா தா, அதை மட்டும் எடுத்துட்டு சேர்த்து பாருங்க, கோர்த்து பாருங்க, வார்த்தை கிடைக்கும். சரி லோகேஷ், சொல்றேன். தம, அப்ப அதுல தாவை எடுத்துருங்க, மாவை மட்டும் சேர்த்துக்கணும். ஓகேவா? தம, தனி, தம, தன், தட, தப, தம். இவ்வளவு வேகம் ஆகாதுங்க அப்படின்றீங்களா? இவ்வளோ வேகமாக சொல்கிறீங்களா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை லோகேஷ், லோகேஷ் இங்கே பாரு, நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது தம்ம சொன்னேன்னா அதில் தா அப்படின்ற வார்த்தையை விட்டுருங்க, மா மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து தனி சொல்கிறேன்னா அதில் தாவை எடுத்துக்கோங்க, நீயை மட்டும் சேர்த்துக்குங்க. அடுத்து தம்ம சொல்கிறேன்னா தாவை விட்டுருங்க, மாவை மட்டும் சேர்த்துக்குங்க. அப்போ இப்போ வரைக்கும் என்ன வார்த்தை வந்திருக்கு? மணி ம அப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கணும். சரியா?
6: இன்னும்
5: ஒரு முறை வாய்ப்பு. சரியா? தம, தனி, தம, தன், தட, தப, தம்.
6: மண்டபம்.
5: என்ன மண்டபம்? கல்யாண மண்டபமா? புரியலையே. மணி என்னாச்சு? மணி வந்து 8:16. லோகேஷ், முக்காவாசி சொல்லிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளவுதான், சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான், சேர்த்துக்குங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு வார்த்தை சொல்ல வந்தீங்களா? அவ்வளோதான் லோகேஷ், அருமையாக விளாண்டீங்க. இந்த லோகேஷின் பேர் வச்சாலே ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலையில்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நேரம் 8:22, கோடி பண்பலை 100.5. இது இப்ப நிகழ்ச்சியில பேச வருமானவர், வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சிவகங்கை மாவட்டம் கர்நாடகாத்தான் ராஜா அண்ணாமலை நகர் இருந்து அன்புமணி பேசுறேன்.
4: தமிழ் இல்லம்மா
5: சார்.
4: கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லுக்குள் சொல்.
5: கள்ளி, கல், கடு.
4: கடு, ஆஹா, கடு கடுன்னு இருப்பாங்களே அப்படி வராப்புல. ஆ,
5: காட்டு. இந்தியா.
4: என்னது
5: கள்ளி காட்டு?
4: இல்லை, இதுக்கு முன்னாடி

0: சொன்னீங்களே என்னது அது?
1: இந்தியா.
0: இந்தியா. ஆஹா, சரி, முயற்சி பண்ணீங்க.
1: ஹிந்தி கதி
0: டி எங்க இருக்கு?
1: இந்தியா டி வருது சார்.
0: சரி சொல்லுங்க பாப்போம்.
1: களி.
0: களி.
1: கள்ளி. கல்.
0: சொல்ல வார்த்தை இல்லாம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க. அடுத்து எவ்வளவு வார்த்தை இருக்கு? ஏய், என்னடா இல்லலாம் சொல்லிட்டு இருக்க?
1: தில் தில்.
0: ஆ, தில்.
1: திட்டு
0: திட்டு. ஆ, வேணாடா திட்டு வேணாம். ஆ,
1: காட்டு.
0: ஏய், காட்டு மூணு நாலு தடவை சொல்லிட்ட.
1: இல்ல சார்.
0: சரி சொல்லு. ஆ,
1: காடு.
0: காடு. ஆஹா,
1: இடு.
0: ஆ, இடு. ஆஹா, அருமை அருமை. ஆ, ஏய், உனக்குள்ள இவ்வளோ தரம் இருக்காடா தம்பி. அருமடா. காகம். இன்னும் சொல்கிறானப்பா. சொல்லு சொல்லு சொல்லு.
1: கியா.
0: கியாவா?
1: கியா. டீ.
0: யா எங்கம்மா இருக்கு? அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. காடு, சதி, கதி, இதிகாசம், அப்புறம் ஆ சொன்ன சொன்ன காகம், இதெல்லாம் வார்த்தைகள் இருக்குது. ரொம்ப நல்லா விளாண்டிங்க தம்பி. கோடை பண்பலை 100.5 இருந்து இப்போ உங்களுக்காக பாடல்.

0: இது கோடை பண்பலை 100.5 நேரம் 8:29. இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் மாணவர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐஸ்வர்யா. அநேகமா 1வது 2வது தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யா. இப்போவே வந்து இந்த மாதிரி பழகும்போது, பல மேடைகள் ஏறும்போது, 4 பேர் முன்னாடி பேசும்போது, அவங்க கல்லூரி படிக்கும்போதெல்லாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இதே தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, அவங்க நல்லா பேசுகிறாங்க பேசலை, நல்லா விளையாடுறாங்க விளையாடலை, அதெல்லாம் தாண்டி பயத்தை போக்கணும். அதுக்காக இது மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் பாப்பா, நீங்கள் பிற்காலத்தில் ரொம்ப பெரிய பேச்சாளராக வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, விளையாடலாமா? ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கேட்குறேன். சரி, சங், சகா, சர, சம். பாப்பா, இல்லைம்மா, இப்போ சரி சொன்னேன்னு வைங்களே, நீங்கள் அந்த சாவை மட்டும் விட்டுட்டு ரீ அதை எடுத்துக்கோங்க. சரியா பாப்பா? ஆ சரி. உங்களுக்கு இன்னும் எளிமையாக தரவா உங்களுக்கு பாப்பா? த தன், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நான் ரொம்ப எளிமையாக தரேன். த தன் தபு. த இல்லைம்மா, த இருக்கா, அதில் தாவை விட்டுருங்க, ஆ மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்து தன் இருக்கா, அதில் தாவை விட்டுருங்க, இன் மட்டும் எடுத்துக்கோங்க. மூன்றாவது தாவை விட்டுட்டு பூ மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன எழுத்து வரும்? ஆ இன் பூ. என்னது
1: அது?
0: ஆஹா, அருமை அருமை அருமை, சூப்பராக விளையாண்டுட்டீங்க பாப்பா. உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 பாடல் வருது, கேட்கலாம்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: நேரம் 8:37, கோடி பொன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இப்ப நீங்கள் சில பேச வருமானவர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: லிசா கிரே.
3: லிசா கிரே, நீங்களும் ரெண்டாவது ஒன்னாவது தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எளிமையா விளையாடலாமா? ரெண்டாவது, அருமை. விளையாடலாமா? எளிமையா கொடுக்க உங்களுக்கு. பொற்காசுகள். இப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தையை இரண்டாக பிரிங்க. ஃபஸ்ட்டு
4: பொன்.
3: பொன் இன்னும் இல்லை.

0: இன்னும் எளிமையாக கொடுக்கவா? உற்று நோக்கினான்,
1: ஓகே.
0: உற்று நோக்கினான். உற்று நோக்கினான்,
1: ஒற்று நோக்கினால்
0: அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் கொடுத்ததையே எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. இன்னும் முயற்சி பண்ணுங்க. நீங்களா முயற்சி பண்ணுங்க. உற்று அது நான் சொல்றது, நீங்களா சொல்லுங்க. உக்கி கிற்று நோற்று. சரி, பரவாயில்ல, அருமையாக விளாண்டீங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க. இது கோடை பண்பலை 100.5 உங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் பாடல் வருது, கேளுங்கள்.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இது கோடை பெண்பலை 100.5. இன்று இரவு 10 மணிக்கு வரும் நினைவேசகம் நிகழ்ச்சி. நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக இப்போ இணைப்பில் பேச வரும் மாணவ கண்மணி. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமிதி வட்டத்தில் அஜித் பாண்டி.
1: என்ன படிக்கிற தம்பி?
2: 9th.
1: சரி, எதனால அஜித் பாண்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க?
2: அஜித் பாண்டின்றது சாமி பேர்.
1: ஓஹோ, சரி சரி. இல்லாமா
2: மகா
1: மர் மதி மத் கை மகை. இன்னொரு முறை சொல்கிறேன், மகா மர் மத் மதி மகை. அப்படி கேளு, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கேட்ட பாரு கேள்வி தம்பி. அங்கே இருக்கடா நீ. ஆமாம் தம்பி, அதுதான். மகா மர் மத் மதி மகை. தம்பி தம்பி, கட் பண்ணிட்டு யோசிக்கிறாப்லன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா பண்பலையில் பேசி விளையாடுங்க. அப்பையும் நீங்கள் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: இது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்ப நிகழ்ச்சியில பேச விரும்பானவர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். மதுரை மாவட்டத்தில இருந்து வாடிப்பட்டி தாலுகா கொளிஞ்சப்பட்டியில இருந்து உதயசந்திரிகா பேசுறேன் சார்.
0: உதயசந்திரிகா இல்லம்மா.
1: சார், நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களே ஒரு பையன் சார், அதுக்கான விடை எனக்கு தெரியும் சார்.
0: என்ன விடை?
1: கார்த்திகை சார். அதுக்கு
0: ஆஹா ஆஹா, அருமையா விளாண்டீங்க. கேள்வி கேட்காததுக்கு முன்னாடியே பதில சொன்னீங்க பாருங்க. அங்க இருக்கீங்க நீங்க. ஆனா உங்களுக்கான அதாவது விளையாட்டு என்னன்னா தேர்தல் முறை. பிரிங்க, பிரிச்சு சொல்லுங்க.
1: தேர்தல் முறை.
0: ஆஹா.
1: தல்
0: தேர்
1: தரை வேற
0: தரை சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு எழுத்தை மாத்தி கொடுத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையே கிடைக்கும். அதோட முதல சேர்த்துங்க.
1: குறை.
0: கூ இல்லையே,
1: வேற என்ன சார்?
0: முதல் சேர்க்கலாமா?
1: முதல்
0: முதல் முறை
1: முதல் முறை
0: கிள்ளி பார்த்தேன்னு ஒரு பாட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பரவாயில்ல, அருமையாக விளையாண்டீங்க. இது கோடி பண்பலை 100.5.
2: I see him. We got him. Requesting all available units.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வர்ற இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பேசி உங்களோட திறமைகளை காமிங்க. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம்.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. அலைக்கடல் வற்றினாலும் கானக்கடல் வற்றாத பண்பலை, பார் முழுவதும் கேட்டு பரவசமடையும் பாச அலை, நேயர்களின் நெஞ்சம் கவர நெகிழ வைக்கும் நேச பண்பலை, அன்பையும் அறிவையும் இசை மூலம் மூட்டும் இனிய இசை அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

தஞ்சமடைந்து வாழும் பஞ்சபூதங்கள் எத்தனையோ தத்துவங்களின் கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கின்றன. வானம், நிலம், வாயு, நீர், நெருப்பு, இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றிற்கும் பெண்மையின் பெயரை சூட்டித்தான் பார்க்கிறார்கள். பெருமை, பொறுமை, சிறப்பு, கருணை, கனிவு, அன்பு, பண்பு, பாசம், நேசம், தியாகம், இன்னும் பல குணங்களின் முழுமைக்கு தாய்மை என்று பெயர். வாழ்க்கை அனுபவங்களை கற்றுணர்ந்து அனுபவங்களின் அடிகள் பெற்று அதன் வலியை உணர்ந்த அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வேதாந்திகள், யோகிகள், மார்க்க பெரியவர்கள் எல்லாம் தட்டி எடுத்து பிழிந்து வடிகட்டி வந்த வரிகளின் உள் முத்துக்கள் தத்துவங்கள். தத்துவங்கள் அறிவு ஒளி காட்டும் முத்துக்கள். வார்த்தை வடிவங்களிலும் வாக்கிய படிமங்களிலும் வார்த்தெடுத்து சொல்லும் தத்துவ வரிகள் மூளை நரம்புகளின் ஊடே அரும்புகளாய் பின்னி வரும். நாம் சிந்தனை

இயக்க செயல்படுத்தி வரும் நிகழ்வுகளுக்கு அதையும் இதையும் பயன்படுத்த வேண்டும். காகித பூக்கள் மணக்காதவை. தத்துவம் தெரியாத தனி வாழ்க்கை இனிக்காது. அன்று தத்துவங்களை சொன்ன தத்துவங்களும் அவர்களின் பெயர்களும் இன்றும் நாள், வாரம், மாத இதழ்களை அலங்கரிக்கின்றன. ஆனால் அவற்றில் பெரும்பாலும் ஆங்கில அறிஞர்களின் பெயர்கள்தான் வருகின்றன. நம் தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ நூல்கள் பின்னல் வரிகளாய் பல தத்துவங்களை நூல்களாய் நெய்துள்ளன. இந்த வாரம் இடம்பெறுவது தத்துவத்தின் முத்துக்கள். பெண் குரலில் வரும் தத்துவ பாடல்கள் உள்ளன. பெண் வரும்போது காதல் வராமல் இருக்குமா? மனித வாழ்வில் காதலுக்கென்று எத்தனையோ தத்துவ மலர்கள் மலர்ந்துள்ளன. ஆண் பெண் தோன்றியதற்கு காதலே ஒரு காரணம். காதல் என்று தோன்றியதோ அன்றே தத்துவங்களையும் மனிதன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஆனால் தேர்ந்தெடுத்ததை சொல்ல தெரியவில்லை.

ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர் மரபு. இதை எண்ணிய வள்ளுவன் தான் இயற்றிய ஈற்றடியில் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என இல்வாழ்க்கையின் இனிமையை எடுத்து கையாண்டுள்ளார். கணவன் மனைவி இரண்டு பேரும் திருக்குறளில் வரும் இரண்டு வரிகள். முதல் வரி கணவன், இரண்டாவது வரி மனைவி. இரண்டும் சேர்ந்தால்தான் பொருள் தரும். பிரித்தால் பொருள் காண முடியாது. எதையும் வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, திறமைசாலி மனிதன். தலைக்கு மேலே வெள்ளம் போகும்போது மூச்சை எண்ணி என்ன பயன்? உதாரணத்திற்கு எய்ட்ஸையும் கொரோனாவையும் வருமுன் காப்பவன்தான் உயிருடன் வாழும் மனிதனாயிருக்கிறான். முற்றும் எழுதிவிட்டு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அதைத் தொடர்ந்து கால் புள்ளி வைத்து என்ன பயன்? வெளிச்சத்தில் என்ன உள்ளது என்று தேடுவதுதான் சரி. நம்மை சுற்றியுள்ள இருட்டில் எதை தேடி என்ன பயன்?

மனிதர்களை பார்த்தாலே அவர்களின் தோற்றத்தை பார்த்து வயதை கணக்கிடலாம். ஆனால் இயற்கையின் வயதை சொல்ல முடியுமா? நெருப்பின் வயதை கூட பூமியின் வயதை கூட ஏதோ ஒரு கணிப்பில் ஏறக்குறைய உத்தேச மதிப்பீட்டில் தான் சொல்ல முடியும். சரியாக கணக்கிட முடியுமா? சூரியன், சந்திரன், விண்மீன்கள், நீர், காற்று இவற்றை கண்டுபிடித்த ஆண்டு எது? மனிதனால் சில இயற்கையின் படைப்புகளை சரியாக கணக்கிட்டு கண்டு சொல்ல முடியாது. மனிதன் வாழ உணவு அவசியம். ஆதி மனிதன் பச்சை காய்கறிகளையும் இறைச்சியையும் அப்படியே உண்டான். நெருப்பை அவன் அறிந்ததும் சுட்டு உண்டான். இன்று நாகரிகமான நாம் உணவை எத்தனையோ வழிகளில், தாவரம் உணவு, இறைச்சி உணவை பல வழிகளில் ருசியாய் சமைத்து உண்கிறோம். இது போக ஃபாஸ்ட் ஃபுட், விதவிதமான மனித ஆராய்ச்சிகளில் வித்தியாசமான சுவை உணவுகள். இதில் நாம் அன்பாய் வளர்க்கும் சில உயிரினங்கள் கூட நம் உணவுக்கு பயன்படுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் அந்த உயிரினங்கள் வாங்கி வந்த வரம் போல் உள்ளது. அதற்கென்று ஒரு பழமொழியும் உண்டு, கொன்றால் பாவம் தின்றால் போச்சென்று. அறிவியலே உணவு சங்கிலி என்று சில உணவுகளை உடல் சத்துக்கு உண்ண அறிமுகம் செய்கின்றதே.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: நம் கோடை பண்பலை 100.5 கோடை தென்றலில் தத்துவ முத்துக்கள் பெண் குரலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவன் படைப்பில் அரங்கேற்றத்தில் இயற்கை பூமியில் படர்ந்துள்ளது. அந்த அருமையான படைப்புகளில் அழகு குழந்தையாய் சிரிக்கிறது இயற்கை. அந்த சிரிப்பின் அலைகளில் கலைகள் உருவாகின்றன. மனித வாழ்க்கை, உயிரினங்கள், பசுமை தாவரங்கள் ஒன்றை தொட்டு ஒன்றாய் தொடர்கதையாய் வலம் வருகின்றன. ஆனால் என்ன படைத்தாலும், எதை படைத்தாலும் அவை நிரந்தரமாய் இருப்பதில்லை. காலங்களின் கணக்கின் பார்வையில் அழியத்தான் செய்கின்றன. அழியாமல் எதையும் பாதுகாக்க முடியாது. சில வகை இயற்கை படைப்புகள் அழியும். உதாரணமாக, கற்கள் கூட காலப்போக்கில் சிதையும். வைரம் பாய்ந்த மரங்கள் கூட சில பல ஆண்டுகள்தான். வந்ததெல்லாம் நிரந்தரமானால் இனி வருவதற்கு இடம் வேண்டும் அல்லவா? இந்த பூமி இறைவன் படைத்த அழகான பூந்தோட்டம்.

0: சாம்பு கேட்டா நோக்கு தாலி கேர்ல புரியறதா
1: அய்யோ மாடி.

மனிதனின் மனம் வேதனைப்படாமல் வாழ பொருளாதாரம் வேண்டும். தாவரங்கள் உயிர் வாழ மண், காற்று, சூரிய வெளிச்சம் வேண்டும். உயிரினங்கள் வாழ வளர உணவை தேட வேண்டும். நாம் உயிர் வாழ சுவாசிப்பது காற்றா தென்றலா? புயல் சூறாவளி வீசும் காலங்களில் நாம் சுவாசிப்பது எது? மூக்கில் ஒரு பக்கம் தென்றலையும் ஒரு பக்கம் காற்றையுமா சுவாசிக்கின்றோம்? புயலுக்கும் சூறாவளிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் தென்றலுக்கும் காற்றுக்கும் என்ன வித்தியாசம் காண்பது? சரி, இதை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். எல்லோரும் எல்லாவற்றையும் தெரிந்தது என்று சொன்னாலும் அவர்கள் சொல்வதிலும் சில தவறுகள் இருக்கலாம். அது அவருக்கு உடனே கூட தெரியாது. இந்த உலகில் மனிதன் கற்றுக்கொள்வது கை மண் அளவுதான். மனிதன் வாழ பொருள் வேண்டும். பொருள் இல்லாவிட்டால் அதற்கு பெயர் வறுமை. வறுமையை தொடர்ந்து பஞ்சம், பசி, கடித்துண்ணும். ஒரு தாய் தன் குழந்தையின் தாலாட்டில் எவ்வளவோ கனவுகளை விழித்துக் கொண்டிருக்கும் போது கவிதையாக பாடுவாள். கனவும் கவிதையும் கற்பனை தானே. அந்த தாய்மையின் கனவு நம்பிக்கை தாலாட்டை கேட்டு குழந்தை அம்மா பாடிய கனவு நமக்கு வருமா என தூங்கி போகிறது. உழைப்பின் ஊதியத்தில் நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் வருங்காலத்திற்காக சேமித்து உயர்வோம்.

பெண்ணாய் பிறந்திட பெரும் மாதவம் செய்திடல் வேண்டும் என்று பாரதி பாடினார். இந்த வரிகளை எத்தனை மகளிர் விரும்புகிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ பேர் ஏன்தான் நாம் பெண்ணாய் பிறந்தோமோ என்று எண்ணி வேதனைப்படுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. தாம் பெண்ணாய் பிறந்தது சரியா தவறா என்று அவரவர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையின் அனுபவங்களை வைத்து அவர்களுக்கு தெரியும். பெண்ணின் வாழ்வு பெரும்பாலும் குடும்பத்தில் போராட்டம் பற்றியே வரும். அதற்கு காரணம் கணவன் அல்லது அந்த வீட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த நிலைமை எல்லா பெண்களுக்கும் ஏற்படுவதில்லை. ஒரு சில மங்கையருக்கு நல்ல கணவன், மாமியார், மாமனார், நாத்தனார் இருப்பார்கள். புதிய வரவான மருமகள் உறவை மதிப்பார்கள். இதில் கணவன் குடிக்கு அடிமையாகி இருந்தால் மனைவியை அடிமையாக்கி நடத்தும் அடிமை தள சித்திரவதைகளை அவள் அனுபவிப்பாள். அவள் கண்கள் கண்ணீர் விட்டுத்தான் அழுது ஆறுதல் காணும். கண்களில் போராட்டம். அது எதுவரை எந்த அளவு வெற்றி கொள்ளும்? பெண்ணின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எத்தனை பேர்? பெண்கள் மட்டுமா? ஆண்களும் கூட. ஏன், சிலரின் வாழ்க்கையில் கணவனை கூட காட்டலாம்.

நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலில் தத்துவ முத்துக்கள் பெண் குரலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில் எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது சுமையாக கருதுவதில்லை. எவ்வளவு பெரிய மரம் இருந்தாலும் அது தாங்கி பாரமாய் எண்ணாமல் வளர்க்கிறது. மரங்கள் தன்னிடத்தில் எவ்வளவு பெரிய காய்களோ பழங்களோ காய்த்து தொங்கினாலும் கிளைகளை ஒழித்து வேறுபடுத்துவதில்லை. இதுபோல் குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய் தன் குழந்தையை சுமை என்று நினைப்பதில்லை. அந்த குழந்தையை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாய் ஈ எறும்பு கடிக்காமல் கண்ணை போல் காத்து வளர்க்கிறாள். அதுதான் தாய்மை என்னும் தெய்வீக வடிவம். அப்படி பேணி காத்து வளர்க்கும் குழந்தைகள் எதிர்காலத்தில் பெற்றோர்களை எப்படி மனம் கோணாமல் வைத்துக் கொள்கிறார்கள் என்று போக போகத்தான் தெரியும். குழந்தையின் எதிர்காலம் பெற்றோர்கள் கையில், பெற்றோர்களின் எதிர்காலம் பெற்றெடுத்த பிள்ளைகளின் கையில்.

பிறந்த வீட்டில் சிட்டாய் பறந்து சுதந்திரமாய் பறக்கலாம், அது ஒரு வாழ்க்கை. புகுந்த வீட்டில் புதுமுகங்களை கண்டு புதிதாய் தொடங்கும் இன்னொரு வாழ்க்கை. புகுந்த வீட்டில் போனவுடன் எதையும் கேட்க முடியாது, கேட்காமலும் இருக்க முடியாது. எதையும் பேச முடியாது, பேசாமலும் இருக்க முடியாது. எதையும் சொல்ல முடியாது, சொல்லாமலும் இருக்க முடியாது. மாமனார் மாமியார் கணவன் கொழுந்தனார் கொழுந்தியால் அனைவரும் ஒரே நேரத்தில் அழைக்கும் அழைப்பிற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவர்களுக்கு வேண்டியதை செய்தாக வேண்டும். குடும்பத்தின் சுமை தாங்கி மருமகள், கணவனின் கைபலம் இருந்தால் மனைவியின் மனச்சுமை குறையும். எல்லோரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை. யாரையும் எதையும் நம்பி முழுமையாய் வாழ முடியவில்லை. பெண்ணுக்கு படைத்த இரண்டு கண்கள் அழத்தானோ? ஒருவனை நம்பி மனைவி என்ற அந்தஸ்தில் செல்லும் அவளை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாய் நம்மை நம்ப வேண்டும். நாம் தானே எல்லாம். நம்பிக்கையின் திறவுகோள் கணவனாய் இருக்க வேண்டும்.

கால் சிறகுகள் மிக பெரியவை, அகலமானவை, நீளமானவை, இன்னும் சொல்ல போனால் ஆகாயத்தை விட பெரியவை, ஆழ்கடலை விட அகலமானவை. அவற்றில் விதியின் சிறகுகளும் கலந்திருக்கும். அவன் உத்தரவு இல்லாமல் காதல் சிறகு ஒன்றை கூட உதிர்க்க முடியாது. அவையெல்லாம் பளபளக்கும் பட்டு சிறகுகள். காதல் என்றால் கனிவு இருக்கும், கனவு இருக்கும், காணல் இருக்கும், கூடல் ஊடல் இருக்கும், சிரிப்பு அழுகை இருக்கும். இவையெல்லாம் சேர்ந்து காலத்தின் சராசரி கணக்கில் என்ன விடை தரும் என்று சொல்ல முடியாது. காதல் ஊடகத்தின் ஒலியும் ஒளியும் திரைப்பட காட்சி போல் சில இடங்களில் அமைவதுண்டு. காதல் மலர்கள் சீக்கிரம் வாடி போகக்கூடியவை. அவை வாடுவதற்குள் மாலையாக்கப்பட வேண்டும்.

நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலில் தத்துவ முத்துக்கள் பெண் குரலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காதல் அன்றும் இன்றும் இனி என்றும் ஒரே பாதைதான். அதாவது இருவழி பாதைகள் சேர்ந்து ஆகும் ஒரு வழி பாதை. என்ன பாதையில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் உயர்வு தாழ்வுகள் இருக்கும். அது சமுதாயம் வரையறுத்து கொடுத்த விதி. இந்த இடத்தில்

விதி என்பது காலத்தால் வகுக்கப்பட்டதல்ல, மனிதனால் வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டவை. அதில் பிரிவுகள் ஏழை பணக்காரன் என்ற மேடு பள்ளங்கள், குடிசை முதல் மாளிகை வரை, அந்த காலத்து அரண்மனை காதல் வரை வெற்றிகளும் உண்டு, தோல்விகளும் உண்டு. அரண்மனையின் அந்த புறத்து இளவரசிக்கு கூட காதலில் சறுக்கல்கள் உண்டு. பெண் அழகான படைப்பு, அதை கண்களின் பார்வையில், எண்ண தூரிகையில், இதயத்தின் திரையில் சித்திரம் தீட்டிக் கொள்கிறான். வேண்டும் போது விழித்து விழித்து பார்க்கிறான், வேண்டாத போது இதயத்தில் வரைந்த சித்திரத்தை சீர்படுத்தியும் பார்க்கிறான்.

முற்றுப்புள்ளி எங்கே கிடைக்கும்? காதல் கதை முடிந்தால் தானே? முடிய இன்னும் எத்தனை ஆண்டுகள் போக வேண்டும்? இனிவரும் காதலர்களும் கணக்கிட்டு பார்த்துக் கொள்ளட்டும்.

காதல் என்பது ஒரு இனிமை, இருவருக்கும் இணைந்த தனிமை. பெண் அழகு, பெண் ஒரு மலர், பெண் ஒரு அன்பு மனம். அந்த மனத்தில் எல்லா மனங்களும் இருக்கும். ஒரு பெண்ணை காதலித்து அவள் மனதில் ஆசைகளை நிரப்பி அதை வெற்றிடமாக்கிவிடக் கூடாது. இதே போல்தான் ஆண் மனதையும் அப்படி வேதனைகளால் நிரப்பக்கூடாது. அது பாவம். ஆம், காதலிப்பது பாவம். பாவம் என்றால் ஏன் இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தான்? சுகங்களும் காதல் சோகங்களும் இதயத்தின் அறைகளை நிரப்பிக் கொள்ளவா? காதலிப்பது பாவம் என்று சொன்னால் காதலை தோற்றுவிக்கும் கண்களை பாவம் என்று சொல்வதா? காதல் பாவம் என்றால் கல்யாணத்திற்கு பின் வரும் பெண்மை பாவமா? அந்த பெண்மை தோற்றுவிக்கும் தாய்மை? மனித வாழ்வில் எது பாவம், எது சோகம், எது விதி, எது சதி என்று ஒரு முடிவான முடிவை முடித்துச் சொல்ல முடியாது. பெண்ணின் கண்ணுக்கு முன் சுழலும் உலகமே கணவன். அப்படிப்பட்ட மனைவிக்கு கணவன் அவளின் அன்புக்கு சோதனை தராமல் வாழ்வது வாழ்க்கை. அது ஒரு அழகான தேன்கூடு.

இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பை தத்துவ முத்துக்கள் பெண் குரலில் கேட்டு ரசித்தோம்.

இனி அடுத்த வாரம் வரும் வேறு தலைப்பு பாடல்கள் என காத்திருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இரவு வணக்கங்களோடும் நன்றிகளோடும் விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இரவு வணக்கம் நேர்களே. உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை தொலைபேசி வழியாக நேரலையில் கேட்டு மகிழ்ந்திட உங்கள் மனதோடு மனம் இணையும் இனிய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நமது பயணம் கொங்கு மண்டலத்தின் பெருமையை தன்னகத்தே கொண்ட மாவட்டம். மலைகளின் அழகு, கோவில்களின் ஆன்மீக சிறப்பு, விவசாயத்தின் செழிப்பு, கோழிப்பண்ணை தொழிலின் புகழ் என தனித்துவமான அடையாளங்களை கொண்ட மண். கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் நாமக்கல் கோட்டை, இயற்கை எழில் கொஞ்சும் கொல்லிமலை, ஆன்மீகமும் இயற்கையும் கைகோர்த்து திகழும் மாவட்டம் நாமக்கல். நாமக்கல் மாவட்ட நேர்கள் 0454242 முன் இணைத்து 24 24 24 24 24 29 பேசலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறேன் சதாம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
2: நாமக்கல் சின்னமரணி முருகேசன்.
1: என்ன பாடலையா கேட்கலாம்?
2: கோபுரவாசலில் படத்திலிருந்து காதல் கவிதைகள் படித்திடம்
1: பாடல் கேட்கலாம். கோடி பண்பலையில்

0: நேரம் 10:07 கோடை பண்பலை 100.5. இது இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நாமக்கல் மாவட்ட நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: நாமக்கல் மாவட்டம் நெடந்தே சாலப்பாளையம் லட்சுமி நகரம்.
0: என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: மொட்டக்கடையிலிருந்து பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டின்னு வந்துட்டு செங்கம், அந்த பாட கொடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றிமா, பாடல் கேட்கலாம் கோடி பண்பலைகள்.

0: நேரம் 10:12 கோடி பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர். வாங்க, வணக்கம்
1: ஐயாவிற்கு இரவு வணக்கங்களோடும் கைலாஸ் மூலியம் வளர்ந்த ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: ஐயா படம் வந்து கும்பகரத்தங்கையா, பாடல் வந்து தென்றல். தென்றல் வந்து என்னது?
0: தென்றல் காற்றை பாடல் கேட்கலாம் கோடி பண்பலை 100.5.

0: ஈரக்காற்றிலிருந்து இசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நாமக்கல் மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: கோடை பண்பலை கேரோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கயா.
1: நாமக்கல் கண்ணூர்குட்டி பெரிய சேமி சார்.
0: என்ன பாடல்யா கேட்கலாம்?
1: கேப்டன் பிரபாகரன் வந்து பாசமுள்ள பாண்டியர்
0: பாடல் கேட்கலாம். கோடி பண்பலை 100.5.

0: நேரம் 10:22, கோடை பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் இனியவரான சகாமையா அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மோகன் சிவாங்கையன்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: கொடிப்பரசு திரைப்படம் பாடல் வந்து சேலகட்டின் பெண்ணுக்கு வாசம் உண்டு. இந்த பாடல் உங்களுக்காகவும் திருவதி சோம சுந்தரம் குண்டுமணி அவர்களுக்காகவும்.
0: எல்லாருக்காகவும் கோடை பண்பலை 100.5 பாடல்.

0: நேரம் 10:27, கோடி பண்பலை 100.5. இது இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர் அங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ஏழரைப்பாளையம் அச்சியம்மன் கோசாரி பேசுறேன் சார்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: படம் வந்து அன்னையோர் ஆலயம், பாடல் அன்னையப்பனை பிள்ளையார்.
0: பாடல் கேட்கலாம் கோடி பண்பலையில்.

0: இது கொடைப்பன்பளை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி.
0: என்ன பாடலம்மா கேட்கலாம்?
1: எனக்கு தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து செம்மதுரை வைகதினி அந்த பாட்டு வேணும். அந்த பாட்டு வந்து ராசிபுரம் தம்பி தண்ணீர் பந்தல் காடு அர்ப்பணன் அவர்களுக்கு வந்து நாளைக்கு பிறந்தநாள். அவர்களுக்கு
0: அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கோடை பண்படையில் பாடல்.

0: நேரம் 10:36 கோடை பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: சார், பரமத்திவேலூர்லேருந்து அம்சவேணி தனசேகர் பேசுகிறேங்க சார்.
0: என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: நீங்கள் கேட்டவையிலிருந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. எங்க
0: பாடல் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5.

0: நம் இதயத்துடிப்போடு ஒழித்து கொண்டிருக்கும் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டத்தில் குமார் பேசுகிறீங்க.
0: என்ன பாடல்யா கேட்கலாம்?
1: மௌனங்க
0: பாடல் கேட்கலாம், கோடி பண்பலை 100.5.

0: நேரம் 10:46 கோடி பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் நாமக்கல் மாவட்டம் கோடங்கிப்பட்டியிலிருந்து மகாமணி பேசுகிறேன்.
0: என்ன பாடல் வேணுமையா?
1: பொங்கி வரும் காவேரியிலிருந்து சார். இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் மோசம் வைப்பான்னு
0: பாடல் கேட்கலாம் கோடி பண்பலையில்.

சுத்தமுள்ள எவனும் குத்தஞ்சொல்லி பாரு, உத்தமனு யாரு ஒன்னு நீயே கேளு. டக்கரு டக்கரு தான் இந்த ராசாவ.

என்னை அவன் தூக்கிவிட்டான் யாரும் இல்லடா. பொய்யம்மைய சொல்லி சொல்லி தினம் வளர்ந்தேன், இப்ப என்ன பார்க்க வர்றான் பத்து பேருடா. கீழிருந்த ராசா அன்னைக்கு பொய்ய எல்லாம் மேல வந்த ராசா இன்னைக்கு உண்மைய போட்டு. நான் பார்த்த உலகத்திலே மனுஷனுக்கு பேச்சு இருக்கு, அட எல்லாருக்கும் எப்போதும் காசுல தான் மூச்சு இருக்கு. அட உள்ளத சொல்லுறேன் நல்லத செய்யறேன் டக்கரு டக்கரு தான் இந்த ராசாவ இந்த

சின்ன விஷயம் இதில் குத்தமும் இல்லே. சீர்திருத்தம் பேசுகின்ற கவிஞன் பொய்யெழுதி பாட்ட வித்து காசு வாங்குறான். கவிஞன் என்ன தலைவன் என்ன உங்கிட்டத்தான் மேல ஏறி ஒசந்த பின்னே உன்னை ஏக்க கீழிருக்கும் ஏழைகிதான் மொத்தத்துல இழிச்சவாயண்டா. ஏ மாத்திரவே எத்தனை பேர் இத மாத்திரவே யாரும் இல்லடா. இந்த உண்மையை சொல்லுறேன் ஒத்துக்க ஒத்துக்க டக்கரு டக்கருதான் இந்த ராசாவ.

0: இது கோடை பண்பலை 100.5. இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நீர்பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பாளன்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: பாசப்பறவையிலிருந்து தென்பாண்டி தமிழே. இந்த பாடல் வந்து சிவகாமி ரங்கசாமி மற்றும் மோகன்ராஜ் அவர்களுக்காகவும்
0: எல்லாருக்காகவும் பாடல் வருது.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர், வாங்க வணக்கம்.
1: கொடைப்பண்பலை 100.5 மற்றும் அறிவிப்பாளராகிய உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் எண்ணந்தூர் ராஜகோபால்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் உங்களுக்கும். நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதா.
2: பூங்காற்று திரும்புமா.

இரவு வணக்கம் நேர்களே. இரவு போர்த்திய வானத்தில் இனிமையினும் சிறகுகளோடு நினைவுகள் பறக்கின்றன. இரவின் மடிவில் சாய்ந்தபடி இதயம் கேட்கும் பாடல்கள் இரவு சிறகில் பறக்கட்டும், மனதின் கதவுகள் திறக்கட்டும். கோடை பண்பலை 1.5 இப்போது இணைந்து ரசிக்கலாம் இடைவிடா பாடல்களை இரவு சிறகில்.

0: எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா.
0: இந்தா இப்ப நீ வாசி.
1: ஆனா எனக்கு வாசிக்க தெரியாதே.
0: சரி, நானே சொல்லித்தரேன்.
1: ஆ ஓகே.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: இசை பயணிக்க இதயத்தின் ஓசைகள் கவிதையாக, உறங்காத விழிகளுக்கும் உறவாக உயிரோடு கலந்து நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. மீண்டும் இரவு சிறகு விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் அணில் முறுக்கு மாவு, மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ் சென்னை, ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மதமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:35 கரூர் தைலா செல் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், ஹோமாக்ஸ் பானியங்கள் ஜோதிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்சன் பிரீவ்ஸின் மனதோடு ராகம், 8:05 போமாக்ஸ் பானியங்கள் ஜோதிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் வலம்பெறும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் முறுக்குமாவின் வானவில், நாளை குரலின் குரலாக, 9:30 கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ் சென்னை, ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டத்தின் கலையும் கானமும். மறுபகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ், நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் மகளிர் நேரம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். பகல் 1 மணிக்கு தாரபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:10 நாலொரு தீபாவளி பலகாரம். 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு பென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருவிக்கா நகர் பத்மநாதன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து சிறப்பிக்கிறார் அருப்புக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு தாரபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சியின் வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக. 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் ஜாயர்கள், அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் சினிமா கொட்டகை. மாலை 5 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனின்சன் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 போமக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 மாலை 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில் 7:30 சொந்த பந்தமும் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது, 9:00 விருந்தினர் விருப்பமாக குடை தென்றல், 10:00 நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக, முன்னிரவு 11:00 விரியும் இரவு சிறகு இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெறும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம், தனிப்படர் மிகுதி, குரல் எண் 1198.

0: விருப்பமான காதலரிடமிருந்து இனிய சொல் ஒன்றை கூட பெறாமல் உயிர் வாழ்கிற மகளிரைப் போல கொடுமைக்குள்ளானவர் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 1198, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: கோடை பந்தலை 105 நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை காலை மணி 4:51 இதே அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

விருப்பமான காதலரிடமிருந்து இனிய சொல் ஒன்றை கூட பெறாமல் உயிர் வாழ்கிற மகளிரைப் போல கொடுமைக்குள்ளானவர் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 1198, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

புதிய இலக்குகளையும் புது பொலிவையும் சுமந்து வரும் இந்த இனிய நாளில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பாதைகளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கொடை பண்பலை 100.5. இன்று சக வருடம் 1948 அஸ்வின 21 பராபவ புரட்டாசி திங்கள் 26 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 அக்டோபர் மாதம் 13 தேதி 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை. நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 வரை வளம் வரும் இனிய நிகழ்ச்சிகளை நமது வளமையான அலைவரிசை 100.5 மெகா ஹெர்ட்ஸிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். இனி கேட்கலாம் மங்கள இசை.

புத்துணர்வோடு ஒவ்வொரு நாளும் எழு, அதற்கு உள்ளத்தை உழு, உரமாய் பண்பலையை மூச்சு காற்றாய் இழு, அதற்கு வலு சேர்க்க காற்றில் வருகிறது கோடை பண்பலை. 100.5 அருள் மாலை.

இறையருளை வேண்டும் முகமாக, இறை அழகை புகழும் விதமாக இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.